0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5:32. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்

நேரம் 5:44. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 27 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 3 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 17 தேதி புதன்கிழமை. எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

அளவிட முடியாத கோபமும் அளவில்லாத காம நுகர்வும் உடையவனை பகைவர்கள் வெற்றி கொள்வது எளிது. குறள் எண் 866 அதிகாரம் பகை மா

அளவிட முடியாத கோபமும் அளவில்லாத காம நுகர்வும் உடையவனை பகைவர்கள் வெற்றி கொள்வது எளிது. குறள் எண் 866 அதிகாரம் பகை மாட்சி.

0: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டய படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு INDA கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேக கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது.

நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 600,000 ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலியருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 6:02 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் நாம் இணையிறோம். வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள். மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் மாற்றத்திற்கு ஆரம்பம். வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள். மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையுடைய மாற்றத்திற்கு ஆரம்பம் என்ற வரிகளோட பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. நேற்று இருந்த நாளை விட இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக மாறட்டும் அப்படிங்கிற வாழ்த்துதலோடு இந்த பக்தி நேர நிகழ்ச்சியை வந்து நாம் தொடங்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் MS பாரதி கணேஷுடைய வரிகளில் KJ யேசுதாஸ் குரலில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

உளுந்தூர்பேட்டை சண்முகத்துடைய வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 6:14 மயற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் டி எம் சௌந்தரராஜனுடைய குரலில் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

செம்பனார் கோவில் சண்முகத்துடைய வரிகளில் கே ஜே ஏசுதாசுடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நிரம்பிப்பது. 6:23 ஆயிற்றுக்கு பக்தி நீரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசனுடைய வரிகளில் பி சுசிலா பாடிய பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

வீரமணி கண்ணனுடைய இசையிலே எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 6:33 ஆயிற்றுக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் கே ஜே யேசுதாஸ் குரலில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

திருச்சி எஸ்எம் யூசுப் உடைய குரல் பாடல் கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 6:40 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தான் நாம் இருக்கிறோம். இன்றைய நாளை எல்லாரும் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியோடு அப்படியே மகிழ்ச்சியோடு வந்து தொடங்குங்க. நேற்றை விட இன்றைய நாள் எல்லாருக்கும் கூடுதல் மகிழ்ச்சியோடு அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துடன் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக மகாராஜபுரம் சந்தானத்துடைய குரல்ல பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ் மொழி.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும் மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏலியன் நகரில் G7 அமைப்பு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சர்வதேச அமர்வில் நேற்று உரையாற்றிய அவர், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடல்சார் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலக நாடுகளை இணைக்கும் கடல்வழி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அனைத்து நாடுகளின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார். எந்தவித அச்சமும் இன்றி மாலுமிகள் தங்களது பணியை செய்யக்கூடிய பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளைகுடா பகுதியில் நிலவும் மோதல்கள் நட்பு நாடுகளின் உயிர் மற்றும் உடைமை இழப்புகளுக்கு காரணமாக அமைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்க படைகளின் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணிபுரிந்த இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் கவலையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளிப்படுத்தினார். மேற்காசியாவில் அமைதிக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை வரவேற்பதாக கூறிய அவர், இத்தகைய மோதல்களுக்கு பேச்சுவார்த்தை, ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு மூலமே நிலையான தீர்வை காண முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். G7 அமைப்பின் மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு என்பது வெறும் அடையாளமாக மட்டுமின்றி மிகவும் முக்கியமான உத்திசார்ந்த

0: நடவடிக்கையாக மாறியுள்ளது என்றும் அவர் கூறினார். மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மன்னர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே, கென்ய அதிபர் திரு வில்லியம் ரூட்டோ, ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டகைச்சி, எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபதே அல் சிசி, தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங் ஆகியோரை சந்தித்து பேசினார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிஜேபியுடன் ரகசிய உறவு வைத்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், மதசார்பற்ற கட்சிகளின் ஒற்றுமைக்கு பாடுபடும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் அரசு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கி பேசிய அவர், அரசு பொறுப்பேற்ற பின்னர் கல்வி, சுகாதாரம் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் வகையில் அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும், அரசு நலத்திட்ட உதவிகள் தாமதமின்றி பயனாளிகளிடம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுக கூறியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான திரு தங்கம் தென்னரசு, ஏராளமான வாக்குறுதிகளை தெரிவித்து ஆட்சிக்கு வந்துள்ள தாவேகா அதை நிறைவேற்ற முடியாது என்ற உண்மையை மறைப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறினார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு பொதுமக்கள் புதிய அரசுக்கு நிர்பந்தம் அளித்து வருவதால் மக்களின் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை திசை திருப்பவே வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் அவசரமாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை மறைமுகமாக மக்களுக்கு உணர்த்தவே இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. தற்போது இந்த அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 4 அலகுகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 5வது அலகிற்கான அணு உலை அழுத்த கலன் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி பெற்ற பிறகு நேற்று நிறுவப்பட்டது. சுமார் 320 டன் எடையுள்ள பிரம்மாண்டமான அழுத்த கலன் சிறப்பு கிரேன் மூலம் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பொருத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றால் அந்நாட்டு அதிபர் திரு செலன்ஸ்கி மாஸ்கோவிற்கு வருகை தந்து நேரடியாக பேச்சு நடத்த வேண்டும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை

0: அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நிபுணர்களின் உயர்மட்ட குழு வழங்கிய பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான கால வரையறை கொண்ட செயல் திட்டத்தை தேசிய தேர்வு முகமை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கல்விக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். சமூக வலைதளத்தில் பெண்களை இழிவுபடுத்திய இருவர் கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலியருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வழங்கினார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டய படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மொத்தமுள்ள 3 போட்டிகளில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று 1-0 என்ற புள்ளிக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. அர்ஜென்டினா அல்ஜீரியா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 9:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரியா ஜோர்டானை எதிர்கொள்கிறது. இன்றிரவு 10:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் காங்கோ அணியையும், நள்ளிரவு 1:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இங்கிலாந்து குரோஷியாவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும், மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ளம் கொண்ட தண்டபாணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். உலகெங்கும் பல நிலைகளில் கிடைக்கும் நீரில் 97% கடலிலும் உப்பு நீர் ஏரிகளிலும் உள்ளவை. 2.15% நீர் வானுயர்ந்த மலை முகடுகளிலும் வட தென்துருவ பகுதிகளில் பனிக்கட்டிகளாகவும் பனிப்பாறைகளாகவும் முடங்கி கிடக்கின்றன. ஆறுகள், ஏரிகள், குளங்கள், குழாய் கிணறுகள் ஆகியவற்றில் கிடைக்கும் நல்ல தண்ணீரின் அளவு 0.615% மட்டுமேன்னு ஒரு புள்ளி விவரம். ஆச்சரியமா இருக்குல்ல? நமக்கு கிடைக்கிற நல்ல தண்ணீரின் அளவு 1% குறைவானது. இந்த தண்ணியை வச்சுத்தான் உலகில் உள்ள அத்தனை உயிரினங்களும் வாழ்கின்றன. காலநிலை மாற்றம், அதிகரித்து வரும் மாசுபாடு, வேகமாக அழிந்து வரும் காடுகள், பறிபோகும் இயற்கை வளங்கள், மக்கள் தொகை பெருக்கம் என உலக அளவில் நீரின் அளவு குறைந்து வருவதற்கான காரணங்கள் ஏராளமாக சொல்லப்படுது. ஆனால் உண்மையில் மனித சமூகம் உருவாக்கியுள்ள உற்பத்தி முறையும் அது சார்ந்த வர்த்தக முறையும் தான் இந்த நிலை, அதாவது நல்ல தண்ணீரின் அளவு குறைந்ததற்கான முக்கிய காரணமாக. இன்றைய மனித சமூகம் இயற்கையிடமிருந்து அந்நியப்பட்டிருக்கு. ஏன்? மனிதனே சக மனிதனிடம் இருந்து விலகி அந்நியப்பட்டு தானே இருக்கிறான்.
2: சைதாப்பேட்டை தண்டபாணி ஐயா,
3: இதை நாம் நகர்ப்புறங்களில் நல்லாவே பார்க்குறோம். அண்டை வீட்டார் யார், என்ன செய்யறாங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதே இல்லை. ஏதாவது அபாயம், இயற்கை இடர்பாடு வந்தா தான் சக மனிதர்களை தேடுறான், இல்லைன்னா எனக்கென்னன்னு சுயநலமாகவே வாழ்கிறான். முற்காலத்திலெல்லாம் கொடுத்து வாங்கினான், பார்த்து பழகினான், மனிதநேயம் இருந்தது. இன்றைய காலகட்டம்லாம் ஏதோ மெஷின் கணக்கில் இருக்கு. மனிதனும் மெஷினாக மாறிட்டான்.

0: வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். மேலே இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான். நீரின் நிலையும் அப்படித்தான். நீர் நிலை வட்டம்ங்கிறாங்க. இதில் நீர் நீராவியாகி மேகமாகி மழையாகிறது, மீண்டும் மழை நீராகி நீராவியாகிறது. இந்த நீர் வட்டம் நிலைத்திருப்பது நம்ம எல்லோருக்கும் மிகவும் அவசியமானது. இந்த புவியின் இருப்பிற்கு அவசியமானது. நீரின்றி அமையாது உலகு, பொன்மொழி நாம் அறிந்த ஒன்று தான். நீர் வட்டம் ஏற்பட முக்கிய காரணமே சூரியனின் வெப்பம்தான். சூரிய வெப்பம் கடல் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரை நீராவியாக்குது. இந்த நீராவி வாயுமண்டலத்தை அடையும் போது மேகம் என்ற பெயரை பெறுது. இந்த மேகங்கள் குளிர்விக்கப்படும் போது மலை முகடுகளில் பனியாக பெய்கிறது. நிலத்திலும் கடற்பரப்பிலும் மழையாக பொழிகிறது. நிலத்தில் மழையாக பெய்த நீரின் பெரும்பகுதி நிலப்பரப்பின் தன்மைக்கு ஏற்ப ஆறுகளாகவும் ஏரிகளாகவும் குளங்களாகவும் உருவாகி அவை மிகும்போது இறுதியில் கடலை வந்து அடைகின்றன. நிலத்தின் உட்பகுதியில் பெய்த மழை நீரின் ஒரு சிறு பகுதி நிலத்தின் உள்ள போய் நிலத்தடி நீராகுது. இது இன்னும் அதிகரிக்கணும்.
1: தண்டபாணி ஐயா,
0: மனித இனம் கூடுதலாக நிலத்தடி நீரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. சட்டியில் இருந்தாதான் அகப்பையில் வரும். வங்கியில் நம்ம கணக்கில் பணம் இருந்தாதான் நாம் எடுத்து செலவு செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிலத்தடி நீரையும் எடுத்து உபயோகப்படுத்திட்டோம்னா அப்புறம் குறகாலம் எப்படி போகும்? நம்ம காலம் கூட பாட்டில் தண்ணி பபுள் தண்ணின்னு விலைக்கு வாங்கி கூட போயிடும். ஆனால் நமது சந்ததியினர் காலம் எப்படி போகும்? அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை அமைத்து தருவது நமது கடமை இல்லையா? சிந்திப்பீர், செயல்படுவீர். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

நேரம் 7:01 ஆயிட்டுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. அப்படியே காலையில் எல்லோரும் வந்து வாக்கிங் போயிட்டே இருப்பீங்க இல்லையா? இப்போ வந்து 5 மணிக்கு அப்படின்னு எழுந்து 7 மணிலாம் வந்து வாக்கிங்லாம் போயிட்டு அப்படியே பொறுமையாக வந்து நம்ம ஆஃபீஸ் போவோமே, 8 மணிக்கு கிளம்பி போவோமே அப்படின்னு இருப்பீங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து பசங்களெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறவங்களாம், அச்சச்சோ 7 மணி ஆச்சா, நம்ம வந்து எழுந்து சமைச்சு பசங்களை ரெடி பண்ணி அனுப்பிடுமே, நாமளும் வேலைக்கு போனமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருப்பீங்க இல்லையா? எல்லாருக்கும் வந்து ரிலாக்ஸான அப்படியே வந்து சாங்ஸ் எல்லாம் கேட்டு சூப்பராக வந்து இந்த 1 ஹவர் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்னைக்கான கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்களா, இந்தியாவுடைய மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படிங்கறத வந்து வணக்கம் சென்னைக்கான கேள்வி, இன்றைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில

இங்கே எப்படி சொல்லணும் என்கிட்ட அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். தொடர்ந்து பாடலெலாம் கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து தான். அனிருத் ரவிச்சந்தருடைய இசையில் தனுஷ் பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:07 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் பறக்க பறக்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மனசெல்லாம் கொஞ்சம் பறக்க விட்டு பாட்டு வந்து கேட்டு வந்துட்டோம். ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது இந்தியாவுடைய மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தோம். இன்றைக்கி ஏன் இந்த கேள்வியை கேட்டிங்க அப்படின்னா வந்து அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து நிகழ்ச்சியோட நிறைவில் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். நான் யாரெல்லாம் அதுக்கான பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். மாலிநகரம் எஸ் மகாதேவன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. ராஜபாளையத்திலிருந்து இனிய காலை வணக்கம், வணக்கம் சனி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரபு வீரா, பதிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீதா மனோகரன் அவங்க வந்து மடல் மாணிக்கம் அவங்களுடைய விரிவுரை வந்து நல்லா இருந்தது, சிறப்பு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நன்றி. அடுத்ததா விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் அவங்க இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மாலிதேவி அருணாச்சலம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை சொல்லிட்டு என்னென்ன மாநிலங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் வந்து சரவண கண்ணன் ஸ்ரீனிவாசன் அவங்க பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ராகவன் ரங்கசாமி காலை வணக்கம் எல்லாருக்கும் வந்து வணக்கம், எஃப்எம் டீம் எல்லாருக்கும் வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தகவல் அருமைன்னு போட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன். அடுத்ததா பழனிசாமி காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சுனாம்பட்டி காரிமங்கலம் மட்டும் தருமபுரியிலிருந்து. அடுத்ததா தாவலேரி முத்தூர் சரவணன் அவங்க பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னிமேடு வன்னை கணேசன் அன்பின் அறிவிப்பாளர் தமிழ்மொழி அவர்களுக்கு இனிய பொண்ணான காலை வணக்கம், வணக்கம் சார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி சார். அடுத்ததா ரோசையா அவங்க வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து அனைவருக்கும் வணக்கம், இந்த நாள் சிறப்பாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்தை சொல்லியிருக்காங்க, பதிலை இன்னும் பதிவு பண்ணலை. அடுத்ததா வைத்தியநாதன் மோகன் அவங்க வந்து தமிழ் மொழியை தனது பெயராக கொண்டு ஆர்ஜி அவர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு வந்து பாடலை கேட்டு இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவங்க காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, ரோசையை வந்து பதிலை பதிவு பண்ணிட்டாரு. அடுத்ததா மதுரை சு சண்முக சுந்தரம் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு. அடுத்ததா புருஷோத் பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. பட்டாளத்திலிருந்து அப்துல் ஜலீல் அவங்க வந்து காலை வணக்கம் ஒரு மெசேஜ் அப்புறம் பதில் ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்ததா மணலி பெரிய சேக்கர் ஜெயக்குமார் அன்பு சகோதரி தமிழ் மொழிக்கு இனிய காலை வணக்கம், நலமா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி, மறுபடியும் நலமா இருக்கேன் சார், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கந்தசாமி அவர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வந்து பதிவு போட்டிருக்கார். தேசூர் மட்டத்திலிருந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எல்லாருக்குமே நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் நானும் சேர்ந்து பயணம் செய்கிறேன் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் பத்மா சவுந்தரராஜன் வணக்கம் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சிவன் அருண் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சபரி மனோஜ் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவுடைய மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படிங்கிறதா வந்து கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை நீங்களும் பதிவு பண்ணோம் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்கள்கிட்ட பதில்களை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக 7 திரைப்படத்திலிருந்து நான் முத்துக்குமாருடைய வரிகளில் கார்த்திக் மற்றும் மேகா பாடிய பாடல் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:17 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம நினைச்சிருக்கிறோம். பாட்டெல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். கூடவே வந்து ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், அதாவது இந்தியாவுடைய மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படிங்கிறது. நம்ம நேயர் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அவனுடைய பதில் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. வேற யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுஜாதா சந்திரசேகரன் அவங்க காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சந்திரசேகர் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. வேறு யாரெல்லாம், விஜி ஆர்ஜி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சந்திரசேகர், தீபக் அண்ட் பத்மினி புதுவையிலிருந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பதிலை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பண்ணைப்புறம் மணிகண்டன், இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. அடுத்ததாக இனிய சுவையான காலை வணக்கம், வாழ்த்துக்கள், நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப நலமாக இருக்கேன். அவங்களுடைய பதிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. யாருன்னா, தியாகராய நகர்லேருந்து ரமா ரவி அவங்க தான். அடுத்ததாக மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் முனியப்பன் கௌசல்யா திருவண்ணாமலை மாவட்டம் ஆண்டியப்பாளையம் கிராமத்திலிருந்து அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நான் மட்டும் கிடையாதுங்க, முனியப்பன், கிரிதரன், தேவிகா எல்லாரும் சேர்ந்து பதிலை சொல்கிறோம்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் செங்கல்பட்டு ரமணி வில்வம், இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், பாடல்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு காலை வணக்கம் சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து விஜய்குமார் காலை வணக்கம் எல்லா ஆர்ஜிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பதிலையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சக்தி, அவங்க வந்து சக்தி காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு பதிலை பதிவு பண்ணியிருக்காரு மறுபடியும். அடுத்ததாக பூக்கடை மணி அவங்களும் வந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் இந்தியாவுடைய மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த பதிவுக்கு கீழே அவங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக வந்து கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து தான் வருது. ஸ்னேகனுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி பி சரண் மற்றும் பிரசாந்தினி பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க.

0: வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து தாமரையோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினி பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம் சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கா சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால். எனக்கு ஒரு நண்பர், அவர் ஒரு வழக்கறிஞர். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கேட்டேன், ஏன் சார் நீங்கள்லாம் கோர்ட்டில் வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கி அணியிறீங்களே, அதுக்கு என்ன காரணம், சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர். சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார். கிபி 1694 இங்கிலாந்து அரசி 2வது மேரிங்கிறவர் இறந்து போனார். அந்த ராணியோட கணவர் 3வது வில்லியம், அவர் ஒரு உத்தரவு போட்டாராம். அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில் வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கி அணியணும் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையாம், இன்றைக்கும் தொடருது. வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கி மட்டும்தான் அணிஞ்சாங்களாம். அதில் ஒரு சின்ன சங்கடம், ஏற்கனவே உடம்பு கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே கருப்பு ட்ரெஸ் வேறு போட்டுக்கிட்டால் முகம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா. அதனால் முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்களாம் வெள்ளை நிற பட்டியை அணிய ஆரம்பித்தாங்களாம். இப்படி தான் இங்கிலாந்தில் அந்த பழக்கம் ஆரம்பமாயிருக்குது. அந்த சமயத்தில் இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே, அதனால் இங்கேயும் அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டுது. அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபகார்த்தமாக நீதிபதிகள் வந்து இந்த வெள்ளை குள்ளாய் அணிகிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்து தான். இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல். இங்கிலாந்தில் நீதிமன்றம்ங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது, அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்கே மரியாதை. அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க. அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவரா, அவர் சொன்னதான் இது. அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்குது.

0: ஜட்ஜு, பாரட்லா படித்த பெரிய பெரிய வக்கீல்கள், ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பற்றி விவாதிக்கணும். சுமாராக 40 பேர். இதுக்காக கோர்ட்டு ஹாலில் விசேஷ சேம்பரில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு அட்டண்டர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க. அந்த ஆள் படிக்காதவர், அவர் ஒவ்வொருத்தர் கொடுக்குறதையும் வாங்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார், அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல, அது அவரோட வேலை. உள்ளே போன ஜட்ஜி, வக்கீல், ஜூரி எல்லாரும் ரொம்ப நேரமாக அந்த கேஸை பற்றி விவாதிக்கிறாங்க. ஒரு நாள் பூரா ஆயிட்டுது. அவ்வளவு தீவிரமாக அக்கு வேறு ஆணி வேறையாக பிச்சு உதறி இருக்கிறாங்க. ஒரு வழியாக 13 மணி நேரம் கழித்து வெளியில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வர வர அந்த அட்டண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பியை அவங்கக்கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையாக திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கடைசியாக ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாராம். இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியையும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோடு நீட்டினாராம். ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசாமல் திருப்பி கொடுக்குறார் அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம். அதனால் அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறியே, இது என்னோடது தானா, என்னோடது தான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசா பதில் சொன்னாராம், ஐயா இந்த கோட்டு ஹேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன், இப்போ திரும்ப உங்ககிட்ட தரணும், தந்துட்டேன், இதுதான் என்னோட வேலை, மற்றபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்,

நேரம் 7:34 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான பாட்டு எல்லாமே வந்து கேட்டுகிட்டே இருக்கோம். கூடவே வந்து ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், அதாவது இந்தியாவுடைய மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா. அந்த கேள்விக்கான பதில் வந்து நேயர்கள் எல்லாருமே வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. பி கே பூபாலன் பாலா அவங்க வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பள்ளப்பாளையம் கோவை மாவட்டத்திலிருந்து. அடுத்ததா அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பீட்டர் சுந்தர பாண்டியன் அவங்க காலை வணக்கம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்தவாசியிலிருந்து அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கமலா வரதன் அவங்க வந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க, காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ராஜ மாணிக்கம் கோபி இந்தியாவுடைய மிகப்பெரிய பாலைவனம் இதுதான் அப்படின்னு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க, இதுதான் மிகப்பெரிய இந்திய பாலைவனம் அப்படின்ட்டு. அடுத்ததா திருமழிசை அஸ்வினி நாகராஜன் அவங்க வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பூபாலன் பள்ளப்பாளையம் வணக்கம் சொல்லியிருக்காரு, அதன் பிறகு வந்து அவங்களுடைய பதிலையும் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. நிகழ்ச்சி அடுத்ததா பீட்டர் சுந்தர பாண்டியன் அவர்கள் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீதா மனோகரன் ஆடுகளம் திரைப்பட பாடல் கொஞ்ச நேரம் எங்களை ஆட வச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததா புதுச்சேரி கோவிந்தம்பேட்டை வீரமணிபாலன் வணக்கம் சன் நிகழ்ச்சிக்கு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சி சிறந்தது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா புவனகிரி சுமதி பாபு அவங்க அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பால ஜெயச்சந்திரன் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சைதாபட்டிலிருந்து பால ஜெயச்சந்திரன் பேசுகிறேங்க, இதாங்க பதில் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலப்பிடு தயாளன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மண்ணிலை பெரிய ஸ்ரீகாலு ஜெயக்குமாரும் செயலை ரீஜா மனோகரனும் தென்கஞ்சிகோ சுவாமிநாதனுடைய கருத்துக்கள் வந்து அருமையாக இருந்துச்சு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து உங்களுக்கு அதாவது இந்தியாவுடைய மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியும்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டுக்கிற பதிவுக்கு கீழே நீங்கள் தாராளமாக உங்களுடைய பதில்களை கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து தான், யுகபாரதியோட வரிகளில் கபில் கபிலன் மற்றும் ரக்ஷிதா சுரேஷ் இணைந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேரம் 7:45 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான பாட்டு எல்லாமே வந்து கேட்டு இணைஞ்சிருக்கிறோம். கூடவே வந்து ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது இந்தியாவுடைய மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படிங்கிறது தான் நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அருமையாக பதிலாக வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இந்த பாலைவனம், அதாவது இந்த மிகப்பெரிய பாலைவனம் சொல்லலையா, இந்த பாலைவனம் பார்த்தோங்க அப்படின்னா வந்து மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பாலைவனங்களில் இதுவும் ஒன்று. பொதுவாக பாலைவனமாக சுத்தமாக மக்களால் வசிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாலைவனத்தில் மக்கள் வசிப்பாங்க அப்படிப்பட்ட பாலைவனங்கள் சில இருக்குது. அதில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டதாக இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இது இருக்குது அப்படின்னா, ஒரு மாநிலம் அது ஒரே ஒரு மாநிலத்தை மட்டும் இல்லாமல் அதனுடைய அந்த எல்லை வந்து வேறு சில மாநிலங்கள்லையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்து பரவி இருக்கும். ஆனால் முக்கியமாக மிகப்பெரிய அதிகமான பகுதி வந்து ஒரு மாநிலத்தில் இருக்குது, அது எது அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் வந்து நேர்கள் எல்லாருமே வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் பதிவு பண்ணவங்களுடைய பதில்கள் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்கள் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கஜினி திரைப்படத்திலிருந்து தாமரையோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கார்த்திக் வரிகளில் பாடல் வருது, கார்த்திக் குரலில் பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:52 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை தான். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது இந்தியாவுடைய மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படிங்கிறதான் கேள்வி. அந்த கேள்விக்கு நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பதில் சொன்னாங்க. முருகேசன் வணக்கம் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இடைமேலையூர்லேருந்து. அடுத்ததாக வந்து ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜ் அவங்க, இனிய காலை வணக்கம், இந்தியாவுடைய மிகப்பெரிய பாலைவனம் இந்த பாலைவனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க மேற்கு மாம்பலத்திலிருந்து. அடுத்ததாக வீச்சு ராஜு வந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க ராஜ்குமார். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து குணசேகரன் அவங்க வந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பால ஜெயச்சந்திரன் அவங்களும் வந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க.

நாம் வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இல்லையா, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பதில் வந்து சொல்லி ஆகணும். இன்றைக்கி இந்த பாலைவனத்தை பற்றி கேள்வி கேட்கறதுக்கான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா, இன்றைக்கி வந்து ஒரு நாள் என்ன நாள் அப்படின்னா வந்து பாலைவன மாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான உலகளாவிய தினம் வந்து கொண்டாடுறோம். நாம் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஜூன் 17ஆம் தேதி தான் கொண்டாடுறோம். இது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, இந்த நிலச்சரிவுலாம் இருக்கு இல்லையா, நிலச்சீரழிவு அந்த பிறகு இந்த வறட்சி, மண்ணுடைய வளத்தை வந்து நம்ம நிறைய வந்து குறைச்சிட்ருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் மண்ணுடைய அந்த வளத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தினம் வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டுருக்குறோம். அந்த தார் பாலைவனம், அதுதான் வந்து கேள்விக்கான பதில். இந்தியாவுடைய மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னு பார்த்தோம்னா தார் பாலைவனம் தான். தார் பாலைவனம் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் இருக்குது. அதாவது மொத்தமாக அப்படின்னா அந்த பாலைவனம் பரவி இருக்கும் இல்லையா, அது பெரும்பாலும் வந்து ராஜஸ்தான் மாநிலம்தான். ஆனால் அதோடைய கொஞ்சம் கொஞ்சம் மற்ற பரப்புகளும் வந்து குஜராத், பஞ்சாப் இந்த மாநிலங்கள்லேயுமே வந்து என்ன ஆயிருக்குன்னா பரவி இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதோடைய அளவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டிருக்கிறது தான் வந்து தாரி பாலைவனம். அதனால் இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா எனக்கு பெரிய பாலைவனம். இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் லைட்டாக என்னுடைய எல்லை வந்து அப்படியே பாகிஸ்தான்னு லைட்டாக அப்படியே பார்டர் மாதிரி கொஞ்சம் லைட்டாக போயிட்டு வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு பங்கு பெற்று பதில் சொன்ன எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். இல்லை பதில் சொல்லனாலும் பரவாயில்ல, நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். இவ்வளவு நேரம் உங்கள் கூட நிகழ்ச்சி தொகுப்பில் இருந்தது நான் கே தமிழ் மொழி. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக மாற்றான் திரைப்படத்திலிருந்து பா விஜயுடைய வரிகளில் ஆரிஸ் ஜெயராஜ் இசையில் வருது கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டய படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இண்டி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேக கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலி அருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 8:03 ஆயிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷா ரெயின்போ. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. அப்படியே 8 ஆனது என்னோட குரல் எப்படி அப்படியே பரபரப்பாக மாறுதோ அதே மாதிரி தான் உங்களுடைய அந்த லைஃபுடைய அந்த ரொட்டீனும் வந்து அப்படியே மாறிட்டே இருக்கும். 8 ஆசனம் அப்படியே கரகடகடன்னு ஓடும் இல்லையா? எல்லாம் கடகடனை எடுத்து எடுத்து வை, இதை எடுத்து வை, அங்கே கிளம்பு, இங்கே கிளம்பு, சீக்கிரம் ரெடியாகு, டைம் ஆச்சு, பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், நம்ம ஆஃபீஸ் போனோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து அப்படியே சூப்பராக ஃபாஸ்ட் பீட்ஸில் அதே மாதிரி வந்து சாங்ஸும் வந்து நம்ம வந்து கேட்டு வந்து என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த 1 ஜாலியாக. நீங்கள் வந்து வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா வந்து கட்டாயமாக வந்து சீட் பெல்ட், அதாவது காரில் போகிறீங்க அப்படின்னா வந்து சீட் பெல்ட்டை வந்து போட்டுட்டு போங்க. இல்லை டூ வீலரில் தான் போகிறோம் அப்படின்னா வந்து தலைக்கவசத்தை அணிஞ்சுக்கோங்க. உங்கள் பின்னாடி உட்காரச்சு யாரை கூட்டு போகிறீங்களோ அவங்களுக்கு வந்து தலைக்கவசத்தை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி சாலை விதிகளை வந்து கடைபிடிச்சு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோடு வரிகளில் வித்யாசாகர் இசையில புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் சுனலதா பாடிய பாடலுக்கு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இங்க பண்ண கூடாது ராஜஸ்தான தார
1: அங்க
0: பண்ண கூடாது ராஜஸ்தான தார
1: கூடாது
0: குறிச்சிட்டு டெல்லி வணக்கத்தான்
1: மனசை இங்கே கொடுத்துடு மணிப்பூர் வணக்கத்தான்.

நேரம் 8:30 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம நேரும். நிகழ்ச்சியில் பீமா திரைப்படத்திலேருந்து ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் பா விஜய்யுடைய வரிகளில் விஜய் கேசுதாஸ் மற்றும் கைலாஷ் கே எஸ் வனலதா பாடிய பாடல் ஒரு கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.india

0: coast.gov.in website visit பண்ணுங்க.
1: அன்னியன் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் ஜெசி கிஃப்ட், கே கே, ஸ்ரேயா கோஷல் மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 8:43 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் எப்படி நிகழ்ச்சி எப்படி ரொம்ப ரஷ்ஷாக இருக்கோ அதே மாதிரி நீங்களும் வந்து ரொம்ப பரபரப்பாக அப்படியே கிளம்பி வந்து போயிட்டே இருப்பீங்க இல்லையா. நீங்கள் எல்லாரும் வந்து பாதுகாப்பாக வந்து போயிட்டு வாங்க அப்படிங்கிறது இல்லாமல் தண்ணி எங்கே போனாலுமே வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் வந்து தண்ணியை வந்து மறக்காமல் கொண்டு போங்க. உங்கள் பசங்க ஸ்கூலுக்கெலாம் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கண்டிப்பாக தண்ணி கொடுத்து அதை கண்டிப்பாக குடிச்சிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கில்லி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்து யுகோ பாரதியோட வரிகளில் உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். வித்யாசாகர் இசையில்
2: தும் தும் தும் தும் தும் தும் தும்.

அஞ்சாதே திரைப்படத்திலிருந்து சுந்தர் சி பாபுவுடைய இசையில கபிலனுடைய வரிகளில் நவீன் மாதவ் பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 8:53 மயத்துக்கு ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நாம இருக்கிறோம். இந்த ஒரு மணி நேரமும் வந்து நீங்கள் கேட்டு எல்லா என்ஜாய் பண்ண எல்லா பாட்டும் வந்து சூப்பராக பிடிச்சிருக்கோம் அப்படியே நீங்களும் வந்து ஒரு வைபோடவே இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் அப்படியே மறுபடியும் அதே வைபை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட்ல ஏற்றுறதுக்காக நம்ம வீரா வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஆர்ஜே வீரா அவர் வந்து 9 to 10 வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் வைப் ஏற்றி விடுவார். மறுபடியும் 10 to 11 நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்காக சூப்பரான கேம் ஷோ எல்லாமே வந்து வச்சிருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ கூட வந்து அப்படியே பயணம் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நாடோடிகள் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வருது. கபிலருடைய வரிகளில் சுந்தர் சி பாபுவோட இசையில் வேல்முருகன் மற்றும்

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாதிரி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேகா அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டய படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவிகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி புலி அருவி ஐந்தருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

ஒரு சேமியா கிச்சடி, ரெண்டு இட்லி, ஒரு மெதுவடை, இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருந்தா ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? 9:03 அப்படி தான் வந்து உட்காந்துருக்கிறேன். பேசுறது கூட எனர்ஜி இல்லை, அப்படியே படுத்து தூங்கலான்ற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லை. இந்த காலங்காத்தால நம்ம செம்ம ஜாலியாக செம்ம வைபோட இருக்கணும் அப்படிங்கிறதா தான் நம்ம இந்த ஷோவே நடத்திக்கிட்டு இருக்கோம், ரெயின்போ ரேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெயின்போ ரேப் ஷோவில் உங்களுக்காக என்ட்ரி கொடுத்துருக்குது ஆர்ஜே வீரா தான். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்டது எல்லாமே

எனக்கு ஜீர்ணம் ஆகிற அளவுக்கு நல்ல பாட்டு போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஜாலியாக ஃபன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நாம் வந்து இப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் 10 மணிக்கு சூப்பரான ஒரு கேம் ஷோவை நானும் தமிழ் மொழியும் சேர்ந்து உங்களுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, ஸோ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் தசாவதாரம் படத்திலிருந்து உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 to 10 முழுக்க முழுக்க வந்து நம்ம ஊரில் இல்லாமல் வெளியூர்லேருந்து வந்து பாடின சிங்கர்ஸுடைய பாட்டெல்லாம் போடலாம்னு ஒரு பிளான். ஆனால் ஃபஸ்ட்டு தசாவதாரம் படத்தில் அந்த மாதிரி ஒரு மியூசிக் தியேட்டர் இங்கே வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, அதனால் அதை கேட்குறோம். இந்த பாட்டு கமல்ஹாசன் மகாலட்சுமி பாட்டிருக்காங்க. ஓகே, ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்ட் தான். ஏன்னா ஃபாஸ்ட் பீட்டு சாங்காக போடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மெலடி பாட்டை போட்டிருக்கவே, அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தவங்ககிட்ட, பிற மொழி பாடகர்கள் இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழ் லாங்குவேஜில் பாடின பாட்டெல்லாம் வந்து இன்றைக்கி ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த அடிப்படையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகர் அமிர்தசரத்துலேருந்து கிளம்பி வந்து நம்ம ஊரில் பயங்கரமாக பல பாடல்களை பாடின சுக்வீந்தர் சிங் அவர்கள். ஸோ அவரை பற்றி இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு எடுத்துக்கிட்டின்னு வச்சிங்களேன், இதில் வந்து ஏ மும்தாஜ் நீயே, ஷாஜஹான் நானே, தாஜ்மஹால் நீனேனு சொல்லிட்டு அறிவுமதி ஒரு வரி எழுதியிருப்பார். அதை வந்து எப்படி ஒரு பாடினார் நீங்கள் கவனிச்சிக்கலாம். ஹே மும்தாஜ் நீயே, ஷாஜஹான் நானே, தாஜ்மஹல தஜ்மஹல் நீனே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி வந்து கண்ணீரண்டை மூட சொல்லி இதெல்லாம் வேறு மாதிரி அவர் பாடினது. ஓகேவா? ஸோ சுக்வீந்தர் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரத்தில் பிறந்தவர். ரஹ்மான் தான் முத முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே கூட்டு வந்தார். ரச்சகன் படத்தில் வந்து லக்கி லக்கி அப்படிங்கிற பாட்டுக்கு கூட்டு வந்தார். தில்சே படத்தையும் பாட வச்சார், அதாவது உயிரே படத்துலையும் பாடல் பாட வச்சார். அந்த இது இருக்கு இல்லையா, தையத்தையா பாட்டு இருக்குல்ல, அதுக்கப்புறம் அந்த சான்ஸ் அவருக்கு வந்துச்சு. ஹிந்திலையும் பண்ணார், தமிழ்லையும் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய மியூசிக் டைரக்டர் தேவாவாக இருக்கட்டும், எஸ் ஏ ராஜ்குமார், ஸ்ரீகாந்த் தேவான்னு சொல்லிட்டு ஹாரி ஜெயராஜ் நிறைய பேர் வந்து தமிழில் அவருக்கு சான்ஸ் கொடுத்து பாட வச்சாங்க. நிறைய நல்ல பாட்டை அவர் பாடியிருக்காரு. ஸோ அடுத்ததாக அவருடைய ஒரு பாட்டு தான் நம்ம வந்து கேட்க போகிறோம். ஸோ இப்போ கேட்ட பாட்டு கீதப்பிரியன் அவர்களுடைய காம்போசிஷனில் அறிவுமதியுடைய வரிகளில் சுக்வீந்தர் சிங் அண்ட் ரஞ்சினி பாண்ட பாட்டு கேட்டு முடிச்சோம். மன்னவர் சின்னவர் படுத்துக்காங்க. இந்த பாட்டத்தில் வந்து இவன் இந்த பாட்டில் அர்ஜுனுடைய டான்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம கேட்க போகிறது பெண்ணின் மனதை தொட்டு, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பாட்டு இது வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட்யூட் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதோடு. இந்த பாட்டை பற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது, ஆனால் இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை. எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்கில் அவர் எழுதின பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட்யூன், இது கிருஷ்ணதாசன் சேர்ந்து பாட்டிருப்பாரு, ஆனால் வாய்ஸ் வித்தியாசம் நல்லாவே தெரியும்.

நேரம் 9:20 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெயின்போ ஆப் கேட்டுருக்கீங்க. ஸோ 9:20 நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஸோ சுகேந்தர் சிங் பாடின ஒரு பாட்டு கேட்டு முடிச்சுமா, அடுத்ததாக அவர் பாடின பாட்டு தான் மறுபடியும் வந்துகிட்டு இருக்கு, ஹலோ அப்படிங்கிற படத்துலேருந்து. ஆக்சுவலாக இந்த படத்துக்கும் இந்த சிங்கருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பெரிய கனெக்ஷனாக இல்லை, இது நானாக உருவாக்குற ஒரு கனெக்ஷன். பிரசாந்த் அந்த படத்தில் நடிக்கும்பொழுது அவர் வந்து அந்த சாங்கில் ஆடும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த சுகேந்தர் சிங்குடைய வாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நல்லாவே அவருக்கு மேட்ச் ஆகிருக்கும், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பாட்டு தான் இப்போ நான் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். வைரமுத்து வரிகளில் தேவா மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு, சலாம் குலாம் அப்படிங்கிற பாட்டு. ஸ்டேடியூனு ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோடு.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: விளம்பர இடைவெளிக்கு முன்னாடி நம்ம வந்து சுக்வீந்தர் சிங் பாடின பாட்டை தான் கேட்டு முடிச்சோம். அதாவது சுபாஷுடைய வரிகளில் தேவா மியூசிக்ல சில ஒன்று சிங்கில் பெண்டே சிங்காதே அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டில் இருக்கக்கூடிய வரிகள் வந்து பல நாள் நான் வந்து கேட்டு கேட்டு பார்த்து எனக்கு பாதி இது புரியவே இல்லை. உங்களுக்கும் அந்த ஃபீல் இருந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் வச்சிங்களேன், தங்கத்தால செதுக்கி வச்ச ரூபமா அப்படின்ட்டு பாடிருப்பாரு. தங்கத்தால செதுக்கி வச்ச ரூபமா அப்படிங்கிறது அந்த வரி. கால் கொலுசிலிருந்து வருவதென்ன ராகமா ராகமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவர் வேற ஒரு ஸ்டைலில் பாடி பாதி வந்து புரியாமல் பாடிருப்பாரு. அவருக்கு புரிஞ்சிருக்காது சுத்தமாக. அவர் வந்து இது பஞ்சாபியில் ஹிந்தியில் எழுதி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா இங்கிலீஷில் எழுதி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி தான் பாடிப்பாரு. இது இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிலோன்னு சிங்கள பெண்ணே சினுங்காதே அப்படிங்கிறது அடுத்த லைன் இருக்குல்ல, ஜில்லோன்னு ரோடு இருந்தால் ஒதுங்காதே அப்படிங்கிறதே வந்து நமக்கு புரியாது. சிலோன்னு சிங்கள பெண்ணே சினுங்காதே, ஜில்லோன்னு ரொட்டியை கண்டா ஒதுங்காதேன்ற மாதிரி கேட்டு கேட்குற மாதிரி இந்த பாட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லையா? ஸோ சுகீந்தர் சிங் அடுத்தபடியாக வந்து தமிழில் நிறைய பாட்டு பாடின இன்னொரு பாலிவுட் சிங்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கிரேட் மேன் யார், நம்மளே ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து உதித் நாராயணன். ஸோ அடுத்ததாக வந்து உதித் நாராயணனுக்கு நம்ம அப்படி திரும்புகிறோம். ரச்சகன் படத்தில் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, சோனியா சோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பாடல் இருக்கும் வைரமுத்து வரிகளில். இந்த பாட்டு வந்து ரெண்டு வருஷன் இருக்குங்க. அதாவது காதல் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஆணுடைய சாஃப்ட் வேர்ஷன் என்ன, ஹார்டு வேர்ஷன் என்னன்ற மாதிரி ரெண்டு வேர்ஷன் இருக்கும். அந்த சாஃப்டான வேர்ஷனை வந்து இவர் பாடிருப்பாரு, உன்னிகிருஷ்ணன் பாடியிருப்பார். இந்த ஹார்டான வேர்ஷனை வந்து உதித் நாராயணன் பாடிருப்பார். ஒரே ஆள் தான், ரெண்டு பேரும் வேறு வேறு மாதிரி எப்படி வந்து மாறுவாங்கங்கிற மாதிரி அந்த வரிகள் வந்து அமைஞ்சிருக்கும். வைரமுத்து அற்புதமாக எழுதியிருப்பார். இந்த பாட்டை கேளுங்க, அந்த வேரியேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக புரியும். அதுலேயும் சுக்வீந்தர் பாடுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டேடியூன் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமத்தோடு.

1990s எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 93 நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்த படம் இது. அப்போது எப்படி பாடினாரோ இவர் அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்காரு நம்ம உதித் நாராயணன். ஸோ இந்த ரெண்டு வெர்ஷன், அந்த சாஃப்ட்டு இன்னொன்று ஹார்டு, சைவம் அசைவம் அப்படிங்கிற வேரியேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இதில் வந்து ரெண்டு பேரும் கொடுத்துருப்பாங்க. உதித் நாராயணனும் உன்னிகிருஷ்ணனும் கொடுத்துருப்பாங்க வைரமுத்துடைய வரிகளுக்கு ஏற்ப. 9:40 நெருங்கிட்டு இருக்கும்போது ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். ஸோ ரெயின்போ ரேப்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி மாநிலங்களில் இருந்து அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்து நம்ம தமிழில் பாட்டு பாடுற சிங்கர்ஸ் பற்றி அப்படியே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த பாட்டெல்லாம் கேட்டுருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உதித் நாராயணனுக்கும் ஏற்கனவே நம்ம கேட்டோம் இல்லையா சுக்விந்தர் சிங், ரெண்டு பேருக்கும் இருக்க ஒரு மைல்டான ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதித் நாராயணன் வந்து ஓரளவுக்கு தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நல்லாவே, அதாவது அந்த ப்ரொனன்சியேஷனில் வந்து பெரிய அளவில் இது இல்லாமல் வந்து பாடுவார். ஆனால் சுக்விந்தர் சிங் பாடும்போது மோஸ்ட்லி நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், என்ன இவர் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, அவர் பஞ்சாப்லேருந்து வந்தவர், இவர் பீகார்லேருந்து மும்பைக்கு வந்தவர், ரொம்ப நாளாக இவர் பாடிட்டுருக்கார். யார்? உதித் நாராயண் பாடிட்டுருக்காரு. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் பாடணும் தமிழை, நம்ம வந்து இதுக்கு மேலே இதை வந்து மாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சி கற்றுக்கிட்டாரா பாடுறதுக்கு அப்படின்னு எனக்கு தெரில, இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பாட்டு தமிழில் வந்து ஒரு பாட்டு இருக்காரு உதித் நாராயண் பாட்டிருக்காரு. ஸோ இப்போ உதித் நாராயண் கேட்டுட்டு இருக்கும்போது அடுத்ததான் எனக்கு திடீர்னு இந்த ஒரு பாட்டை நம்ம விட்டுட்டோமே சுக்விந்தர் சிங் அப்படின்னு தோணுச்சு. பயங்கரமான ஒரு அதிரடியான பாட்டு இது, அதுவும் இந்த நேரத்தில் நம்ம கேட்கறதுக்கு தேவையான ஒரு பாட்டு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த பாட்டை நீங்கள் கேளுங்க. முத்துக்குமாருடைய வரிகளில், நான் முத்துக்குமார் வரிகளில், விஜய் ஆண்டனி மியூசிக்கில், சுக்விந்தர் சிங் அண்ட் காயத்ரி பாடின பாட்டு டிஷ்யூம் படத்துக்காக உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா திருப்பி நம்ம எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா 90s போவோம், யாரு கூட? உதித் நாராயண் கூட. ஓகே, ஸ்டே டியூன்ட் தி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

உதித் நாராயணன் மட்டும்தான் தமிழை கற்றுக்கிட்டு பாடுவாரா, நானும் பாடுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி இவரும் பாட ஆரம்பிச்சிருக்காருல்ல. ஆமாங்க, அந்த வித்தியாசம் எனக்கு புரியுது. அதாவது நம்ம அந்த சிலோன சிங்கிள் பண்ண பாட்டு கேட்கும்பொழுது அவருடைய வாய்ஸ், அந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி இருந்துச்சு, இந்த பாட்டில் எப்படி இருந்துச்சு, டிஷ்யூ படத்தில் வந்து இந்த பாட்டில் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் அந்த வேரியேஷனை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவனிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து திருப்பி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 90s நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். ஸோ ரெயின்போ ரேப்பில் வந்து அடுத்ததாக காதலா காதலா அப்படிங்கிற ஒரு நல்ல படம் இருக்குது. அந்த படத்தில் காசு மேலங்கிற ஒரு பாட்டு இருக்குது. என்ன ஒரு பாட்டு, என்ன ஒரு பாட்டு! வாலியுடைய வரிகளில் கமல்ஹாசன் அண்ட் உதித் நாராயண் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டிருப்பாங்க. இதில் கமல் வந்து பயங்கரமாக மிமிக்ரிலாம் பண்ணிட்டு வருவாங்க சொல்லிட்டு சிங்கம் மாதிரிலாம் மிமிக்ரி பண்ணியிருப்பாரு. அட்டகாசமான காம்போசிஷன் இந்த பாட்டுடைய மியூசிக் ரெண்டுமே கார்த்திக் ராஜா காம்போசிஷனில். அண்டு உதித் நாராயணனுக்கு ஈடு கொடுத்து கமல் சார் சூப்பராக பாடிருப்பார். ஓகேவா, ரெண்டு பேரும் போட்டி போட்டு பாட்டிருப்பாங்க. இந்த பாட்டை கேளுங்க, மறக்க முடியாத பாட்டு, எப்பவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பாட்டு. ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4 கேளாமே சமதோடு.

0: அட தட்டுனா விட்டத்தை கொட்டினா நோட்டத்தான் அப்படிங்கிற வரி வருது இல்லையா. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொட்டினா நோட்டத்தான் அப்படிங்கிறது வந்து நெடில் நோட்டத்தான் அப்படின்னு, ஆனா உதித்தநாதன் பாடும்பொழுது அதை குறிப்பிட்ட பாடிருப்பாரு, பட் அதுவும் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். ஓகே, காதலா காதலா படத்தில் இந்த பாட்டு கேட்டு முடிச்சோம். இந்த பாட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. வாலியுடைய வரிகளில் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கிராஃபிக்ஸில் ஒரு மாடு வர்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ வந்து கமல் போயிட்டு அந்த மாடு நகருன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அந்த இடத்துல வந்து யூ மேன் ஒத்தே சாணி மேல கால் வச்சா டேட்டி ஆகும் ஷூ ஒத்தே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிரிக்ஸ் வருதுல, இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வாலி எழுதி கொடுத்தாரா, அதனால அந்த சீனை வச்சாங்களா, அந்த மாதிரி ஒரு ஷாட் வச்சாங்களா, இல்லை இந்த மாதிரி ஒரு ஷாட் வரப்போகுதுன்னு டேரக்டர் சொல்லி இப்படி தான் வேணும்னு கேட்டு வாங்கினாரான்னு தெரில. அவ்வளோ அற்புதமாக அது அமைஞ்சிருக்கும். இதெல்லாம் வாலியால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக கலோக்கியலாக பல விஷயங்களை இந்த பாட்டுக்குள்ளே வந்து செம்மையாக சொல்லிருப்பாங்க. வீணா என்ன போடுது போடுதுப்பார் அப்படிங்கிறது, என்னது வீணையானோ மேன் நம்ம மேடலின் சீனாக வச்சுருப்பாரு அதான் ஹிந்தியில் சித்தார் அப்படிங்கிறது, அந்த மாதிரி வந்து இந்த பாட்டுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. காந்தி தாத்தா ஜோரா நோட்டில் திரிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு அட்டகாசமான ஒரு பாட்டு கேட்டு முடிச்சோம். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக ஷாஜகான் படத்துலேருந்து ஒரு பாட்டை போட்டு இந்த நிகழ்ச்சியை க்ளோஸ் பண்ணலாமா, திருமலை படத்துலேருந்து ஒரு பாட்டை போட்டு நிகழ்ச்சியை க்ளோஸ் பண்ணலாமா, ஐ மீன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ரெண்டுமே வந்து அட்டகாசமான பாட்டு, உதித் நாராயணனுடைய வாய்ஸில் வரப்போகுது. நம்ம வந்து திருமலை படத்துலேருந்து பாட்டு கேட்போம். வித்யாசாகர் மியூசிக்கில் வைரமுத்து வரிகளில் வாடியம்மா ஜக்கம்மா வந்துகிட்டு இருக்கு. ஜக்கம்மாவோட நம்ம கேட்டு முடிச்சதுக்கப்புறம் 10 மணிக்கு பண்ணுவோம். ஓகேவா? ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோடு.
1: மலையாள பகவதி, மலையாள பகவதி. மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

இந்த பாட்டிலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு. அதாவது பத்தம்பட பாயில இருந்து அந்த கட்டாந்தர எனக்கு பட்டா நிலமாச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து இவர் ரொம்ப ஸ்டைலா சூப்பராகவே பாட்டிருப்பாரு. அவரு அவருடைய ஸ்டைல் அழகா பாடிட்டு கூழாங்கல்ல இடுப்பழகி அப்படிங்கறத கூழாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாடுறதுலாம் ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட அந்த காதலா காதலார்கள் அதுல ஒரு முக்கியமான மேட்டர் உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டேன். அது என்னன்னா, அந்த படத்தில் பிரபுதேவாவுக்கு வந்து ஸ்டாமரிங் ப்ராப்ளம் இருக்கும், பேச்சு திறன் குறைபாடு இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை பாட்டில் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதையும் உதித் நாராயண் ரொம்ப சூப்பராக பாடிப்பார். ஓகே, அடுத்து 10 மணிக்கு மீட் பண்ணுவோம். நமக்கு லேட் ஆகிட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.9.

0: குழினால இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தொழில், வர்த்தகம் மற்றும் எதிர்காலத்தில் வளரக்கூடிய துறைகளில் இந்தியாவும் தென்கொரியாவும் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2025-26 நிதியாண்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு நாட்டில் ஆயுத தளவாட உற்பத்தி அதிகரித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீடித்த மற்றும் ஒளிமயமான உலகை உருவாக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற முன்வருமாறு சர்வதேச நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 3 அமைச்சர்களுக்கு துணைநிலை ஆளுநர் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உளுந்தூர்பேட்டை அருகே புறவழிச்சாலையில் திருச்செந்தூரிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த விரைவு போக்குவரத்துக் கழக பேருந்து மரத்தில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் யூரியா உரத்தை அதிக விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் அறிவுறுத்தியுள்ளது. நாகையில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு நேற்று சிறப்பு அபிஷேகமும் வெள்ளி தேரோட்டமும் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 112,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. கெட் செட் கோ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ் மொழி மற்றும்
2: வீரராகவேந்திரா
1: அப்படிங்கிறவரை வந்து வீரா ரெண்டு பேரும் வந்து இணைஞ்சிருக்கிறோம். வீரா வந்து சும்மாவே வந்து பட்டைய கலப்பாரு கூட வேற என்ன கோத்து விட்டு அப்படியே இழுத்து வச்சு உக்காந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து
2: அவங்கதான் என்ன இழுத்து வச்சு உட்கார வச்சிருக்காங்க.
1: எப்படி ஒண்ணு ஒத்துரு ஒத்து மாத்தி மாத்தி இழுத்து வச்சு உட்கார வச்சுங்கிறோம். இப்போ வந்து இந்த ஒரு மணி நேரம் நம்ம என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா வந்து
2: இது வந்து அட்டகாசமான புலி, அற்புதமான புலி அப்படின்ற மாதிரி வித்தியாசமான ஒரு கேமு, விவகாரமான ஒரு கேம் அப்படிங்கிற சொல்லலாம் நினைக்கிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய வார்த்தைகளை வந்து ஆங்கில வார்த்தைகளை ரொம்ப பேச்சு வழக்கில் கேஷுவலாக பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். கேஷுவலாக பயன்படுத்துவோம். அந்த கேஷுவல் அப்படிங்கிறதுக்கு என்ன தமிழில் சொல்லுங்க, தமிழ்
1: இயல்பா.
2: இயல்பா, ஸோ இயல்பா நம்ம அந்த மாதிரி பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த வார்த்தைகளை தான் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம இயல்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆங்கில தமிழ் வார்த்தையை சொல்லுவோம். அந்த வார்த்தை என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. அதற்கான தமிழ் வார்த்தை என்னங்கிறதையும் நம்ம வந்து சேர்ந்து கண்டுபிடிக்க
1: நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெற.

0: நம் ஜாலியாக விளையாடணும், கண்டுபிடிக்கலாம், அப்படி என்ன வார்த்தை நீ கொடுக்குறீங்க அப்படின்னு யோசிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2986003008 அல்லது 2952545544 அப்படிங்கிற இணைப்பு என்னோட நீங்கள் இணைப்பில் வரலாம். முதல் காலர் இருக்கலாம் வந்துட்டாங்க.
1: ஓகே,
0: வணக்கம்.
2: காலை வணக்கம். தமிழ் மொழி மேடம் அண்ட் வீரா சார்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: ராயப்பேட்டை வெங்கட்.
1: வெங்கட், ஓகே. வெங்கட்டுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் சார். ஓகே, தமிழில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைக்கு மூணு எழுத்து சார் தமிழில். எல்லார் வீட்லேயும் இருக்கும், தமிழில் சொல்லணுன்னா இது வந்து மூணு எழுத்து. எல்லா வீட்டில் மட்டும் கிடையாது, காரில் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும் மூணு எழுத்து வார்த்தை. ஓகேவா, இது ஆங்கிலத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னா நாலு எழுத்து சார். ஆனால் மோஸ்ட்லி நம்ம ஆங்கிலத்தில் தான் சொல்லுவோம், தமிழில் சொல்ல மாட்டோம். ரொம்ப ரேராக தான் தமிழில் சொல்லுவோம். அது என்ன? டேங்கா? டேங்க் ஆங்கிலத்தில் நாலு எழுத்து, கரெக்டு
2: தான்.
1: டைம் இல்லை சார், இல்லை சார், டைம் இல்லை சார்.
2: என்ன தமிழில் மூணு எழுத்து?
1: தமிழில் மூணு எழுத்து.
0: அவர் கார்ல எல்லாம் இருக்கும்லாம் சொன்னாரு.
1: கார்ல இருக்கு சார்.
2: கார்ல டைம் இருக்கு கிடையாது.
1: கார்ல இருக்கு, பஸ்ல இருக்கு, இல்ல டைம் இல்லைன்னு சொல்லிட்டோம், அதனால வேற யோசிங்க. கார்ல இருக்கு, பஸ்ல இருக்கு, ஆனா பைக்ல இருக்காது சார். இருசக்கர வாகனத்தில் இருக்காது சார்.
0: கோவில்ல இருக்கும்,
1: கோவில்ல இருக்கும், மண்டபத்துல இருக்கும், இது இல்லாத இடமே இல்ல சார்.
0: ஒவ்வொரு ரூம்க்கும் இருக்கும்.
1: ஆமா, இது இல்லைன்னா அந்த இடத்துக்கான பொருளே இல்லாம போயிடும், அந்த இடமே இல்லை.
0: நன்றி.
1: என்னன்னா, இங்கிலீஷ்ல வந்து 3, 4, 5, 6, 7, 8 எழுத்துங்க. ஐ மீன் 8 எழுத்துனா இது வந்து ரெண்டு வார்த்தைகளுடைய சேர்ந்த ஒண்ணு. ஓகேவா, இங்கிலீஷ்ல 8 எழுத்து. அதே இதை வந்து நீங்க தமிழ்ல, ஐ மீன் டங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா 2, 3, 4, 5, 6 எழுத்து. ஆமா, இது இல்லாம நம்ம இதை ரெகுலரா நம்ம பயன்படுத்துவோம், தினமுமே நம்ம பயன்படுத்துவோம். சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணாதான் இது நமக்கு கிடைக்கும், உடனடியா நமக்கு இது கிடைக்காது. நெருப்பு தேவை, அடுப்பு தேவை சார் இதுக்கு. இந்த ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு அடுப்பு தேவை, ஆனா அடுப்பு கிடையாது.
0: ரெண்டே ரெண்டு மட்டும் சேர்ந்தது
1: ரெண்டு வார்த்தையா சொல்லிருக்கோம் ஆங்கிலத்துல சொன்னா எத்தனை, 4, 8, 7 எழுத்து. தமிழ்ல சொன்னோம்
2: வாட்டர்,
1: பாதி தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி, அடுத்து கிட்ட கேட்கலாம்.
2: வாட்டர் பாட்டில்,
1: வாட்டர் பாட்டில். இல்ல இல்ல இல்ல, ப்ராசஸ் பண்ணனா என்ன வரும்ங்கறத தான் கேக்குறோம். ப்ராசஸ் பண்ணனா என்ன வரும்னு தான் கேட்டுட்டு இருக்கோம், அதனால அது உங்களுக்கு குழப்பத்துல நினைக்கிறேன்.
2: சரி, அண்ணா ரொம்ப டஃப்பா இருக்கு கேள்வி.
1: ரொம்ப டஃப்பா இருக்கா? ஓகே,
0: அடுத்து நேயர் கிட்ட கேப்போம் உங்க பதில் சொல்றங்களா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம சொல்லணும். அடுத்து நீங்க.
1: வணக்கம் ரெயின்போ.
0: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் சார்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சொல்லுங்க.
0: ஓகே,
2: இது வந்து ஒரு ரெண்டு வார்த்தை, சரிங்களா? ரெண்டு வார்த்தையை சேர்ந்த, ரெண்டு வார்த்தையை சேர்த்தா வரும். நம்ம தினமும் பயன்படுத்த வேண்டியது, ஆனா தினமும் பயன்படுத்த மாட்டோம். அது வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா,
0: குளிர் காலத்துல பயன்படுத்துவோம். ஜுரம் வந்தா, ஜலதோஷம் பிடிச்சா பயன்படுத்துவோம்.
2: இங்கிலீஷ்ல ஏழு எழுத்து, சரிங்களா? ரெண்டு வார்த்தைக்கு சேர்த்து ஏழு எழுத்து. தமிழ்ல பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து நாலே நாலு எழுத்து.
0: இயற்கையா கிடைக்கிற
2: சந்திரசேகரும்
0: வந்தாரு, அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு, அது என்னங்கறதான் இப்ப கேள்வி. கொதிநிலை, தண்ணீர் டிகிரி செல்சியஸ்.
2: தண்ணீர் வந்து பாதி கரெக்ட்.
0: தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே.
2: வாழ்த்துக்கள். வெந்நீர்
0: அதுக்கப்புறம் வருது பன்னீர். ஓகே,
2: அடுத்த நேயர் வணக்கம்.
0: எல்லாரும் மிஸ்ட் கால் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க.
2: வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ஏவிஎஸ் கண்ணன். உங்களுக்கான கேள்வியை வந்து தமிழ் மொழியே கேட்பாங்க, உங்கள்கிட்ட
2: தமிழ் மொழியே கேட்பாங்க. உங்களுக்கான வார்த்தை வந்து, இது ரொம்ப நம்ம வந்து வாழ்க்கையில ரொம்ப பின்பற்ற வேண்டிய ஒண்ணு, அதுக்காக பின்பற்ற வேண்டிய ஒண்ணுக்காக இதை பயன்படுத்துவோம். என்னன்னா, இது மொத்தம் வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா மொத்தம் அஞ்சு எழுத்து, சரிங்களா? ஒரு ஒன்பது எழுத்து ஆங்கிலத்துல சொல்லணும்னா,
0: ஒன்பது எழுத்து ஆங்கிலத்துல சொல்லணும்,
2: பத்து எழுத்து
3: வரும்.
2: தமிழ்ல வந்து அஞ்சு எழுத்து தான்.
3: வருமானம்.
2: வருமானம் கிடையாது.
0: வருமானத்துக்கு இது தேவை உங்களுக்கு.
2: ஆமா,
0: வருமானம் நிறைய வருதுன்னா இது உங்களுக்கு தேவை.
2: இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்க வந்து வாழ்க்கையை வந்து கொண்டு போனீங்கன்னா தான் நல்ல ஒரு இது.
0: ஐ மீன், உங்களுக்கு நிறைய வருமானம் வரும்பொழுது இது மட்டும் உங்க கையில இருக்கு.
3: அதாவது முதல் போடுற மாதிரி.
0: இல்ல சார், இது
2: வந்து ஒரு கருவி.
0: ஒரு கருவி தான் சார். வருமானம் உங்களுக்கு அதிகமா வரும்பொழுது இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எங்கெங்க எவ்வளவு செலவு பண்றீங்க, உங்க பணத்தை நீங்க பத்திரமா வச்சுக்கிறதுக்கு உதவும் சார் இது.
2: இது வந்து ஒரு கருவி. நீங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி கொண்டு போறதுக்கு இப்பெல்லாம் நம்ம எல்லாம் போடுவோம் இல்லையா, போட்டு பார்த்து இதெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் செலவு அப்படின்னா குறிச்சு வச்சு ஒரு திட்டமிடலாம் பண்ணுவோம் இல்லையா?
0: அதுக்காக பத்து எழுத்து இருக்கு சார்.
3: இது வந்து நம்ம சேமிப்பு.
2: கருவின்னு சொல்லிட்டோம்.
0: கருவின்னு சொல்லிட்டோம் சார்.
3: கருவி.
2: ஆமா, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க.
0: கார்த்திக், உங்களுக்கு இந்த

0: கேள்விக்கான ஆன்சர் தெரியுதா?
1: என்ன சொல்லுங்க சார்.
2: இது வந்து மொத்த தமிழ்ல வந்து 5 எழுத்து சரிங்களா? ஆங்கிலத்துல இது வந்து மொத்த 10 எழுத்து, 10 லெட்டர்ஸ் இருக்கும்.
0: அதே இது டங்கிலீஷ்ல சொல்றீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுத்து இருக்கு சார்.
2: அப்படியே டங்கிலீஷ் நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி டங்கிலீஷ்ல எழுதுறோம்னா
1: ஸ்டெதோஸ்கோப்பா?
2: வாழ்க்கையில வந்து நம்ம கிட்ட வர காசு செலவுகள் எல்லாம் வந்து இப்படி செலவு பண்ணோம் இவ்வளவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி எழுதி எல்லாம் வைப்போம்ல, அதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம். இது ஒரு கருவி
0: முக்கியமா. நோட்புக் இல்ல, நோட்புக்ல எழுதுறதுக்கு முன்னாடி இதை நீங்க யூஸ் பண்ணுங்க சார்.
1: ஒவ்வொரு
0: விஷயத்துக்கும்
3: வணக்கம். தமிழ் மொழி வீர அவர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம்.
3: திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மண்டலம் கிராமம் மாஜு கந்த கந்தசாமி.
0: சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுதா இது என்னன்னு? உங்களுக்கான கேள்வி, கேள்வி அதே தான், 10 எழுத்து ஆங்கிலத்தில் நமக்கு எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு கருவி இது. தமிழில் வந்து 5 எழுத்து.
3: வியாபாரம்.
0: வியாபாரம், வியாபாரத்துக்கு இது முக்கியமாக தேவை சார், எல்லாரும் வச்சுருப்பாங்க சார்.
2: ஆமாம்,
0: ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவை, பள்ளிக்கூடம் போகிற மாணவர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று.
2: இப்போலாம் கடைக்கு போனால் எவ்வளோ ஆச்சுங்க அப்படின்னா சொல்லுவாங்க.
0: எவ்வளோ ஆச்சுங்க? அளவுகோல். நெருங்கி வந்துட்டீங்க. இன்னும் இன்னும் இன்னும் கொஞ்சம் அப்படியே டக்குன்னு போய் பிடிங்க பார்ப்போம்.
2: இதோட உதவி தேவைப்படும்.
0: எதுல டோட்டல் வரும்?
2: நன்றி.
4: உங்களுக்கான
0: கேள்வி வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும்னா 5 எழுத்து மேடம், ஓகேங்களா? தமிழ்ல சொல்லணும்னா 3 எழுத்து தான், சரியா? இதை வந்து ஐ மீன் டங்கிலீஷில் சொன்னால் 3 எழுத்து, இங்கிலீஷில் சொன்னால் 5 எழுத்து, ஓகேவா? குறிப்பு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு காலத்தில் இது இல்லாமல் எந்த விஷயமும் மக்களுக்கு தெரியவே இல்லை, ஓகேவா? அதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோன்னா இதன் மூலமாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம்.
2: வானொலி.
0: சூப்பர், ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அஞ்சு எழுத்து. ரேடியோ தமிழ்ல டங்கிலீஷ்ல எழுதணும்னா 4 எழுத்து, ஐ மீன் 3 எழுத்து. வானொலிங்கிறதுக்கு
4: பேசுறீங்க.
0: வீரம்மான்னு ஒருத்தங்க உட்கார்ந்து.

0: சாரு.
1: ஆமா
0: சொல்லுங்க. அவர் இங்கிலீஷ் அப்பா, தமிழ் அம்மா.
2: தமிழ் அம்மா. ஓகே, உங்களுக்கான கேள்விய தமிழ் கேப்பாங்க.
1: உங்களுக்கான கேள்வி
0: சொல்லிட்டாங்களா?
2: அது சொல்லிட்டாங்க, போன மாசமே சொல்லிட்டாங்க. நீங்க வேற
1: போய் அதுக்கு அப்புறமே ஒரு வார்த்தை போயிருச்சு. பயன்படுத்துவோம், எல்லாத்துக்கும் பயன்படுத்துவோம். அது வந்து வெறுமையா இருக்கும், நம்ம எழுதி அதை நிரப்புவோம். ஆமா, பேனாவோட ஃப்ரெண்ட் இது.
2: என்ன இருக்கும்? ஏடு இருக்கும், அதுதான் ஆன்சர்.
1: அது நம்ம அது ஆங்கிலத்துல சொல்லுவோம்ல, பேப்பர்னு சொல்லுவோமா?
0: ஆமா, பேப்பர்.
1: பேப்பர்னா இந்த எழுத்து வருதா? தாள்.
0: தாள். ஏடு ரெண்டு எழுத்தா?
1: ஏடு தாள் அப்படின்னு சொல்லுவோம்ல, தனித்தனியா இருந்தா தாள்னு சொல்லுவோம் இல்லையா?
0: அதுதான்.
1: வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. அந்த நேயர் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அவனுடைய பதில்கள் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஷாஜகான் திரைப்படத்துல இருந்தா ஒரு பாடல் கேட்டுடலாமா வீரா?
2: கேட்கலாம், கேட்கலாம்.
1: கண்டிப்பா. வைரமுத்தோட வரிகள்ல உதித் நாராயணன் மற்றும்
2: கவிதா. உதித் நாராயணன் கண்ணும் கண்ணியாகிறாரு.
1: ஆமா, வீராவுடைய தொடர்ச்சி அப்படியே தொடர்ச்சியாகுது. அதனால அந்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
3: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வெடி இலவச மின்சார திட்டம் இப்போது PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். ரொம்ப அழகா.

0: நேரம் 10:27 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் நாங்கள் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் ஒரு ஃப்ளோவில் வந்து நாம் வந்து இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா வந்து தினமும் நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனால் வந்து தமிழ் வார்த்தைகளை எப்படி
1: பயன்படுத்தா அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. இது தமிழ் தான் நினச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், வேறு ஒரு மொழியில் வார்த்தையாக இருக்கும். அதனால தான் இதை பற்றி இன்றைக்கி பேசலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இணையக்கூடிய நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: அண்ணா நகர்ல இருந்து வாணிதேவி பேசுறேன்.
1: ஓகே, அண்ணா நகர் தமிழா இங்கிலீஷா சொல்லுங்க.
2: எப்படினாலும்
1: சொல்லலாம், எதுக்கு நமக்கு பிரச்சனை? உங்களுக்கான கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி.
2: நீங்க ரெண்டு பேரும்
1: இங்கிலீஷ்லயும் ரெண்டே ரெண்டு எழுத்துதான், தமிழ்லயும் ரெண்டே ரெண்டு எழுத்துதான், சரியா? என்னது? அதான், இங்கிலீஷ்லயும் ரெண்டு எழுத்துதான், தமிழ்லயும் ரெண்டு எழுத்துதான். ஆனா நீ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல 99.9% மக்கள் இதுக்கு தமிழ் வார்த்தையை பயன்படுத்தவே
2: மாட்டாங்க.
1: தமிழ்லயும் ரெண்டு எழுத்து, ஆங்கிலத்திலயும் ரெண்டு எழுத்து. இதை வந்து நீங்க இதுல சொன்னாலும் தமிழ், அதாவது பியோர் தமிழ்ல ரெண்டு எழுத்து கிடையாது. பியோர் தமிழ்ல நம்ம சொல்லணும்னா அது 4 எழுத்து வரும். ஆனா டங்கிலீஷ்ல சொல்லும்போது 2 எழுத்து தான் வரும். காலையில எந்திரிச்சீங்க, வெளில போகும்போது பண்ணுவீங்க, திருப்பி வீட்டுக்கு வந்தா உடனே பண்ணுவீங்க.
0: தூய தமிழ்ல 4 எழுத்து இல்ல?
1: ஆமா, தூய தமிழ்ல 4 எழுத்து.
2: நீங்க
1: எதை செய்யணும்னாலும் இதை நீங்க செஞ்சேதான் ஆகணும். ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு நடக்க

0: அப்படின்னா இது நீங்க செஞ்சேதான் ஆகணும்.
1: வெளியே
0: போயிட்டு வரீங்க, உங்களுக்கு வேர்க்குது அப்படிங்கும் போது இதை நீங்க செய்வீங்க. சரியா? மின் விசிறி, அது வந்து ஒரு பொருள் கருவி. அது மூச்சு மூணு எழுத்துல வருது, நான் சொல்றது ரெண்டு எழுத்து தானே. இங்கிலீஷ்ல ரெண்டு எழுத்து, தங்கிலீஷ்ல ரெண்டு எழுத்து, தமிழ்ல
2: தமிழ்ல தூய தமிழ்ல நாலு எழுத்து வரும். உங்களுக்கு அப்படி ரெண்டு எழுத்துனா ஆங்கிலத்துல ரெண்டு எழுத்து, தங்கிலீஷ்ல அது எழுதுவோம்ல, அப்படி ரெண்டு எழுத்து.
0: இப்ப அண்ணா நகர் இருக்கிறத
3: இப்போ
0: அண்ணா அண்ணா நகர்னு இருக்கிறத அண்ணா நகர்னு தமிழ்ல எழுதலாம், ANNANAGARனு இங்கிலீஷ் தங்கிலீஷ்ல எழுதலாம்ல.
3: அது அது தெரியும்.
0: அந்த மாதிரி
3: அந்த தமிழ் எழுத்து அப்படியே எழுத போறேன். நீங்க சொல்ற வார்த்தைகள் வந்து
0: ஓல ஆரம்பிக்கும் மேடம். சரி நான் சொல்றேன், ரெண்டு எழுத்து தான். ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து ஓல ஆரம்பிக்கும்.
3: ஓ
2: ரெண்டு எழுத்துல ஒரு எழுத்து
0: சொல்லி சொல்லியாச்சு.
3: ஓகே சொல்லுவாங்களா?
0: ஓகே கிடையாது.
2: ஓகே சொன்னா பேன் ஓடுமா?
0: ஆங்கிலத்துல தங்கிலீஷ்லயும் ரெண்டு எழுத்து, தமிழ்ல நாலு எழுத்து. இது இல்லாம இந்த வேலையை செய்யாம நீங்க இருக்கவே முடியாது, டெய்லி செஞ்சுட்டே தான் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து ஓல ஆரம்பிக்கும். ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஓல ஆரம்பிக்கும்.
4: தமிழ்ல சொல்லணும்னா?
0: தமிழ்ல சொல்லணும்னா ஆல ஆரம்பிக்கும்.
2: தமிழ்லனாக்கா அதாவது தங்கிலீஷ்ல இல்லனா ஈ, அதாவது தூய தமிழ் சொன்னா ஈல ஆரம்பிக்கும் நாலே எழுத்து.
0: தமிழ் விழியும் தமிழ் மொழியும் தமிழ் ஹிந்தியும் சேர்ந்து
4: நான்கு எழுத்து தமிழ்ல.
2: ஆமா தமிழ்ல நான்கு எழுத்து.
4: ஈடி
2: ஓடதுக்கே நம்ம பண்ணோம். என்ன பண்ணுவீங்க?
0: என்ன சொல்லுங்க?
2: இயக்கு அப்படிங்கிறதுதான் பதில். சரி,
0: கரெக்டான ஆன்சர் தான். ஆன் என்பதுதான் சரியான பதில். நீங்க
2: நன்றி
0: செயல்.
2: நன்றி சார், வாழ்த்துக்கள். நன்றி
4: நன்றி.
2: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: அடுத்த நேயர் யாரு அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க?
5: சென்னை நம்பர்ல இருந்து ஹேமா சார்.
0: ஹேமா மேடம், நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே மேடம், உங்களுக்கான கேள்வி இது வந்து ஒரு உயிருள்ள ஒரு பொருள். ஆனா இந்த இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த நிலைமைக்கு வரும்பொழுது அதுக்கு உயிர் இருக்காது. ஓகேவா? ஆமா, இது ஒரு உயிருள்ள பொருள் தான். ஆனா நாம சொல்லக்கூடிய இந்த இப்போ கேட்கக்கூடிய கேள்வி இருக்கு இல்லையா, இந்த நாலு எழுத்துல தமிழ்லயோ இல்ல வந்து ஏழு எழுத்துல இங்கிலீஷ்லயோ இருக்கும் பொழுது அதுக்கு உயிர் இருக்காது. அது
5: என்ன?
0: ஆமா, இது ஒரு உயிரினம் தான்.
5: சிக்கன்
0: தான். ஆனா நீங்க இந்த எழுத்தெல்லாம் மீனிங் இல்ல நிறைய.

0: பேர் விரும்பி சாப்பிடுற ஒரு உயிரினம்னு சொன்னா சிக்கன் தானா கேக்குறீங்க?
1: அப்படித்தானே? நாங்க சாப்பிட மாட்டோம்.
0: ஓகே,
1: கோழி கரெக்டா?
0: ஓகே, கோழி என்பது சரி.
1: நன்றி சார், நன்றி.
0: ஓகே, அதனால நிறைய பேர் தான் சொன்னேன், உங்களுக்கான கேள்வி ஆங்கிலத்துல வந்து இது வந்து ஸ்டைலா சொல்லணும் அப்படின்னு ஆங்கிலத்துல 3, 4, 5, 6 ஒரு 6 இடத்துல சொல்லலாம் சார். ஓகேவா? இல்ல ஃபார்முலா இதை சொல்லணும் அப்படின்னா அது தனியாக சொல்லலாம். வேற அதே விஷயத்த நாம் வந்து டங்கிலீஷில் சொல்கிறோன்னு வச்சுங்களேன், ஒரு 6 இடத்துல சொல்லலாம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை பயன்படுத்துவாங்க. வெயில் அதிகமாக இருந்தால் இதை பயன்படுத்துவாங்க, வெயிலில் போகும்போது இதை பயன்படுத்துவாங்க.
1: கொடையா?
0: கொடை இல்லை. மோஸ்ட்லி இது வந்து கருப்பு கலரில் இருக்கும்.
1: சரி, நீங்கள் சொல்ல கொடை மாதிரி தான் தெரியுது. வெயிலில் போகும்போது வேற என்ன கருப்பு கலர்ல யூஸ் பண்ணுவாங்க?
0: வெயிலில் போகும்போது வேற என்ன கருப்பு கலர்ல யூஸ் பண்ணுவாங்க? யோசிங்க, யோசிங்க, கிட்ட நெருங்கிட்டீங்க.
1: கோட்டா? கோட்டு கூட
2: இது வந்து
0: இல்லையே. கோட்டுக்கு ரெண்டு எழுத்து தானே வருது.
2: கண்களை பாதுகாத்துக்கொள்ள
0: அப்படின்னு ஆன்சர் நீங்க நேரடியா சொல்றீங்க.
1: கண்ணாடி? கண்ணாடி,
0: கண்ணாடி, கண்ணாடி. கரெக்டா சொல்லுங்க, என்ன கண்ணாடி?
1: அதான் இது கண்ணாடி, நம்ம
0: கண்ணுக்கு போடுற கண்ணாடி தான். அதுல அதுல ஸ்பெசிஃபிக்கா?
2: ஆமா, கண்ணாடி நிறைய இருக்குல்ல.
1: மூக்கு கண்ணாடி?
0: கண்ணுக்கு போடுறது மூக்கு கண்ணாடி தான் சார். இது அதுக்கும் மேல இன்னொன்னு சொல்லுங்க, கிட்ட நெருங்கி வந்துட்டீங்க. கண்ணாடிங்கிறது கரெக்ட் தான், கண்ணாடியில நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகேவா? அதுல பர்டிகுலரா கேக்குறது சன் கிளாஸ்ங்கறத வந்து நம்ம கூலிங் கிளாஸ்னு சொல்லுவோம்ல.
1: ஆமா,
0: கூலிங் கிளாஸ் தான் சொல்லுவோம், கரெக்ட்டா?
1: ஆமா சார்,
0: அதத்தான் நான் கேட்டேன்.
2: இருவருக்கும்
0: வணக்கம்.
2: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சென்னையில இருந்து ராகேஷ், பெரியார் நகரம்.
0: ஓகே,
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்காரு,
2: பதில் வரல அவர்கிட்ட இருந்து. சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லாமா? ஹலோ,
0: அவர் கட் பண்ணிட்டு போயிட்டாருன்னு
2: நினைக்கிறேன்.
0: இணைப்புல தான் இருக்காரு. விருப்பம் இல்லைன்னு
2: சொல்லிட்டு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: மாமா ராமகிருஷ்ணன். இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம்.
4: கொஞ்சம் ஈஸியா கொடுங்க மேடம்.
2: ரொம்ப சரி, ஈஸியாவா? நீங்க கேட்டதால ரொம்ப எளிதாவே
0: கொடுக்குறேன்.
2: ஆங்கிலத்துல வந்து 3 எழுத்து தான் சரிங்களா? தமிழ்ல வந்து 5 எழுத்து.
4: வணக்கம்.
2: வணக்கம், இங்கிலீஷ்ல சொல்லுங்க.
4: இங்கிலீஷ்ல வந்து thank you.
2: புரியல.
4: thank you,
0: thank you.
2: வணக்கத்துக்கு இங்கிலீஷ்ல thank you வா? அப்ப நன்றிக்கு
4: thank you.
2: ஆஹா, இது வந்து நான் சொன்ன 3 எழுத்து தான்.
0: சோ கான்செப்டே மாத்துற.
4: 3 எழுத்து மேடம்.
2: 3 ஆங்கிலத்துல 3 எழுத்து தான். தமிழ்ல வந்து 5 எழுத்து சரிங்களா? இது வந்து நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம். இப்போ என்ன சொல்றது, என்ன சொல்றது, எழுதுறதுக்கு பயன்படுத்துவோம். பாருங்க, பேனா ஆங்கிலத்துல கரெக்டா சொல்லுங்க பாப்போம். பென், அவ்வளவுதான்,
0: பென்.
2: இதுல இருந்து வீரா என்ன தெரியுது உங்களுக்குனாக்கா, நான் எவ்வளவு குழந்தையா இருக்கிறேன் பாருங்க. க்ளூ கூட கொடுக்க தெரியல, க்ளூ கூட வந்து ஆன்சரா சொல்லிடுறேன். அந்த அளவுக்கு தான் வந்து இப்படி இவ்வளவு நாள் அப்படிதான் ஷோ பண்ணி நேயர்களை கண்டுபிடிக்க வச்சிட்டு இருக்கேன்.
0: ரொம்ப நல்லா கேம் விளையாடுறீங்கம்மா அப்படின்னு.
2: வீரா இப்ப வந்து அப்படியே சிரிச்சுட்டே இருங்க. இப்ப வந்து ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?
0: ஓகே.
2: வசீகரா திரைப்படத்துல இருந்து பா விஜயுடைய வரிகளை எஸ் ஏ ராஜ்குமார் இசையில சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 10:44 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் வந்து நம்ம இணைஞ்சிருக்கோம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் அப்படின்னு வீரா வந்து கேமுக்கு வரவங்க எல்லாரையும் வந்து ஓடி விட்டு இருக்காரு.
1: கெட் செட் கோ அப்படின்னு ஓடிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
2: நான் மதுரை மாவட்டம் மணினா.

சண்முக சுந்தரம் சார், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, தமிழில் இதை சொல்லணும்னு வச்சிங்களேன், 3, 4, 5, 6 எழுத்து சார். ஆனால் டங்கிலீஷில் நம்ம வந்து அது 2 எழுத்துல சொல்லிடுவோம். ஓகேவா? ஈவன் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா கூட ஷார்ட்டாக சொல்லலாம், 2 எழுத்து சொல்லலாம். இல்லை நீங்கள் ஃபுல்லாக சொல்லணும்னா 5, 6, 7, 8, 9 எழுத்துக்கிட்ட வரும் சார். ஓகேவா? எல்லார் வீட்லேயுமே இருக்கோம்,

0: ஃபேன் இல்லை. ஃபேனுக்கு எப்படி சார் நான் சார் ஈஸியாக சொல்லணும்னா ரெண்டு எடுத்துன்னு
1: சொல்லிட்டேன்.
0: ஆ ஏசி கிடையாது, ஃபேனுன்னு சொன்னால் அது மூணு எழுத்து வருது.
2: தமிழில் வந்து இது ஆறு எழுத்து வரும். தமிழில்
0: தமிழில் ஆறு எழுத்து வரும் சார்.
1: சரி, குளிரூட்டி அந்த மாதிரி?
0: குளிரூட்டி கிடையாது. இதன் மூலமாக நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம்
0: ரெயின்போ. ஆங்கிலத்துல இல்லாம தமிழ்ல சொல்றீங்கன்னா ரெண்டு வார்த்தையா வரும். ரெண்டு வார்த்தையில் ஒன்று, மூணு வார்த்தையில் ஒன்றுன்னு சேர்த்து மொத்தம் அஞ்சு எழுத்து வார்த்தையாக வரும். இது இல்லாமல், அதாவது இதனுடைய பயன்பாடு இல்லாமல் நம்ம வீட்டில், நம்ம தெருவில், நம்ம ஊரில் எதுவுமே இயங்காது. இன்றைக்கி அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. அது இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் நானும் பேசக்கூட முடியாது.
1: மின்சாரம்,
0: மின்சாரம் என்பது
2: நெருங்கி
0: தொடர்புடைய ஒரு வார்த்தை தான். அது
2: மின்சாரத்தை இணைக்கக்கூடிய ஒண்ணு.
0: அவ்வளவுதான், நேரா வந்து தமிழ் மொழியை வச்சுதான் எல்லா கேமும் விளையாடு. சாரி, தமிழ் மொழியை வச்சு
1: இல்ல, எனக்கு ஞாபகம் வரல.
0: ஞாபகம் வரலையா? ஓகே,
2: பாருங்க நான் குடுக்குற க்ளூ கூட கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு தான் நான் குடுக்குறேன்னா
0: நீங்க அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாரையும். நான் ரொம்ப கரெக்டான க்ளூ கொடுப்பேன், அப்படி நீங்க கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு.
2: வணக்கம்.
3: வணக்கம் ராஜலட்சுமி, வெஸ்ட் மாம்பழம், இருவருக்கும் காலை வணக்கம்.
0: வணக்கம் மேடம். உங்களுக்கு இப்ப நாங்க கேக்குற கேள்வி புரியுதா மேடம்?
3: சொல்லுங்க.
0: அதான் மேடம் சொல்லுங்க. இது இல்லாம எதுவுமே இயங்காது மேடம். தமிழ்ல இது ரெண்டு வார்த்தை சேர்ந்த ஒரு ஒரு பொருள்.
2: அது ஐந்து
0: எழுத்து, ஐந்து எழுத்து மொத்தமா.
2: தமிழ்ல வந்து ஐந்து எழுத்து,
0: தமிழ்ல ஐந்து எழுத்து,
2: ஆங்கிலத்துல நான்கு எழுத்து.
0: ஆங்கிலத்துல நான்கு எழுத்து. அத நீங்க டங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா மூணே மூணு எழுத்து. ஆனா பொதுவா நம்ம அப்படி தான் சொல்வோம், தமிழ்ல எல்லாம் சொல்ல மாட்டோம்.
2: ஆங்கிலத்துல தான் அதிகமா பயன்படுத்துவோம். அது
0: ஆங்கில வார்த்தையே நம்ம டங்கிலீஷ்ல உருட்டிட்டு இருப்போம்.
3: வீட்ல இருக்குமா? அது
0: வீடு எல்லா இடத்துலயும் இருக்கு மேடம். வீட்ல இருக்கு, ரோட்ல இருக்கு, எதிர் வீட்டுல இருக்கு, பக்கத்து வீட்டுல இருக்கு, கீழ் வீட்டுல இருக்கு, எல்லாரும் வீட்லயும் இருக்கு, ரோட்ல இருக்கு. காற்று இல்ல மேடம். மின்சாரத்துக்கு, மின்சாரத்துக்கு தேவையான ஒண்ணு மேடம். நம்ம ஏற்கனவே குழு கொடுத்துட்டோம். தமிழ் வழி வந்து ஃபேன் இல்ல மேடம். மின்சாரத்துக்கு தேவையான ஒண்ணு. ஃபேனுக்கு மின்சாரம் தேவை, மின்சாரத்துக்கு ஃபேன் தேவை இல்ல. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? மின்சாரத்துக்கு தேவையான ஒண்ணு.
3: என்ன
0: வார்த்தை நாங்க கேக்குறது? நாலு எழுத்து இங்கிலீஷ்ல கேட்டோம். கேபிள்ங்கிறது அஞ்சு எழுத்து வருது. ஓகேவா, கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. நாலு எழுத்துல என்ன வார்த்தை இருக்கு?
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: நான் திருவிட்டூர் பத்மாவதி.
0: சொல்லுங்க.
4: மின்விசிறி,
0: அதாவது மின்சாரத்துக்கு பயன்படக்கூடிய ஒண்ணுன்னு சொன்னேன். மின் விசிறின்னு சொல்ல

0: அவன் சொல்லுங்களா,
1: தொட்டாங்க
2: நீங்க
1: எப்படி வளர்த்து வச்சிருக்கோம்
0: அந்த டீல வந்து அந்த பிஸ்கட்ட தொட்ட மாருங்க, தனியா போயிருச்சு,
1: தனியா போயிருச்சு.
0: நீங்க வந்து அந்த அம்மா பாட்டு பாட்டு போட்ட உடனே அந்த அம்மா பாட்டை கேட்டுக்கினே டீ கரைஞ்சு போய் அந்த டீ அப்படியே குடிச்சிட்டாரு. நானு
2: டீ டீ கரைஞ்சிருக்காது, பிஸ்கட் தான் கரைஞ்சிருக்கும்.
1: ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்காங்கல்ல,
2: டீ அப்படி கரையும். சரி பத்மா அம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நேத்து வந்து பிஸ்கட் கலக்கி குடிச்சிருக்கீங்க.
0: ஆமா சார், நாங்க நேத்து காலையில ஈரா சார் சொன்னாரு டீ குடிச்சா பிஸ்கட் தோடுச்சு அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையே தினமும் கண் கொண்டு அம்மானு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
1: ஓகே ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி.
2: தமிழுக்கும்
3: வீரத்திற்கும் இனிய காலை வணக்கம். மறைமலை நகர் தாமரை
1: தமிழுக்கும் வீரத்துக்கும்
2: நல்லா இருக்குல்ல, தமிழர்களுடைய ஒரு அடையாளமே வீரம்
1: தான். அடிச்சு ஆல்ரெடி வாசல்
3: வீரம், வீரம் என்றால் தமிழ்.
2: ஆமா, வீர தமிழர்கள் நாங்க.
3: அதனால
2: பதில சொல்லிட்டீங்க.
1: வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்,
1: சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க ஐயா?
4: நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜ பேசுறேன்.
1: வணக்கம். வணக்கம். உங்களுக்கான கேள்வி ஆங்கிலத்துல ஆறு எழுத்துங்க ஐயா, தமிழ்ல இதுக்கு வந்து ஆறு எழுத்து. தமிழ்லயும் ஆறு எழுத்து, ஆங்கிலத்திலயும் ஆறு எழுத்து, தமிழ்ல ஆறு எழுத்து. இதை டங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரெண்டு மூணு நாலு எழுத்து சார்.
2: டங்கிலீஷ்னா எப்படின்னா, இப்ப நம்ம அந்த ஆங்கிலத்துல சொல்றதா அப்படியே தமிழ்ல எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான்.
1: இப்ப போஜராஜன் அப்படிங்கறத வந்து நீங்க இங்கிலீஷ்ல எழுதும் பொழுது எப்படி சொல்லுவீங்க?
2: தமிழ் பேர் அப்படிதான் எழுதுவாங்க. இப்ப கால்குலேட்டர் இங்கிலீஷ்ல எழுதிட்டு தமிழ்ல
4: உண்மையான
2: தமிழ் பொருளும் வந்து ஆறு எழுத்து. எப்படி எல்லாம் குழப்பறோம் பாருங்க, கதை சொல்லுங்கன்றாங்க.
4: இல்ல நீங்க குழப்பறீங்க, கரெக்ட்.
1: சரி ஓகே,
4: நான் படிச்சதே முட்டாளே, உங்களுக்கு அதான் படிச்சிருக்கேன்.
1: அதெல்லாம் சரி, ஈஸியா கண்டுபிடிங்க.
2: இது நார்மலா நம்ம பயன்படுத்துறது தான். அந்த நீங்க கடினமா
1: வந்து இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய பல வேலைகளுக்கு, அலுவலக வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு. முக்கியமா பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து வேலை பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இதை பயன்படுத்துவாங்க. மடியில வச்சு இத பயன்படுத்துவோம் சார், அதனாலே இதுக்கு அந்த பேர் வச்சாங்க சார். இதுக்கு மேல நாங்க குழு கொடுக்க முடியாது சார். ஐயோ, மடியில் வைத்து பயன்படுத்தும் ஒரு பொருள் என்ன?
2: மடி நாங்க சொல்லிட்டோம், பாதி அதுலயே பொருளே வந்துருச்சு. அந்த ஆறு எழுத்துல இது ரெண்டு எழுத்து முதல் எழுத்து
4: தான்.
1: கரெக்டா நீங்க கணிச்சிட்டீங்கன்னா,
2: அதான் சொல்ற முதல் எழுத்து மா டி அதுதான் தொடக்கமே.
1: மடியில் வைத்து நீங்கள் கணித்தீர்கள் என்றால் இதற்கான பதில் உங்களுக்கு கிடைத்துவிடும்.
4: மடி மீது தலை வைத்து
1: என்ன, நீங்க தலை கோதும் இளங்காத்து அப்படின்னு பாட்டு.

0: இல்லை சார், அடக்கடவுளே. சரி ஓகே, மடி மீது கணித்து அப்படின்னு சொல்லும் போதே புரியலையா, மடி கணினி சார், லேப்டாப் சார். ஆமா சார், சூப்பர் சார். ஓகே
1: சார், நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்
1: மற்றும் பாராட்டுகள். இணைந்திருந்த எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். நிறைய பேர் கிளைன் கிடைக்காம இருந்தோம், பரவாயில்ல, அடுத்த ஷோல வந்து அப்படியே கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா லைன் கிடைக்கும். வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள், மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையுடைய மாற்றத்திற்கான ஆரம்பம். வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள், மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையுடைய மாற்றத்திற்கு ஆரம்பம்.
0: இதுல வித்தியாசம் என்பது தமிழ் வார்த்தையா என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கீர்கள்.
1: அதுக்குள்ள நான் அடுத்த ஷோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட இருந்து நான் கே தமிழ் மொழி மற்றும்
0: வீரா.
1: வீரா நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பூவெல்லாம் கேட்டு பார்த்த திரைப்படத்திலிருந்து பழனி பாரதியோட வரிகள்ல உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தொழில், வர்த்தகம் மற்றும் எதிர்காலத்தில் வளரக்கூடிய துறைகளில் இந்தியாவும் தென்கொரியாவும் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2025-26 நிதியாண்டில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நாட்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு

ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீடித்த மற்றும் ஒளிமயமான உலகை உருவாக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற முன்வருமாறு சர்வதேச நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 3 அமைச்சர்களுக்கு துணைநிலை ஆளுநர் இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை எழும்பூர் செங்கோட்டை இடையே வரும் 19, 20, 26 மற்றும் 27 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் செங்கோட்டையிலிருந்து வரும் 20, 21, 27 மற்றும் 28 தேதிகளில் தாம்பரம் வரை இயக்கப்படும். இதற்கான முன்பதிவு நாளை தொடங்குகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் யூரியா உரத்தை அதிக விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் அறிவித்துள்ளது. நாகையில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணியன் சுவாமி கோயில்களில் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு நேற்று சிறப்பு அபிஷேகமும் வெள்ளி தேரோட்டமும் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,12,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் அண்ட் குட் மார்னிங். 11:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில இணைகிறது வீராதான். இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டில் வந்து நிறைய பொருட்கள் இருக்கும். ஆனா ஒவ்வொரு பொருட்களுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும், அதுக்கு பின்னாடி வந்து ஒரு நினைவுகள் இருக்கும். அந்த மாதிரி இப்ப ஏதாவது ஒரு பொருள், இப்போ சில அம்மாக்களுக்கு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், சின்ன குழந்தை இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கோ அப்பாக்களுக்கோ பார்த்தோம்னா, அந்த குழந்தையுடைய ஒரு சின்ன சாக்ஸா இருக்கலாம், சின்னதாக ஒரு பனியனாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து அந்த குழந்தை வீட்டில் இல்லை வெளியே போயிருக்கு அப்படின்னா கூட, இது வந்து நம்ம பொண்ணோடது நம்ம பையனோடது அப்படின்னு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு, நீங்கள் வந்து அந்த ஒரு பர்சன் வீட்டில் இருக்க மாட்டாங்க, வெளியே போயிருப்பாங்க, இல்லை ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க, எங்கேயாவது போயிருப்பாங்க, பல வருடங்களாக கூட உங்கள் கூட இல்லாமல் கூட இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு பொருள் அந்த ஒரு பர்சனை, அது உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம், ரொம்ப நெருங்கிய ஒரு உறவாக இருக்கலாம், கணவன் மனைவி அந்த மாதிரி இருக்கலாம், அப்பா அம்மா யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் நெருங்கிய உறவுகளை இல்லை நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடியவங்களை எந்த ஒரு பொருள் வந்து அதை பார்த்த உடனே அவங்கள ஞாபகப்படுத்துது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் கேட்குற கேள்வி. ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 2986000038 2952055544 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

வரும் ஒரு கிளி இசையனும் மழை வரும் இனி எந்த மயில் வரும் யா.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: 11:13 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. வீரா கூட பேசிக்கிட்டு இருக்க விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் நம்மளுடைய க்ளோஸ் ரிலேஷனை யாராவது ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத நான் கேட்டுருக்கேன். ஸோ எந்த ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது, நீங்கள் இருக்கும்பொழுது அந்த வீட்டில் இல்லாத ஒரு நபரை, தூரத்தில் எங்கேயாவது போயிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு நபரை வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் கலாம் மேடம், சொல்லுங்க மேடம். சூப்பர் மேடம், தேங்க் யூ மேடம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
1: மகிழ்ச்சி. வீரா ப்ரோ, க்வெஸ்சன் இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன்.
0: அதாவது நீங்க வீட்டுல இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு சின்ன பொருள் உங்க கூட இருந்த ஒரு நபரை ஞாபகப்படுத்தலாம். அவங்க உங்க அம்மா வெளில போயிருக்கலாம், இருந்தாலும் வந்து அவங்க வீட்டுல தான் இருக்கிறாங்க. இந்த பொருள் நம்ம கூட இருக்கும்பொழுது அவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி எந்த பொருள்
1: இருக்கு ப்ரோ?
0: ஈஸி சேர் இருக்கு. தாத்தா உட்கார்ந்திருந்தாரா?
1: சுலோச்சனா பேரு.
0: சரி.
1: பாட்டி வந்து அந்த ஈஸி சேர்ல இருக்கிறதுனால படிச்சுட்டே ரெஸ்ட் எடுப்பாங்க. சேர் எல்லாம் பாக்கும் போது என்னுடைய பாட்டி ஞாபகம் தான் வரும். அவங்க வந்து வேற வீட்டுக்கு போயிடுவாங்க, அடிக்கடி இங்க வருவாங்க. அப்போ பாட்டி இல்ல அப்படின்னாலும் அந்த சேரை பார்க்கும் பொழுது பாட்டி ரெஸ்ட் எடுத்த நினைவுகள், அதுல இருந்து உட்காந்து கதை சொன்ன ஞாபகங்கள் அதெல்லாம் எனக்கு வரும். அப்புறமா எனக்கு வந்து இந்த வாட்ச் அப்படிங்கறது என்னுடைய சித்தப்பா கிஃப்டா கொடுத்தாரு. அது எப்பவுமே சொல்லுவார், கையில நீ கட்டிக்கணும், இது என்னுடைய ஞாபகமா இருக்கணும்னு. அந்த வாட்ச பார்க்கும் போதெல்லாம் நம்ம சித்தப்பா பாலு நமக்கு கொடுத்தாரு அந்த ஒரு வாட்ச் அப்படின்ட்டு அவருடைய ஞாபகம் அப்படிங்கறத எனக்கு அடிக்கடி வந்து கூட்டிட்டு போகும் ப்ரோ.
0: ஓகே சந்திரசேகர், தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ வீரா ப்ரோ, பை.
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் வீரா சார்.
0: சொல்லுங்க மேடம், யார் பேசுறீங்க?
2: பெரும்பாக்கம் வனஜா.
0: ஓகே வனஜா மேடம், உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது, வீட்டுல எந்த பொருள் இருக்கு, யாரு ஞாபகப்படுத்து?
2: எனக்கு வந்து 2004

0: கவிதா கொடுத்த சாரி ஞாபகத்தை கவிதாவே நினைச்சிட்டு இருக்கீங்க.
1: கண்டிப்பா
0: சரி. என்ன கலர் அந்த புடவை?
1: அந்த கலர் வந்து ஆரஞ்சு கலர்.
0: ஆரஞ்சு கலர் புடவையா?
1: கண்ணன்
0: சார் சொல்லுங்க, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருள் வீட்டுல இல்லாத ஒருத்தரை இல்ல உங்க நண்பர்களை ஞாபகப்படுத்துது?
2: அண்டா
0: ஒண்ணு இருக்குதா?
2: சின்ன சின்ன அண்டா தான் அது. என்ன வந்து தாத்தா என்ன செய்வாரு, அந்த அண்டா புள்ள வச்சு என்ன வந்து குளிப்பாட்டி விடுவாரு. என்ன?
0: ஓகே ஓகே.
2: அந்த அண்டா இன்னும் கூட அந்த அண்டா இருக்கு ஞாபகம் இருக்கு.
0: வாவ் சூப்பரா இருக்கு.
2: உள்ள வச்சோம்மா நம்ம
0: தாத்தா குளிப்பாட்டி விடுவாரா?
2: ஆமா, அது உள்ள கூட வச்சு அது உள்ள விட்டுக்கிட்டு அப்படியே நம்ம கிணத்துல வாரி என்ன உள்ள உட்கார வச்சிருவாரு.
0: என்ன
2: உட்கார வச்சுட்டு அப்படியே அப்படியே சுத்த அப்படியே தேய்ச்சி கீச்சி அப்படி குளிப்பாட்டி விடுவோம். என்ன நம்ம நீச்சல் குளத்துல குளிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அண்டை இன்னும் கூட அந்த அண்டை அப்படியே இருக்குது.
0: ஓகே.
2: அதான் பெருசாக அதாவது மட்டமா இருக்கும். அது பெரிய அண்டான பெருசா அண்டை கிடையாது, அகலமா இருக்கும். ரெண்டு கைப்பிடி அதுல தூக்குற மாதிரி இருக்கும். இந்த அண்டா பார்த்தோன்னே எனக்கு அந்த நாப்பு வந்து எனக்கு வரும். எனக்கு பார்த்தோன்னா
0: சூப்பர் சார், சூப்பர் சார்,
2: நன்றி.
0: தேங்க்யூ சார். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: ஹலோ,
0: லைன்ல தான் இருக்கிறீங்க, பேசுங்க.
3: எனக்கு வந்து அம்மா கொடுத்த புடவைங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து நெல்லிக்காய் மரம் ஒண்ணு கல்யாண வீட்டுல இருந்து வாங்கிட்டு கொடுத்தாரு, இறந்துட்டாரு. அந்த நெல்லிக்காய் மரம் பாக்குறப்பெல்லாம் அவர் ஞாபகம் வரும்.
0: நெல்லிக்காய்
3: சொல்றீங்க.
0: இதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் எந்த பொருள் வந்து யாரை ஞாபகப்படுத்துது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் அதே ஃபேன்சி நம்பர் தான் உங்களுக்கு, 298600038, 295205544 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். சின்ன தம்பி படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: சித்ராவுடைய குரல் இந்த பாடலை கேட்டு முடிக்கும் பொழுது 11:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ கேட்டு இருக்கீங்க. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஸோ ரெயின்போ, உங்களுடன் ரெயின்போவில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அதாவது உங்கள் வீட்டில் நிறைய பொருட்கள் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு சில பொருட்கள் மட்டும் உங்கள் கூட இருந்தவங்களை யாராவது ஞாபகப்படுத்தும். அவங்க வீட்டில் இருக்கலாம், வெளில போயிருக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப வயசாகி அவங்க இறந்து கூட போயிருக்கலாம். ஸோ அவங்கள ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு பொருள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கும். இவங்க வந்து நம்ம கூட தான்ப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணல, அது என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கேன். வணக்கம் ரெயின்போ.
1: இனிய காலை வணக்கம். மறைமலை நகர் தாமரை கண்ணி.
0: சொல்லுங்க மேடம், எது உங்களை ஞாபகப்படுத்துது?
1: வீட்டுல ஒரு மரச்சேர் இருக்கு.
0: சரி,
1: அப்பா அதுதான். ஆனா அந்த சேர் எப்படின்னா நேரா அந்த ஃபேனுக்கு நேரா போட்டு உட்காருவாரு. போட்டுட்டு அந்த இது மேல போட்டுட்டு காலை ரெண்டு பக்கம் போட்டுட்டு உட்காருவாரு. அதனால அந்த ஃபேனு பார்த்தாலும் ஞாபகம் வரும். தக்காளி வதக்கும் போது நான் போட்டு வதக்கினே இருப்பேனா, அப்ப திட்டுவா என் தண்ணி இப்படி வதக்குறேன் தானாவே வரங்கிடும்ட்டு. உயிரோட இல்ல, ஆனா தினமும் ஏற்கனவே இருக்கிற மாதிரி இருக்கும்.
0: ஓகே மேடம், தக்காளி வதக்கும் போது அவங்க ஞாபகம் வருதுங்கறீங்க?
1: ஆமா, தினமே வரும். என் பக்கத்துல நிக்கிற மாதிரியே இருக்கும். அவ எங்க வீட்டுல வந்து தங்குவா, அதனால அவ சொல்லுவா அப்படி போட்டு வரைக்குமே இருக்காத, மூடி வைய தானாவே வரைக்கும்.
0: சொல்லும் போது நானும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன். அதாவது அந்த தக்காளி வெங்காயம் வதக்கும் பொழுது நிறைய பேர் வந்து அது வாண்டடா உடனே நீ வதங்கி ஆகணும்ன்ற மாதிரி போட்டு வந்து நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருப்போம்ல கரண்டிய. கரெக்டா,
1: அதை போட்டு ஏன் அப்படி சாவடிக்கிற, மூடி வை வதக்கிடுவா.
0: உங்க வீட்டுல இருக்கிற எந்த ஒரு பொருள் வந்து உங்க நெருக்கமான ஒருத்தரை ஞாபகப்படுத்துது?
2: என்னுடைய பொருள் என்ன கேட்டீங்கன்னா, நாங்க செய்யக்கூடிய தொழில் தானே.
0: சரி,
2: கைத்தறி.
0: ஓகே,
2: அந்த தறியில் சொல்லக்கூடிய தறிய ஒரு நண்பர் பேனர்
0: வாங்கணும்.
2: இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தறியை பார்க்கும் போது அவருடைய ஞாபகம் வரும். காலம் காலமா எத்தனை காலம் போனாலும் அந்த கசவு தொழில் செய்யக்கூடிய அந்த தறி பாத்தீங்கன்னா, நாங்க நெய்யலனால அத ஒரு ஓரத்துல ஞாபகம் கட்டி வச்சிருக்கோம். சுந்தர படத்துல அவர் எப்படி நாகேஷ் வச்சிருப்பாங்க.
0: ஆமா,
2: அதே மாதிரி நம்ம செய்த தொழில என்னைக்கு மறக்கூடாது சொல்லி ஒரு தறி வச்சிருக்கோம். அந்த தறியை வாங்கின ஞாபகம் இன்னைக்கு அந்த நீண்ட நாளானாலும் நண்பர்கள் உறவினர் குடும்பத்தின் ஒரு ஞாபகம் என்ன.
0: ஓகே, இது நிறைய வீட்டில் இந்த மாதிரி இருக்குங்க சார். அதாவது நம்ம சில பொருட்களை வந்து பயன்படுத்த மாட்டோம். இப்போ எல்லாம் வந்து யாரும் உரலில் வந்து அரிசி இடிக்கிறது கிடையாது, அம்மி யூஸ் பண்ணுறது கிடையாது, நிறைய குறைஞ்சி போச்சு. திருவக்கல்னு ஒன்று இருக்கும், அதையெல்லாம் பயன்படுத்த கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு ஓரத்தில் வீட்டில் இருக்கும். அதை யார் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களோ, நம்ம பாட்டி பயன்படுத்திருக்கலாம், அந்த மாதிரி அவங்களுடைய ஞாபகமாக அது இருக்கும். அவங்க அதை பார்த்தா நமக்கு அந்த ஞாபகம் வரும்ல.
2: ஒரே ஒரு கட்டணம் சொல்லி
0: சொல்லுங்க.
2: அரியலூர் பக்கம் போயிருந்தேன் ஒரு 3 மாசத்துக்கு. அவங்க அந்த ஏர் கலப்பன்னு சொல்லக்கூடிய ஏர் கலப்பையும் அந்த பழைய மாட்டு வண்டி இருந்து பாருங்க, அதை ரெண்டையும் வச்சு ஒரு அதுக்குன்னு ஒரு ஷெட்டு போட்டு அந்த ஏர் கலப்பையும் பழைய காலத்துல அந்த மாட்டு வண்டி பாத்தீங்கன்னா மரசக்கரத்துல இருக்கும்ல, பெரிய மாடி வீடு கட்டிருக்காங்க. ஆனா அதை என்ன செய்யறாங்கன்னா, ஒரு முன் பகுதியே அப்படியே அந்த வீட்டு நுழையிற பக்கத்துல ஒரு ஷெட்டு போட்டு அந்த ஏர் உழவு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த வண்டி, மாட்டு வண்டி, மர வண்டி சிம்பம்ல அந்த வண்டி வச்சு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எங்களோட தொழில் சொல்லி அந்த
0: பழைய பொருளா இருக்கலாம், புதுசா இருக்கலாம், இப்ப வாங்கின பொருளா கூட இருக்கலாம். ஆனா அந்த வீட்டுல இருந்தவங்களையோ இல்ல வீட்டுல உங்க கூட இருக்கிற ஒருத்தரையோ உங்க ஃப்ரெண்ட்ஸையோ வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் எது அப்படிங்கறத நான் கேட்டுட்டு இருக்கேன். யாரை ஞாபகப்படுத்து?

2 9 8 6 0 0 3 8 2 9 5 2 0 5 5 4 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கேளடி கண்மணி படத்துலேருந்து பாவலர் வரதராஜன் எழுதி இளையராஜா இசையமைச்சு எஸ்பி பாலசுப்ரமணியம் பண்ண பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேடியோனது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதோடு.

டெலிலா செயலி www.tele-law.in அல்லது 144454 கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: பதினோரு மணி 30 நிமிஷத்துக்கு கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேரடி கண்மணி படத்துலேருந்து பாட்டு கேட்டோம்ல, அந்த பாட்டை வந்து நான் சின்ன வயசுலேருந்து, அதாவது ஒரு 5வது 6வது படிக்கிற அந்த டைம்லேருந்தே நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு பழைய ரேடியோ இருந்துச்சு, அந்த ரேடியோவில் அதை கேட்டு கேட்டு எனக்கு பழக்கம். அதனால் இப்போ அந்த ரேடியோ இல்லை, ஐ மீன் ரேடியோ இல்லைனா அந்த ரேடியோ ஒர்க் ஆகலை, ஓரமாக வீட்டில் இருக்குது. இருந்தால் கூட அந்த ரேடியோவை பார்க்கும்பொழுது எனக்கு ரெண்டு விஷயங்கள் ஞாபகம் வரும். ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டை ரொம்ப சிறப்பாக மூச்சு விடாமல் பாடி முடித்த திரு எஸ்பிபி அவர்கள். அதுக்கப்புறம் அடுத்ததான் நம்ம கேட்க போகிற பாட்டுக்கு இசையமைச்ச எம்எஸ் விஸ்வநாதன். எம்எஸ் விஸ்வநாதன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரெண்டு கனெக்ஷன். ஒன்று, எங்கள் தாத்தா ஞாபகம் வரும் அவரை பார்க்கும்பொழுது. ஏன்னா அவர் பார்க்குறதுக்கு, எங்கள் தாத்தாவும் முருக பக்தர், அவரும் முருக பக்தர், எங்கள் தாத்தா மாதிரியே அவர் இருப்பார் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் குடுகுடி ஒரு மனிதர். எங்கள் தாத்தாவும் அதே மாதிரி, அதனால அந்த ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த நேயர் யார் இதில் இணைகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம.
2: வணக்கம்.
3: அண்ணாநகர்லேருந்து மாலினி பேசுகிறேன்.
2: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பொருளை பார்த்தா என்ன ஞாபகம் வருது?
3: ஒரு எழுத்து மேச ஒண்ணு உண்டு.
2: எழுத்து மேச? ஓகே.
3: எழுத்து மேச எங்க தாத்தா வந்து பத்திரம் எழுதுவாங்க. ஏன்னா அது போட்டு வந்து அப்போ வந்து ஒரு குழி தோண்டி
2: முத்திரைத்தாள் விற்பனையாளரா? முத்திரைத்தாள் விற்பனையாளரா?
3: விற்பனையாளர்ல எழுத்தாளர்.
2: எழுத்தாளர், சரி.
3: ஆமா, அவங்க வந்து அது என்ன, குழி தோண்டி காலை வந்து உள்ள வச்சுட்டு அப்படிதான் உட்கார்ந்து எழுதுவாங்க.
2: ஓகே ஓகே.
3: நம்ம வீட்டுல எல்லாம் உட்கார்ந்து இது போட்டு எழுதுவோம்ல, ஆபீஸ்ல உட்கார்ந்து எழுதுவாங்க. அந்த அவங்க அந்த எழுத்து வந்து, அந்த எழுத்து யாரும் எழுத முடியாது. ஒரு யாராவது அந்த எழுத்த அந்த எழுதுறவங்க அந்த பத்திரம் எழுத பார்த்தாங்கன்னா எங்க தாத்தா நான் தான் வரும்.
2: ஓகே.
3: அவ்வளவு அருமை அந்த அந்த பத்திரம் எழுதுற அதுக்கு தாத்தா நான் தான்.
2: தனித்திறமை வேணும் மேடம், எல்லாராலையும் அதை எழுத முடியாது.
3: ஆமா,
2: உண்மையாவே.
3: ஆமா, எங்க அது சின்ன தாத்தா மகன் எழுதுவாங்க, நான் அதை பாக்கல. எனக்கு அந்த எங்க தாத்தா அப்படியே எனக்கு அந்த தோற்றம் அப்படியே அப்படியே நினைவுல வந்துடும். பத்திரம் எழுதலாம் எங்கயும் போனோம்னா அப்படியே அந்த தோற்றம் நினைவு வந்துடும். அப்புறம் இன்னொன்னு, எங்க தாய் மாமா அவங்க வந்து கடைசியா எங்க வீட்டுல இருந்து, எனக்கு வந்து நாங்க இங்க இருக்கனால அங்க ஒரு வசதி கிடையாது, தண்ணி இருக்கும், டேங்கு மேல டேங்க் வச்சு டேப் எல்லாம் ரெண்டு ரூமுக்கு ரெண்டு மேல கீழே எல்லா பக்கம் டேப் வச்சு மோட்டர் மாட்டி அழகா வச்சிட்டாங்க. அவங்க இப்ப உயிரோடு இல்ல, இருந்தா அந்த நான் வீட்டை திறந்து போக எனக்கு அந்த பைப் லைன், அந்த பைப்பை திறந்தவொடனே எங்க மாமா காத்து மூச்சு காத்து வர மாதிரிதான் அது ஒரு அது நினைப்பா இருக்கும்.
2: ஆமா, ஏன்னா
3: அது எங்க மாமா வந்து எங்களை எங்க அப்பா கிடையாதுனால எங்க மாமா தான் எங்களை வளர்த்தாங்க, தாய் மாமா தான் வளர்த்தாங்க. அதனால எனக்கு என்னோட எங்க வீட்டுக்காரன்னு சொல்லுவாரு, உங்க மாமால நம்ம இந்த வீட்டுல இப்படி டேப்லாம் திறந்து விட்டு குளிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு. எல்லாம் தவறு முதல்ல சென்னையில எப்படி இருக்கோ அது மாதிரி வச்சுட்டாங்க. இன்னும் வீட்டை திறந்தோடனே அவங்க எங்க மாமா அங்க இருக்க மாதிரிதான் இருக்கும். ஒரு பேனே எங்களுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க, டேப்பு பேன.
2: சூப்பர்.
3: நன்றி.
2: சமஃபீல் இல்லை, அந்த ஃபேன் வரைக்கும் அவங்க மூச்சு காத்து மாதிரி வருதுன்னு உணரக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குல்ல, எக்ஸலண்டா இருக்கு சொல்றது. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க.
4: நான் தெளிவுட்டு பத்மாவரி. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நான் நல்லா இருக்கிறேன் சார்.
2: உங்களுக்கு எதை பார்த்தா எது ஞாபகம் வருது, யார் ஞாபகம் வர்றாங்க?
4: எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து நடத்தினாங்க தெரியுமா. 10வதுல இருந்து நீ 11வது பாஸ் பண்ணினா உனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னாங்க எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து.
2: அடடா,
4: நான் என்ன பண்ண, ராவு பவுடு ஊந்து ஊந்து ஊந்து ஊந்து ஊந்து படிச்சு சார்.
2: ஊந்து ஊந்து படிக்கும் போது அடிபட்டுருச்சு
4: சார். ஊந்து ஊந்து படிக்க என்ன பண்ற சார், 434 மார்க் வாங்கினேன் சார்.
2: எப்போ?
4: ஐயா, அந்த அப்ப அப்ப வந்து 16 வந்து

0: 听啊，
1: PUC 啊 ，OK
0: 啊 ，PUC 那那个白皮包装的走路啊
1: ，State first 装一个皮包装的，
0: 啊，那个马子装的，我那那不让俺爸妈我两个人玩的，我的娃子装的，张 Sir，
1: OK，
0: 俺的娃，我那娃子呢，俺个。
1: சாதாரண பாட்டி இல்லடா 437 மார்க் எடுத்து வாங்கின பரிசா வாங்கின வாட்ச் வாங்கின பாட்டிடா அப்படினு சொல்றீங்க.
0: ஆமா சார், நான் 10 மார்க் வச்சிருக்கேன், எனக்கு வயசாயி போச்சு. இருந்தாலும் என் பேர பிள்ளைங்க கிட்ட, என் பிள்ளைங்க கிட்ட, என் பொழுங்க எல்லாம் காட்டிட்டு பீரோலே வச்சு மத்தமா இருமா. அதுக்கப்புறம் நான் எனக்கு அப்புறம் நீங்க பாக்குமான்னு அந்த வாட்ச் ஒன்னும் சார் பீரோல். நானு
1: பயங்கரமா நான் இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க நீங்க சொல்றது கேக்குறதுக்கு. வாட்ச் ஓடுதா இன்னும்?
0: ஓடு சார், அது அப்பப்பா இது பண்ணினு என் பிள்ளைங்க கிட்ட குட்டி இது பண்ணுவேன் நானு.
1: ஓகே,
0: அது எங்க அப்பா அம்மா நாங்கள் வாட்ச் ஓடு, ஆனா நான் கையில கட்டுறேன் சார்.
1: இல்ல அது அது கையில கட்டாம வச்சு பாக்குறது கூட வேற ஒரு ஃபீல் தான், நல்லா தான் இருக்கும் அதுவும்.
0: சரி
1: உங்க வீட்டுல ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை வந்து பார்க்கும் பொழுது உங்க கூட இருந்த யாரோ ஒருத்தர், இல்ல உங்க வீட்டுல இருக்க ஒருத்தர் வந்து கொஞ்சம் அப்படியே வெளில போயிருக்காங்க, வெளியூருக்கு போயிருக்காங்க அப்படின்னா கூட அவங்களை நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு பொருள் இருந்தா அது என்ன பொருள், அதான் இன்னைக்கு நான் கேட்கறேன். சோ 298-6-00-38 298-5-2-05 எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்னலையா உங்கள்கிட்ட, செந்தமிழ் பாட்டு அப்படிங்கிற ஒரு படம், இந்த படத்துல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அதாவது இளையராஜா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி அவர் குருவாக நினைக்கக்கூடிய MS விஸ்வநாதன் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மியூசிக் போட்ட ஒரு படம். இந்த படத்துல இருந்து நம்ம ஒரு பாட்டு இப்போ கேட்க போகிறோம். ஸோ MS விஸ்வநாதனை பார்க்கும்பொழுது எங்கள் தாத்தா ஞாபகம் வரும். இந்த பாட்டை கேட்கும்பொழுதும் அதுலேயும் அந்த சங்கமம் படத்தில் அவர் பாடுவார் இல்லையா, அந்த பாட்டு, அந்த பாட்டை கேட்கும்போதும் சூப்பராக இருக்கும். ஓகே, ஆனால் இப்போதைக்கு அந்த பாட்டை நம்ம வந்து பிளே பண்ணல. செந்தமிழ் பாட்டுலேருந்து தான் பாட்டு கேட்க போகிறோம். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: ஃபேன்டாஸ்டிக் ஃபீல்டில். 11:43 ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் வந்து சாயந்தரம் வரும். உங்களுடன் ரெயின்போ கேட்டுருக்கும்போது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. பூலுவப்பாளையம் ஆனந்த் முருகன் வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அள்ளிநகரம் எஸ் மகாதேவனும் குட் மார்னிங் சொல்லியிருக்காரு. மேலப்பேடு தயாளன் வந்து டிவி ரிமோட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிவி ரிமோட்டை பார்த்தா அவருக்கு ஏதோ ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன், அதை சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் ரொம்ப சிம்பிள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருள் உங்கள் நெருக்கமான ஒருத்தரை ஞாபகப்படுத்துதுங்கிறது தான் கேள்வி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம், நான் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு சார், சொல்லுங்க சார். உங்களுக்கு அதாவது உங்க வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு பொருள் வந்து ஒரு நெருங்கிய உறவினரை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும்ல, அதை தான் நான் கேக்குறேன்.
1: எனக்கு வந்து இப்போ வந்து வீட்டுல இருக்க நெருங்கிய பொருள் என்னோட போஸ்ட் கார்டு சார் அதிகமா ஞாபகப்படுத்தும்.
0: எது சார்?
1: போஸ்ட் கார்டு. போஸ்ட் கார்டு இருக்கு சார்.
0: போஸ்ட் கார்டு, ஓகே.
1: அது வந்து எப்படின்னா, நம்ம தமிழ்நாடு எல்லா நம்ம அல்லிண்டிய ரேடியோக்கும் கடிதம் எழுதுவேன் பாட்டு கேட்டு, அதான் நம்ம எப்பவுமே ஞாபகப்படுத்திட்டே இருக்கும்.
0: ஓகே ஓகே.
1: நம்ம அது எங்க போனாலும் நமக்கு ஒரு நெருங்கிய உறவினர் பாருங்க. எந்த ஊர்ல இருக்கு போஸ்ட் ஆபீஸ்ல போனா சில இடத்துல போஸ்ட் கார்டு கிடைக்காது, சில தட்டுப்பாடு இருக்கும்.
0: சரி,
1: அது வந்து கிடைக்கும் போது கிடைக்கிற இடத்துல வாங்கி வச்சுக்குவேன்.
0: வாங்கி வச்சுப்பீங்க. ஆனா நெருங்கிய உறவினர் யாரையாவது ஞாபகப்படுத்துதா அப்படின்னு நீங்க சொல்லல.
1: நெருங்கிய உறவினர் நமக்கு எங்க அம்மா தான் அடிக்க வச்சு திட்டே இருப்பாங்க, எப்ப பாரு போஸ்ட் கார்டு வாங்கி இருக்கேன் சொல்லிட்டே இருப்பாங்க, எங்க அம்மா ஞாபகப்படுத்தும்.
0: ஓகே சார், ஓகே. இது கூட நல்ல கனெக்ஷன்.
1: அதனால எங்க அம்மா ஞாபகப்படுத்தும்.
0: திட்டுறாங்க, அதனால ஞாபகப்படுத்துது. போஸ்ட் கார்டு வாங்க
1: ஞாபகப்படுத்து.
0: சரி சரி சார், நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பெருமாள் பட்டலன் ஜெயலட்சுமி.

0: சூப்பர் மேடம்.
1: அவங்க வச்சிருந்த பொருள்
0: ஏதாவது ரீசன் இருக்கா? அந்த பெரிய குடத்துக்கு பக்கத்துல சின்ன குடம் இருந்ததுக்கு எதுவும் காரணம் இருக்கா?
1: அது சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு விளையாட அந்த குடத்தை வாங்கி கொடுத்தாங்க.
0: ஓகே,
1: அந்த குடத்தை அதனால அவளுக்கு சேர்த்து கொடுத்துட்டேன் நான்
0: அதை. அதான் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அதுதான் அதுதான் முக்கியமான விஷயம். இதில் சின்ன குடம் உங்களுக்காக நீங்கள் விளையாடணும் வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல?
1: ஆமாம்.
0: ஓகே, தேங்க்யூ மேடம், நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மேடவாசத்துலேருந்து சித்ரா சார்.
0: சித்ரா மேடம், சொல்லுங்கள் மேடம், இந்த மாதிரியான கதைகள்
2: என்ன
0: எடுத்து கொடுத்தாரு?

0: ஓகே, நீங்க சொல்லுங்க மேடம்.
1: மதிய வணக்கம் சார்.
0: மதிய வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். வந்து நான் எங்க பெரிய பையன் முதல் சம்பளம் வாங்கி புடவை எடுத்துக்கிட்டான் சார்.
0: என்ன எடுத்து கொடுத்தாரு?
1: புடவை
0: எடுத்து கொடுத்தாரு. ஓகே, சாரி எடுத்து கொடுத்தாரு.
1: எடுத்து கொடுத்தாரு. அது வந்து அது கட்டும் போதெல்லாம் எனக்கு அந்த பெரிய பிள்ளை முதல் சம்பளத்துல
0: வெளியில
1: போயிருக்காரு.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க
2: சார்? கார்த்திக் பேசுமா?
0: சொல்லுங்க கார்த்திக்.
2: சார் நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா தான் சார். எங்க அப்பா வந்து சேவிங் கிளாஸ் வச்சிருக்காங்க. அதுதான் அது பண்ணா எங்க அப்பா ஞாபகம் வரும் சார். அது நான் எப்ப சேவிங் பண்ணாலும் எங்க அப்பா இறந்துட்டாரு. நான் வச்சிருக்கேன் சார் சேவிங் கிளாஸ்.
0: இல்ல, என்ன வச்சிருக்கீங்க? சேவிங் பர்ஸா?
2: லேசர். லேசர்
0: ரேசர் வச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே. ஷேவிங் சொல்றது எனக்கு ஷேவிங் அப்படின்னு நினைச்சிட்டேன். அந்த மாதிரி கேட்டுருச்சு, அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க.
2: ஓகே
0: சரி சார். ஓகே ஓகே, அந்த ரேசரை அப்பா ஞாபகம் வச்சிருக்கீங்க. சூப்பர் சார், தேங்க்யூ சார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
3: ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க ராஜசேகர் சார், உங்களுக்கு என்ன ஞாபகம்?
3: ஓலையில?
0: ஆமா,
3: அது எங்க தாத்தா எட்டு இருந்தாரு, எங்க அப்பா எட்டு இருந்தாரு சார். அது நான் இப்ப இடும்போதுல அவங்க ஞாபகம் வரும் சார்.
0: ஓகே ஓகே ஓகே.
3: அந்த கண்ணாடியோட இருக்கும் சார், பாக்ஸ்ல ஓலையிலே பண்ணிருப்பாங்க. அத அந்த நாம பெட்டி சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா அதுல திருச்சூர்னும் நாமக்கட்டி அப்புறம் இந்த கம்பி மத்தாப்புல இருக்கும் சரிங்களா, அதை வந்து பெண்டு பண்ணி அதை நாம எட்டுப்பா சார்.
0: ஓகே சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார்.
3: ஓகே தேங்க்யூ,
0: நன்றி. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார். மேற்கு மாமா ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன்.
4: எங்க அப்பாவோட நினைவு போட்டா இருக்கு சார்.
0: ஓகே.
4: அவர் பார்க்கும் போது ஞாபகம் வருது. ஒன்னொன்னா சொல்லுவாரு.
0: சரி,
4: அதெல்லாம் இப்ப நினைவுக்கு வருது சார்.
0: ஓகே சார், போட்டோ பார்த்தாதான் நீ வருதுங்கிறீங்களா? வேற எந்த பொருள் வச்சும் உங்க அப்பா அப்பாவோட பழைய வேஷ்டி சட்டை அந்த மாதிரி பொருட்களை வச்சு அவரு பழகின விதம் பேசினது ஞாபகம் வரலையா?
4: ரொம்ப நன்றி சார்.
0: சரி சார், ரொம்ப நன்றி சார். ஓகே, இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணி என்கிட்ட சொல்லலாம். 2986 00 38, 2952055544 எங்களுக்கு. அடுத்தா நம்ம சேரன் பாண்டியன் படத்திலிருந்து பாட்டு கேட்க போகிறோம். இந்த பாட்டு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ராஜ்குமார் அண்ட் சுவர்ணதா பாடின பாட்டு, சௌந்தர்யனுடைய வரிகளில் அவருடைய மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேடியம்

0: ஸ்கூல் காலேஜ் டைம்லலாம் நிறைய ஆர்கெஸ்ட்ரா பார்க்குறது போவேன். அப்போது இந்த பாட்டை நிறைய இடங்களில் பாடுவாங்க, அந்த ஞாபகம் எனக்கு வருது. 11:54 ஆகிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நன்றி சொல்லிட்டே இருப்பேன். ரேடியோ வாங்கி வச்சு கேட்க வச்சதுனால இன்னைக்கு நம்ம ரெயின்போ எஃப்எம்ல பேசி கலக்குறமே. அவங்களதான் ரொம்ப நெருக்கமா எனக்கு ஞாபகத்துக்கு
0: வருதுங்க. யாருக்கு முதல் முதல்ல நீங்க பேசுனீங்க?
1: பேச விட மாட்டாங்க,
0: சுத்தி சுத்தி பேசணும்ல.
1: பக்கத்துல ஊர்ல வந்து சொந்தக்காரங்க பிளஸ் ஃப்ரெண்டு அந்த மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு தான் டயல் பண்ணி சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே தாத்தா எங்கேயாவது வெளில போயிருவாங்க. அப்ப ஸ்கூல் விட்டு வந்தோடனே அந்த நம்பர், அப்பெல்லாம் 3 நம்பரோ 4 நம்பரோ தான் இருக்கும், அந்த நம்பரை டயல் பண்ணி பண்ணி போட்டு அவங்களுக்கு தான் பேசி மௌத்தார்கன் வாசிப்போம், ஸ்கூல்ல நடந்த கதையெல்லாம் பேசுவோம், அவங்க பிள்ளைங்க நாங்க எல்லாம் சேர்ந்து. அந்த ஞாபகத்துக்கு வருதுங்க சார். பெரியவங்க கிட்ட எல்லாம் அவங்களே பேசிப்பாங்க, நம்ம கொடுக்க மாட்டாங்க. அவங்க இல்ல, தாத்தா இல்லாதப்பதான் எங்களுக்கு ஜாலி.
0: சொல்லுங்க.
1: நன்றி மேடம்.

0: ஓகே, இவங்களை விட்டோம்னு வச்சுங்களேன், நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் என்ன பாராட்டிட்டே இருப்பாங்க, ஷோ நல்லா இருக்குன்னு, அது வேற கதை. ஸோ 11:56 நிகழ்ச்சியுடைய நிறைவு காலம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பண்றோம் சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறேன். என்னுடைய பெருமா வச்சுட்டு போன ஒரு நாக்காளி,
0: சரி,
1: ஒரு தவளை சார், அது அவங்க அந்த பாத்திரம், அந்த பொருளை பார்க்கும் போது எங்க பெரியமாவை பார்த்த மாதிரியே இருக்குது சார். ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி சார், நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம். மாதவத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது எந்த பொருளை பார்க்கும்போது?
2: எனக்கு வந்து எங்க அப்பா எனக்கு நடத்துக்கு கொடுத்தாங்க, அது இந்த வித்திரப்பூ மாதிரி நல்ல பித்தளையிலே இருக்கும், நல்லா இருக்கும். எனக்கு அப்பத்த எங்க அப்பா வாங்கி கொடுத்தது ஞாபகம் வரும். பையன் பையன் வந்து எனக்கு மூக்குத்தி வாங்கி கொடுத்தான், வயிறுல போடணும்னு
0: ஆசைப்பட்டேன்.
2: அது ஞாபகம்.
0: சூப்பர் மேடம், தேங்க்யூ. வயிறு மூக்குத்தி வாங்கியிருக்கிறீங்க, நன்றி. ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதை கேட்குறதுக்கு. தொடர்ந்து இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் மீட் பண்ணுவோம். அடுத்ததாக 1 மணிக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்ததாக உங்களுக்காக வந்து காவியா ரெடியாக இருக்கிறாங்க 12 மணிக்கு ஹாய் ஸ்நேகிதியே அப்படின்னு ஷோ பண்ணுறதுக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூளு. நேரம் 12 மணி, தொடர்வது
1: இணைய வழியில் உணவு மற்றும் பிற பொருட்களை விநியோகம் செய்வது, வாகன போக்குவரத்து சேவைகளை வழங்குவது போன்ற பணிகளில் ஈடுபடும் பணியாளர்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பலனடையும் வகையில் ஈஷ்ரம் இணையதளத்தில் முறைப்படி தங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்து ஈஷ்ரம் அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அண்மையில் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரையில் இணையவழி சேவைகள் மற்றும் வர்த்தகங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் உணவு மற்றும் பிற பொருட்கள் விநியோகம், டாக்ஸி மற்றும் ஆட்டோ சேவை போன்றவற்றில் வேலைவாய்ப்பும் அதிகரித்தே வருகிறது. குறிப்பாக இளைஞர்கள் இவை போன்ற வேலைகளில் அதிக அளவு ஈடுபட்டு வருகின்றனர். இந்த துறைகளில் தற்போது 1 கோடிக்கும் அதிகமான பணியாளர்கள் இருப்பதாக தரவுகள் கூறுகின்றன. இவ்வேலைகளில் ஈடுபடும் ஊழியர்களின் பாதுகாப்பான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் ஈஷ்ரம் அட்டையை பெறுமாறு தற்போது மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. ஈஷ்ரம் என்பது இந்தியாவில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களின் விவரங்கள் அடங்கிய தேசிய தரவுதளம்.

ஆகும். ஸ்ரம் என்ற சொல்லுக்கு தமிழில் தொழில் அல்லது வேலை என்று பொருள். இத்தளம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒன்று. பேன் அட்டை, ஆதார் அட்டை போன்றவை இருப்பது தெரியும். அதென்ன இஸ்ரம் அட்டை என்று கேட்கிறீர்களா? நமது இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு டிஜிட்டல் அடையாள அட்டை தான் இந்த இஸ்ரம் அட்டை. தினசரி கூலி வேலை செய்யும் தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், வீட்டு பணியாளர்கள், தெரு வியாபாரிகள், உணவு மற்றும் பொருட்களை இணைய வழியில் விநியோகம் செய்பவர்கள் போன்ற அமைப்புசாரா துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு முறையான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அடையாளத்தை வழங்குவதற்காக இந்த அட்டை பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த இஸ்ரம் அட்டையை சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். இது தரும் நன்மைகள் ஏராளம். அமைப்புசாரா துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் எளிதில் சென்று சேர்வதற்கு இந்த அட்டை உதவுகிறது. 60 வயது அடைந்த பிறகு அவர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கவும் இந்த அட்டை வழிவகை செய்கிறது. வேலையில் நியாயமான ஊதியம், சரியான பணிச்சூழல் மற்றும் சுரண்டலில் இருந்து பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்வதோடு தொழிலாளர் உரிமைகளை நிலைநாட்டவும் இந்த அட்டை உதவி புரியும். இஸ்ரம் அட்டையை வைத்திருப்பவர்கள் விபத்தில் மரணமடைந்தாலோ அல்லது முழுவதுமாக உடல் ஊனமுற்றாலோ 2 லட்சம் ரூபாய்க்கான காப்பீட்டை பெறுவார்கள். அதுவே தொழிலாளி ஒருவர் பகுதியாக ஊனமுற்றால் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். அதேபோல இஸ்ரம் அட்டையை வைத்திருக்கும் பயனாளி இறந்துவிட்டால் அவரது துணைக்கு இந்த நன்மைகள் அனைத்தும் வழங்கப்படும். குறிப்பாக இந்தியா முழுவதும் செல்லுபடியாகும்படியான 12 இலக்க யுஏஎன் எண்ணையும் பயணிகள் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைப்புசாரா துறையில் பணியாற்றும் எந்த ஒரு நபரும் இஸ்ரம் அட்டைக்கு தகுதியானவராவார். 16 முதல் 59 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த அட்டையை பெற விண்ணப்பிக்கலாம். அதற்கு தொழிலாளர்களின் மொபைல் எண் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டியது மிகவும் அவசியம். முக்கியமாக ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு, ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் ஆகிய ஆவணங்கள் இந்த அட்டையை பெறுவதற்கு தேவைப்படும். இஸ்ரம் அட்டையை பெறுவதற்கான விண்ணப்பத்தை உங்கள் பகுதியில் இருக்கும் பொது சேவை மையத்தில் சமர்ப்பிக்கலாம். அல்லது ஆன்லைன் வழியாகவும் இஸ்ரம் இணையதளத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். உங்களால் பொது சேவை மையத்தை கண்டறிய இயலவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சார்ந்துள்ள மாநிலம் மற்றும் வசிக்கும் மாவட்டம் போன்ற தகவல்களை இஸ்ரம் இணையதளத்தில் உள்ளிடுவதன் மூலம் நீங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலுள்ள பொது சேவை மையத்தை எளிதில் கண்டறிந்துவிட முடியும். இஸ்ரம் குறித்த மேலும் தகவல்களை https://isram.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். உங்களுக்கு தெரிந்த அமைப்புசாரா தொழிலாளர்கள் எவரேனும் இருந்தால் அவரையும் இந்த திட்டத்தில் சேர அறிவுறுத்துங்கள்.

நேரம் 12:06 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா தான். ஸ்நேகிதி கலுக்கான நேரம் அப்படின்னு சொல்லும்போது

புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மணி நேரம் ஃபுல்லாகவே வந்து ஸ்நேகிதிகள் கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா 2980860038 அல்லது 2952050554 அப்படிங்கிற எண்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். ஓகே, பேசலாம்னு சொல்லிட்டேன். எதை பற்றி பேச போகிறோம் காவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டிலையே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அமைதி, இந்த இடத்துல உட்காந்துருந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாலே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் காவியா அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்கும்ல, நம்ம வீட்டிலே ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இடம் என்னது அப்படிங்கிறது தான் ஏன் கூட நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. எஸ் நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு நம்ம பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா? மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவோட குரலில் நா முத்துக்குமார் வரிகளை தேவாய்ஸில் வந்துட்டு இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே இயலாமே சமதுள்ளு.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 12:00.

0: இன்னொரு நிமிடங்கள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டிலேயே உங்களுக்கு மிகவும் பிடித்த அமைதியை தரக்கூடிய ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படிங்கறத தான் ஏன் கூட நீங்க பகிர்ந்துக்க போறீங்க. எஸ், முதல் காலர் என்ன சொல்றாங்கன்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாரிங்க வந்து பேசுறீங்க?
1: பெருமாள்பட்டில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா ஜெயலட்சுமி, தலைப்பு கேட்டீங்கல்ல.
1: அதுல இது பண்ணுவேன். ஒவ்வொரு நேரம் ஒன்னு பிடிக்கும் மேம்.
0: ஒவ்வொரு நேரம் ஒவ்வொன்னு. ஓகே.
1: ஆமா, இந்த வெளியே போய் உட்காருவேன், அங்க எல்லாம் ரசிப்பேன். அதுல நைட் ஆனா வெளியில ஹால்ல உட்காருவோம், எங்க உள்ள ஹீட்டா இருக்கான்ட்டு. அது சுகமா இருக்கும். என் மக வீட்டுல வேலைக்கு போயிட்டு வந்துருவா, பேரன் வந்துருவா, அவங்களோட என்ஜாய் பண்றது பெரிய சந்தோஷமா இருக்கும்.
0: அருமை.
1: ஆமா, பின்னால கேன்சடி
0: அணில் பாக்குறீங்க, கிணறு பரவாயில்ல இருக்கா? இந்த காலத்துலாம் வீட்டுக்கு பின்னாடி இப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாருமே அபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இடத்துலதான் வந்து நிறைய பேர் வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு செட்டப்லன்னா ரொம்ப சூப்பர். இயற்கையை ரசிச்சுட்டே இருக்கிறதே ஒரு அழகான விஷயம் தானே, அதுவும் வீட்டுக்குள்ளே நீங்க ரசிக்கிறீங்க. சூப்பர், அருமையா பகிர்ந்துகிட்டீங்கம்மா, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். கலானாலே வந்து ஜாலி தான், சூப்பர் கலா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரொம்ப சூப்பர் கலா, சூப்பரா இருந்துச்சு. நீங்க சொல்லும் போதே அப்படியே வந்து நான் வந்து கற்பனை பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நன்றிமா, நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம், விரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
0: எஸ் சொல்லுங்க வித்யா, உங்களுக்கு பிடிச்ச இடம் எது உங்க வீட்லயே?
2: என்னோட பால்கனி தான், எங்க வீட்டோட பால்கனி தான்.
0: சூப்பர்.
2: அங்க நின்னு வேடிக்கை பார்த்தா ஆப்போசிட்ல ஏரி, பார்த்தாலே மனசுக்கு அமைதியா இருக்கும்.
0: பரவாயில்ல, ஓகே, அருமையா சொன்னீங்க. ஆக்சுவலி பால்கனி வந்து எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க முத ஆளா சொல்லிட்டீங்க, அடுத்து யார் சொல்றாங்க அப்படின்னு பாப்போம். நன்றிமா நன்றி. எஸ், இதே மாதிரி நீங்க என் கூட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சிங்கன்னா 298-6003 அல்லது 295-2055-4 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டே இருக்கு. கிளின்டன் பாடிய பாடல் தேவா, அதுக்கப்புறம் டாமினிக் சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளை ஏஆர் அம்மணி சேல வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

0: பிற்பகல் 2:30 மணிக்கு NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 12:20 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த இடத்துல உட்காந்தாலே போதும் அமைதி அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, அது என்ன அப்படிங்கறது தான் என் கூட நீங்க பகிர்ந்துக்க சொல்லி நான் கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் ஹேமலதா.
0: சொல்லுங்க ஹேமலதா.
1: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், பாராட்டுகள்.
0: நன்றி நன்றி ஹேமலதா.
1: எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி பால்கனி இருக்கு, அந்த சிட் அவுட்னு சொல்றது, அதுல அப்படியே ஜென்டிலா நடந்துகிட்டு, ஜென்டிலா நம்ம எஃப்எம் கேட்டுக்கிட்டு, காஃபி கையில வச்சுட்டு அப்படியே நடந்துகிட்டு மெல்ல குடிச்சிட்டு, சாயந்தரமும் ரசிச்சு, இதையும் ருசிச்சு அதையும் ரசிச்சு என்ஜாய் பண்ண இடம்

0: அந்த பால்கனி சிட் அவுட் அந்த இடம் தான் மேம்.
1: அதுதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஒரு கோப்பை அந்த தேநீரா இருக்கட்டும் காஃபியா இருக்கட்டும் அப்படியே அமைதியா ஒரு அஞ்சு நிமிஷம் குடிக்கு
0: எஃப்எம் கேட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு ஆசிரியர்கள் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு நேரம் எனக்கான நேரம் அது
1: ரொம்ப அருமையா இருந்துச்சு.
0: ஓகே தேங்க்யூ
1: தேங்க்யூ தேங்க்யூ
0: தேங்க்யூ நன்றிங்கம்மா
1: நன்றிம்மா நன்றி நன்றி. வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்க வந்து பேசுறீங்கம்மா?
2: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேம்மா.
1: சொல்லுங்க.
2: எனக்கு வீட்டுலவே பிடிச்ச இடம் ஃபர்ஸ்ட் வந்து சமையலறை.
1: அடடடா, யாருக்குமே ஆனா பிடிக்காதுன்னு சொல்லி
2: கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்.
1: ஆமா, இப்போ நமக்கு பிடிச்சத வந்து சமைச்சு சாப்பிட கூட செய்யலாம். ஆனா நான் யோசிச்சேன், யாராச்சும் சமையலறை சொல்லுவாங்களா அப்படின்ட்டு.
2: நம்ம இஷ்டத்துக்கு எப்ப வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் இன்னொன்னு வந்து அங்க நம்மள யாரும் கேள்வி கேட்கறதுக்கு வந்து
1: நிம்மதியா ஒரு தூக்கம், வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி.
2: சூப்பர். நேரம் வேணாலும் படுத்துக்கிற இடம் சுத்தமாவும், அந்த படுத்துக்கிற இடம் வந்து நம்ம படுத்துக்கிற இடத்துல நம்ம படுத்தோம்னாதான் நமக்கு தூக்கம் வரும் எல்லாருக்குமே மேக்சிமம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
2: எங்க போனாலும் சந்தோஷமா ஜாலியா இருப்போம். ஆனாலும் அந்த தூக்கம்ங்கிறது வந்து ரெகுலரா நம்ம படுக்கிற இடத்துல படுத்தோம்னாதான் நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும்.
1: கண்டிப்பா
2: எனக்கு எங்க வீட்டுல பிடிச்ச இடம்.
1: சூப்பர்மா, அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிமா நன்றி.
2: நன்றிமா, ரொம்ப சந்தோஷம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மேடவத்துல சித்ரா மேம். நலமா மேம்?
1: நலம் சித்ரா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கோம் மேம்.
1: சூப்பர் சித்ரா, சொல்லுங்க.
3: நான் வந்து வீடு கட்டல இருந்து இந்த ஏ ரூம் தான்
1: சித்ரா. கொஞ்சம் சத்தமா பேசுங்க பாப்போம்.
3: கேக்குதா?
1: இன்னும் கொஞ்சம்.
3: இப்ப கேக்குதா?
1: ஓகே ஓகே, பேசுங்க பேசுங்க.
3: இது வீடு கட்டணுமே ரெண்டு பெட்ரூம் மேம்.
1: ஓகே.
3: அது இந்த எனக்கு இந்த ரூம் தானே அந்த ஃபர்ஸ்ட்ல வந்தது. புதுசா வீடு கட்டி வந்தது இதுதான் ஏ ரூம்.
1: அவ்வளவுதான், பிக்ஸ் பண்ணியாச்சு.
3: ஆமா ஆமா மேம். ஆனா எங்க போய் படுத்தாலும் நானு மனசு சரியில்லை. இங்க வந்து கொஞ்ச நேரம் படுத்தேன்னா அந்த மனசு நிம்மதி ஒரு ஃபீலிங் ஏதோ ஒரு சந்தோஷம் மனசுல. ஆனா வேற எங்கேயும் போய் படுத்தா ஒரு உட்கார்ந்து அப்படிலாம்
1: புரியுது புரியுது
3: போச்சு. இந்த ரூமுக்கு
1: அது ஏன்னு தெரியாது. ஒரு ஒரு இடம் மட்டும் நமக்கு வந்து அவ்வளோ ரொம்ப பிடிச்சு போயிடும், ஏன்னே தெரியாது.
3: ஏன்னே தெரியல. அதேதான் நானே இப்போ கீழே இருக்கு மேல இருக்கு ரூமுங்க எல்லா இடத்தையும் போய் படுக்கிறேன் உட்காறேன் பேசுறேன். இங்க வந்து என் ரூம்ல படுத்தாதான் எனக்கு ஒரு சாப்பிட்டா கூட திருப்தியா சாப்பிடுறது கூட இங்கதான்.
1: அருமையாவும்
3: தெரியல, இந்த ரூமுக்கு வந்தாதான் எனக்கு எல்லாமே.
1: ஆமா, அது வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் உங்களுக்குமே.
3: ஆமா மேம்.
1: அருமை.
3: மொட்டை
1: மாடிக்கு
3: தண்ணி ஊத்துவேன், பச்சை கிளிங்க அந்த பறவைங்க எல்லாம் அப்படி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படி இருந்துட்டு வருவேன்.
1: ஓ அருமைமா, எல்லாமே. ஆனா முக்கிய முக்கியமான இடத்தெல்லாம் வந்து நீங்க லிஸ்ட் போட்டு சொல்லிட்டீங்க. சூப்பர், நன்றி நன்றிமா நன்றி நன்றி
3: நன்றி மேம்.
1: எஸ், எல்லாருமே வந்து நானும் நினைக்கிற விஷயங்களை தான் சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குமே வந்து ஒரு பிடித்தமான ஒரு விஷயம், ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மொட்டை மாடி தான். அது ஏன்னு தெரியல, அந்த மொட்டை மாடியில் போயிட்டு நின்னாலே வந்து பாதி பிரச்சனை யார்கிட்ட பேசணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. அமைதியாக இருந்தாலே வந்து எனக்கு ஏதோ ஒரு மனசு லேசான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ உங்களுக்குமே வந்து நிறையா பேருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்தமான இடங்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது, வெளியிலலாம் போய் தேட வேணாங்க. வீட்டுக்குள்ளேயே நான் எனக்கு பிடிச்சமான இடம்லாம் இருக்குங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என் கூட பகிர்ந்துக்கோங்க. ஹை ஸ்நேகிதியில் தான் எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். டூயட் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல வைரமுத்து வரிகளை ஏஆர் ரஹ்மானி சில வந்துட்டு இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே இயலாமே சமதுலு.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?

0: ஓ நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
0: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: நேரம் 12:31 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து உங்க வீட்டிலே உங்களுக்கு பிடித்த அமைதியை தரக்கூடிய ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். தோழிகள் எல்லாருமே வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தீங்க, ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா வந்து எனக்குமே அது வந்து ரிலேட் ஆச்சு. ஸோ அடுத்த தோழி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம். நுங்கம்பாக்கம் டேக் பண்றோட சேர்ந்த
2: சொல்லுங்க ராணி, உங்களுக்கு பிடித்த இடம் எது உங்க வீட்டிலேயே?
4: வளர்க்கும் அது பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் கேரட் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு அதுட்டே பேசினா அது வந்து சாப்பிடறதுலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். பிடிச்ச மரத்தெல்லாம் அப்படி கொடுத்துட்டு அப்படி பாத்துட்டு அப்படி இருந்தாலே கொஞ்சம் காம் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபேவரேட் ரேடியோ இருக்குல்ல, அதுல லைன் வருதா கால் பண்ணலாமா அப்படின்னு கொஞ்சம் மைண்ட் அவுட்லெட் இருக்கு. பேசினா எனக்கு தினமும் ரொம்ப அது என்ன சொல்றது, க்ளோஸ் ரிலேஷன் பேசுற மாதிரி ஒரு சந்தோஷம். லைன்
2: கிடைக்கல
4: பேசிட்டு அப்புறமா அப்படா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் 1 hour ஆகும் மனசு சாந்தியாரதுக்கு பண்ணி முடிச்சிட்டு அப்புறமா பெட்ரூம்ல உட்காந்து அந்த பீரோ எல்லாம் இழுத்து போட்டு
2: அது ஏழு தெரியல எல்லாருமே நல்லாதான் இருக்கும், ஆனா இழுத்து போட்டு அதை சரி செஞ்சு அப்படியே அதை பண்றது போது ஒரு மனசு வந்து ரிலீஃப் ஆகுற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. அது அம்மாவும் அடிக்கடி சொல்லிருக்காங்க, அது நிஜம் தானா? வேலைக்கு வேலான மாதிரியும் ஆச்சு, மனசும் கொஞ்சம் லேசான மாதிரி ஆச்சு.
4: அப்படி ஒரு வேலையை நம்மளே கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு.
2: அருமையா சொன்னீங்க, கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நன்றிமா, நன்றி. எஸ் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா வந்து எல்லாருமே பகிர்ந்துட்டே இருக்கீங்க. அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம்.
2: வணக்கம்.
5: அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
2: எப்படி இருக்கீங்க மாலினிதேவி? சரி சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த இடம்?
5: என்னுடைய சமையல் ரூம்ல ஒரு ஜன்னல் இருக்கும்.
2: ஓகே.
5: அதுல நின்னு அப்படியே பின்னாடி அணில்கள் போகும், காகம் வந்து நிக்கும், அப்படியே நின்னு ரசிப்பேன்.
2: அடடடா பரவாயில்லையே, சமைச்சுக்கிட்டே அப்படியே ஜாலியா ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போலயே.
5: அது காத்து காத்து வரும் பாருங்க, அப்படியே செந்தெல்லாம் வர நிக்கும் போது பில்டிங் ஃபுல்லா பில்டிங் தான் இருக்கு, அந்த இடத்துல மட்டும் அங்க அந்த பக்கம் ஒரு மாமரம் நிக்கும், அப்படியே அந்த காத்து வரும்போது அவ்வளவு ரொம்ப
2: அணில்கள் தெரியுது, காத்து வருது, அடடா அழுப்பு இல்லாம சமைக்கலாம் போலயே.
5: அழகா அது ஓடும் அணில்கள், அணில் ஓடும். அப்புறம் பூனைக்குட்டி வந்து நின்று அந்த ஏசி வச்சிருப்பாங்க, நின்று அப்படியே மறுத்து மறுத்து பார்க்கும்
2: தொடர்ந்து பேசலாம். ஒரு பாடலுக்கு அப்புறமா பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவனோட குரல வைரமுத்து வரிகளை வித்யாசாகர் இசையில வந்துட்டு இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வட மாநிலங்களில் 46,000 பயிர் கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த விவாதத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டில்

0: ஒரு பகுதியாக திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. ஜெர்மன் அதிபர் திரு ஃபெர்ட்ரிக் மெர்சுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் ராணுவ திறன் கடந்த 12 ஆண்டுகளில் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு தொழில்நுட்பம் உள்நாட்டு தயாரிப்பின் மூலம் பாதுகாப்புத்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாய் அளவிற்கு தளவாட பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 15.6% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2013-14 நிதியாண்டில் இருந்ததை விட தற்போது உள்நாட்டு ஆயுத தளவாட உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுற்றுச்சூழல் சார்ந்த அனைத்து அம்சங்கள் மற்றும் ஊட்டச்சத்து எரிசக்தி போன்றவற்றிற்கு நிலம்தான் அடித்தளமாக திகழ்கிறது என்பதை மனதில் கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுத்து வருங்கால சந்ததியினருக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்த மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். வட மாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பயிர்கழிவு மேலாண்மைக்காக நடப்பு நிதியாண்டில் 544 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். முதற்கட்டமாக 272 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்கழிவுகளை எரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் தில்லியில் உள்ள 14 மாவட்டங்களில் பயிர்கழிவு எரிப்பு தடுப்பு படையினர் கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி 53 பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையத்தின் தலைவர் திரு அபிஷேக் தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்றுமதி செய்யப்படும் வேளாண் விளைபொருட்களின் பட்டியலில் 500-க்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். அமெரிக்கா, பிரேசில், சீனா, ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் போட்டி உள்ள நிலையிலும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக திரு அபிஷேக் தேவ் தெரிவித்தார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாராணா பிரதாப் சுயமரியாதை, சுதந்திரம், தேச அர்ப்பணிப்பு போன்றவற்றின் அடையாளமாக திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். தாய்நாட்டை காப்பதிலும் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதிலும் அவர் ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டது இல்லை எனவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு குறித்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கூட்டத்தில் இது தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சீனா, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இந்தியா மொனாக்கோ இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்க

0: பயனளிப்பதாக உள்ளது என்று மதுரை மாவட்ட விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: ஆரம்பகட்ட காலத்துல கவர்மெண்ட் முயற்சி எடுத்து ஒழுங்குமுறை போட்டு எங்களுக்கு பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. விவசாயிகளுக்கு ஆன்லைன்ல பணம் ஏற்றுறது வந்து எங்களுக்கு ஃபீஸிபிளாகவும் இருக்கு. மறைமுகம் ஏலம் வச்சு எடுக்கிறது வந்து எங்களுக்கு நிறையாவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது.
2: தேங்காய் கொண்டு வந்து விற்கிறது, கொப்பரை விற்கிறது, தேங்காய் வந்து ஒரு சிலருக்கு ஏலம் எடுக்கிறது, ரெண்டு வேலையுமே நடக்குது. இங்க வந்து வாரத்துல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேங்காய் ஏலமும் புதன்கிழமை கொப்பரை ஏலமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு விவசாயிகள் ஒத்துழைப்போடு இது தொடங்கினா அது கொஞ்சம் வெற்றிகரமா தமிழ்நாட்டிலேயே கூடுதலா கொள்முதல் பண்ணுகிறது.
3: இந்த ரெண்டு வருஷமா அங்கதான் வர்றோம். விவசாயிகளுக்கு நன்மையா தெரியுது. பேங்க்ல பணம் ஏத்தி விட்டுறாங்க ஒரு வாரத்துல, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கமிஷன் இல்ல, வரி இல்ல, எதுவும் இல்ல, அதனால பரவாயில்ல.
0: குஜராத் மாநிலத்தில் பேருந்தும் சரக்கு லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். வதோதரா ஹோலால் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நேரிட்ட இந்த விபத்தில் காயமடைந்த 40 மேற்பட்ட பயணிகள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து மாநில காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. அமெரிக்காவின் கன்சாஸ் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி 3 கோல் அடித்தார். இதன் மூலம் உலகக்கோப்பை போட்டிகளில் 16 கோல் அடித்த ஜெர்மன் வீரர் மிரோஸ்லாவ் க்ளோஸின் சாதனையை மெஸ்ஸி சமன் செய்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஆஸ்திரியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டானை வென்றது. பிற போட்டிகளில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகலையும், நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக்கையும் வென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 24-22 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் கிசோனாவை வென்றார். இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இஷான் பட்நாகர், ஸ்ருதி மிஸ்ரா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவு கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இங்கிலாந்தின் லுகாபோவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வட மாநிலங்களில் 46,000 பயிர் கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 12:50 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹை ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அமைதியை தரக்கூடிய ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அது என்னது அப்படிங்கறத தான் வந்து தோழிகள் எல்லாருக்கிட்டையுமே கேட்டிருந்தேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்த சொன்னீங்க, எல்லாமே வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆமா இல்ல, இங்க இருந்தா கூட நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அடுத்த ஸ்நேகிதி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டலான்னு பார்த்தா காலர் இல்ல. எஸ் வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ வணக்கம். சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடம் எது உங்க வீட்டுல?
2: எனக்கு பிடிச்ச இடம் வந்து ஒரு பக்கத்துல, நாங்க சென்னேரின்னு சொல்லிட்டு கிராமத்துல தான் இருக்கேன்.
1: ஓகே.
2: எனக்கு பிடிச்ச இடம் என்ன, ஒரு கோவில்.

0: இருக்கு.
1: என்ன
0: கோயில்னா பெருமா கோயில் வந்து.
1: ஓகே.
0: அந்த பெருமா கோயில உட்காந்துட்டு காலம்பர ஒரு 7 மணிக்கு போயிட்டேன்னா உட்காந்துட்டு ஸ்லோகம் பண்ணிடுவேன், சாசனம் உட்டு சாசனம் படிப்பேன். அதோட காலையில் 7 மணி 9:30 ஆகும் அவங்க வீட்டுக்கு வரதுக்கு.
1: ஓகே.
0: பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு, அங்க போய் இந்த இதெல்லாம் படிப்பேன்.
1: பட் வீட்லயே உங்களுக்கு பிடிச்ச இடம்
0: அதான் எனக்கு ரொம்ப. வீட்டுக்கு வந்தா நாடகம் எல்லாம் ஒண்ணும் பாக்க மாட்டேன், ஏதாவது பெருமாளோட இது இருந்ததுன்னா பாப்பேன்.
1: அதுதான்
0: ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு பெருமாள் கோயில் தான்.
1: அருமை அருமை அருமை.
0: ரொம்ப அங்க நிறைய இதெல்லாம் இருக்கு, பக்கத்துல குளம் இருக்கு, நிறைய மரங்கள்லாம் இருக்கு, ஆலமரம் அரச மரம் எல்லாம் இருக்கு. உட்காந்து கிருஷ்ணாரா வந்து வயசுக்கு வந்து அப்புறம் நான் தனியா தான் இருக்கேன். பொல்லா நாட்டு பொருள்லாம் பக்கத்துல திருப்பூர்ல இருக்காங்க.
1: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டிலே பிடிச்ச இடம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கேட்டிருந்தேன். எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்த சொன்னீங்க. நிறையா பேர் வந்து அமைதி வேணும், கொஞ்சம் சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்பெல்லாம் வந்து பிளான் பண்ணுவோம். ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா நமக்குன்ட்டு ஒரு இடம் மட்டும் ஏன்னு தெரியாது, அந்த இடத்துல இருந்தாலே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், மனசு லேஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து ட்ரிப்பு போக முடியாத பட்சத்தில் அந்த மாதிரியான இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்கள் மனசை வந்து லேஸாக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். எனக்கு பிடிச்ச இடம் வந்து மொட்டை மாடி. அதே மாதிரி உங்களுடைய பிடித்த இடங்கள்லாம் சொன்னீங்க, கேட்கவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மேலும் நம்ம வந்து நிறைய பேசலாம் அடுத்த நிகழ்ச்சியில. ரெயின்போ மெலடிஸ்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகியா அஜய் கவியா. தான் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக மொழி திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டே இருக்கு. பல்ராமோட குரல்ல வித்யாசாகரோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு மணி ஒரு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. இந்த ஒரு மணி நேரம் நாம கேட்க போற நிகழ்ச்சி திரை கானம். ஸோ சில பேர் வந்து சாப்பிட்ருப்பீங்க, சில பேர் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. அப்படி ரெடி ஆகிட்டு இருக்கும்பொழுது அப்படியே 50களில் 60களில் வந்த திரைப்பட பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சா, என்ன பாட்டு கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, டிஎம்எஸ் உடைய பாடல்களை வந்து முழுக்க முழுக்க ஒரு மணி நேரத்துக்கு கேட்டால் எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அதனால் அதை தான் நான் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ முழுக்க முழுக்க இன்றைக்கி வந்து டிஎம் சவுந்தரராஜனுடைய குரலில் ஒலித்த பாடல்கள், அவர் பாடின பாடல்களை கேட்க போகிறோம். அது டுயட்டாக இருக்கலாம், சோலோவாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்எஸ் உடைய வெர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் மாதிரி ஒரு சிங்கர் வந்து உலகத்திலேயே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு பாடகர். என்ன மாதிரி கொடுத்தாலும் வந்து அதில் எக்ஸலண்ட்டாக பாடுவார். வெங்கல குரலோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவர் ஒரு தத்துவ பாட்டு பாடியிருந்தாலும் சரி, காதல் பாட்டு பாடினாலும் சரி, துள்ளலான ஒரு குத்துப்பாட்டு

பாடினாலும் ஃபோக்கில் பாடினாலும் சரி அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, டிஎம்எஸ் பாடின காதல் பாடல்கள், கொஞ்சம் பெப்பியாக இருக்கிற துள்ளலான பாடல்கள், அதை வந்து நம்ம ஜாலியாக கேட்கலாம் அப்படின்னு இந்த மூடை அப்படி கொண்டு போவோம், அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அந்த அடிப்படையில் இன்னைக்கு உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து வாலியுடைய வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் முதல் பாட்டு உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கெல்லாமே.

எப்படிப்பட்ட வரிகள் நிறைந்த ஒரு பாடல் இந்த பாடல், வாலியுடைய வரிகள் அப்படின்னா சும்மாவா? கண்ணதாசனுக்கு போட்டி போட்டு வாலி அந்த காலத்தில் எழுதினார்னா இந்த பாட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்களேன், புருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு

கணையாக பருவம் ஒரு தளமாக போர் தொடுக்க பிறந்தவளோ குறுநகையின் வண்ணத்தில் குழிவிழுந்த கன்னத்தில் தேன் சுவையாய் தான் குழைத்து கொடுத்ததெல்லாம் இவள்தானோ அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகி அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து அந்தளவுக்கு அற்புதமான கற்பனை அதிகமாக இருக்கக்கூடிய பாடல் இது. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் கேட்டு முடித்தோம். அடுத்ததாக அதே மாதிரி ஒரு பாடல் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை பார்க்கும்பொழுது எத்தனை பெண்கள் அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் மாதிரி யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து இந்த மாதிரி உட்காந்து வரைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரில. நிச்சயமாக நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டி எம் சௌந்தரராஜன் என் எல்லா ஈஸ்வரியோட குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தியுடைய இசையில் இந்த பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு லைனுமே வந்து அப்படியே பொக்கிஷமாக கண்ணில் ஒத்திக்கிற மாதிரியான வரிகள் இந்த பாட்டில் இருக்கும். கேட்டு பாருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கெல்லாமே சமத்தோடு.

உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா. புரியுதா உங்களுக்கு? அதாவது கண்ணு இமைக்கும் பொழுது மேலையும் கீழையும் தானே இருக்கும், அப்போ வந்து அது ஆமான்னு சொல்லுதான், உண்டுன்னு சொல்லுது. ஆனால் இடுப்பு ஆடும்பொழுது சைடில் தானே ஆடும், ஓகேவா? அதாவது பக்கவாட்டில் தான் நகர முடியும், பக்கவாட்டில் நகரும் பொழுது அது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதை தான் வந்து கவிஞர் சொல்கிறார், உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு பாடல் ஆலயமணி படத்துலேருந்து கேட்டு பிடிச்சோம். அடுத்ததா எங்கள் தங்கம் படத்துக்காக உங்களுக்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. அட்டகாசமான பாட்டு, அது கண்ணதாசனா இது வாளி, போட்டி போட்டு வர்ற மாதிரியான எழுதுகிற மாதிரி ஒரு பாட்டு எங்கள் தங்கம் படத்துலேருந்து. இந்த படத்தில் வரக்கூடிய இந்த பாடலை பற்றி நம்ம சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்ந்தது கண்டு ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு. ட்ரிங்க் ஆகிட்டு போதுங்க டக்குனு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அழகு நடையை பழகும் சிலையை அணைக்க வந்தேனே. இது என்னென்னா வர்றாரு, ஆசையோட ஹக் பண்ணணும், கட்டி பிடிக்கணும் அப்படின்னு வர்றாரு. அதை எப்படி கவிஞர் எழுதாரு பாருங்கள், அழகு நடையை பழகும் சிலையை அணைக்க வந்தேனே. அடுத்த லைனு அற்புதம், இதழ்கள் பொழியும் அமுத மழையில் மிதக்க வந்தேனே அப்படிங்கிறது. சரி, நானே பேசிக்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால் நீங்கள் பாட்டை கேளுங்க. இணைந்து எங்களுக்கு ரெயின்போ FM 101.4 இங்கெல்லாமே.

டிஎம் சவுந்தரராஜன், வாலி, அதுக்கப்புறம் எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கண்ணதாசன் அப்படின்னு இந்த காம்போவில் நீங்கள் போய் தெளித்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி. ஸோ 1:18 ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகாணம் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்தால் நம்ம கேட்க போகிற பாடல் நினைத்ததை முடிப்பவன் படத்திலேருந்து இதே மாதிரி ஒரு ஃபீலில் அடுத்ததாக ஒரு பாட்டு, டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடின பாட்டு, அகைன் வாலியுடைய வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில். ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ள.

இந்த உலகத்திலேயே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நான் தான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து வாலியுடைய வரிகளில் வந்து இந்த பாடலாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இந்த பாட்டில் ஒரு வரியை முக்கியமாக நான் சொல்லியாகணும். தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள், ஓகே, தத்தை மேல் மெத்தை மேல் ஏந்தி கொள்ளுங்கள், தத்தை போல் மெத்தை மேல் ஏந்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த பெண் பாடுற மாதிரி, அதாவது தலைவி பாடுற மாதிரி ஒரு வரிகளை வாழி வச்சுருக்கார் இல்லையா. அந்த தத்தை அப்படிங்கிற வார்த்தையை வந்து அப்பையிலேருந்து ஆரம்பித்து இன்ன வரைக்கும் ஒரு, அதாவது கடைசி காலத்தில் வரைக்கும் வாழி விடவே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சிலம்பரசன் நடித்த படம் இருக்குல்ல மன்மதன், அந்த படத்தில் தத்தை தத்தை தத்தை அத்தை பெத்தை அந்த பாட்டு இருக்கும் தெரியுமா, வித்தை வித்தைன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் தத்தைங்கிற வார்த்தையை பயன்படுத்திருப்பார். அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகான கிளின்னு அர்த்தம் அந்த தத்தைங்கிற வார்த்தைக்கு. ஸோ அப்போ வந்து தத்தை போல் மெத்தை மேல் ஏந்தி கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த பாட்டில் வரும்பொழுது என்ன அர்த்தங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா. அந்த அளவுக்கு சாஃப்டா என்ன மெத்தை மேல நீங்க ஏந்திக்கீங்கன்னு அந்த பெண் வந்து அர்ப்பணிச்சு அப்படியே சொல்ற மாதிரி, அந்த உணர்வோட சொல்ற மாதிரி, காதலோட சொல்ற மாதிரி எழுதியிருக்காரு. இங்க வந்து அத்தை பெத்த தத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் எழுதியிருக்காரு. இதே மாதிரி இன்னும் சில பாடல்களில் வாலி இந்த தத்தைங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் எனக்கு அது இப்போ சொல்கிறதுக்கு ஞாபகம் வரல, இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்கிறேன். அடுத்ததான் நீங்கள் கேட்க போகிற பாட்டு ஆட்டுக்கார அலமிகள் படத்துலேருந்து கேட்க போகிறோம். இந்த பாட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டி எம் சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாய்ஸு எந்த அளவுக்கு எப்படி வேணாலும் ஏற்ற இறக்கத்தோட ஆரோகணம் அவரோகணம்லாம் கொடுத்து மாற்றுவார் அப்படிங்கிறதுக்கு நிறைய பாடல்கள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு வெர்ஷன், அதாவது கொஞ்சம் வெகுளியாக லோக்கல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கீழே இறங்கி நான் இந்த மாதிரியும் பாடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு. இந்த பாட்டில் வந்து அவருடைய வாய்ஸில் ஒரு வெகுளித்தனம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஓகேவா, அதை வந்து நீங்கள் கவனிக்கணும். அதுக்காக தான் இந்த பாட்டை நான் ப்ளே பண்ணுறேன். கேளுங்க, ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

உண்மையிலேயே முருகனுடைய அருள் நிறைவா பெற்ற ஒரு மனிதர் தான் டி எம் சவுந்தரராஜன். திருமுருகன் அருளாலே திருமணம் தான் செய்திடும் சொல்லும்போது திருமணம் தான் செய்திடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார்ல, அதுக்காக இந்த பாட்டை ஒரு 1000 வாட்டி கேட்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் கொடுக்குற பாட்டு. 1:27 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகானம் கேட்டுட்டு இருக்கீங்க. திரைகான நிகழ்ச்சியில் அடுத்துதான் நம்ம கேட்க போகிற பாடல் இதயக்கணி படத்துக்காக அடுத்து ஒரு அட்டகாசமான பாட்டு. பட் இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, வாலி கண்ணதாசன்லேருந்து தாண்டி அடுத்து ஒரு கிரேட் மேன் இருந்தார் புலமை பித்தன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருடைய அவை கவிஞராக இருந்தவர் புலமை பித்தனுடைய வரிகளில் வந்து இந்த பாடலை கேட்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய லைன்லாம் நீங்கள் கேட்டு பாருங்களேன், வேறு மாதிரி அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப நுட்பமான பல வரிகள்லாம் இந்த பாட்டில் எழுதியிருப்பார். இந்த பாட்டு மட்டும் இல்லை, அவர் எழுதுகிற நிறைய பாடல்கள் அப்படி தான் எழுதியிருப்பார். ஸோ இந்த பாட்டை கேளுங்க. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதம்.

பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே. நான் சொல்லலை புலமைப்பத்தன் எப்படிலாம் விளையாடுவாருன்னு, அந்த மாதிரியான ஒரு வரிகள் நான் அது. ஆக்சுவலாக நீங்கள் சிவாஜி படத்தில் வந்து வைரமுத்து எழுதிப்பார்ல பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல் அப்படி, அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வரி வருங்க, விடியும் வரை மார்புக்குள் இருப்பாயா அப்படின்னு அந்த பெண் கேட்குற மாதிரி வைரமுத்து எழுதியிருப்பார். அவருக்கு ரெஃபரன்ஸ் எங்கே இருந்து கிடச்சிதுன்னு நினைக்கிறீங்க? இங்கே இருந்தால் ரெஃபரன்ஸ் கிடச்சிதுன்னு சொல்கிற மாதிரி இந்த பாட்டு இது. பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே அப்படின்னு புலமைப்பத்தன் எழுதுகிறார். அப்போ என்ன அர்த்தம், பெட்டே தேவை கிடையாது, நீ வந்து நான் உன் நெஞ்சு மேலேயே படுத்துக்கிறேன், அதுதான் காதல் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரியான ஒரு வரிகளை வந்து இவர் வச்சுருக்காரு. கைவிரல் ஓவியம் காண காலையில் பூமுகம் நானே அப்படின்னும் அடுத்த லைனை வந்து எழுதியிருக்காரு. எக்ஸலண்டான வரிகள் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை நம்ம கேட்டு முடிக்கும் நேரம். 1:33 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகாணம் கேட்டுட்ருக்கீங்க. வீரா கூட திரைக்கான நிகழ்ச்சி ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பச்சை கிளி முத்துச்சரம் அப்படின்ட்டு திருப்பி நம்ம வாலிக்கு போகிறோம். வாலியுடைய வரிகள் இந்த பாட்டு கேட்க போகிறோம். இதில் வந்து மறுபடியும் தத்தை போல தாவும் பாதை பாதம் நோகும் என்று மெத்தை போல பூவை தூவும் வாடை காற்றும் உண்டு. பார்த்தீங்களா, மறுபடியும் தத்தை தூக்கிட்டு வந்துட்டாரு. ஸோ தத்தை இன்னும் எத்தனை பாட்டுக்கு தான் வாலி பயன்படுத்தியிருப்பார் அப்படிங்கிறத வந்து ரிசர்ச் பண்ணி அதில் ஒரு PhD பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து வாலி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலேருந்து இந்த பாட்டை கேளுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே.

வடிவேல் ஞாபகம் வர்றாரு உங்களுக்கு, வரக்கூடாது, வரலாம், அதுவும் தப்பு இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸலண்டான பாட்டு இது. இதில் பாருங்களேன், கொடி மின்னல் போல் ஒரு பார்வை, மானோ மீனோ என்றிருந்தேன், குயில் ஓசை போல் ஒரு வார்த்தை, குழலோ யாழோ என்றிருந்தேன், நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தால், தீயோடு பஞ்சை சேர்த்தால் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான வரிகளை வந்து வாழி எழுதியிருக்காரு. டிஎம் சௌந்தரராஜன் குரல் தான் அந்த பாட்டையும் கேட்டுப்பிடிச்சோம். தெய்வத்தாய் படத்துலேருந்து அடுத்ததாக வந்து அன்பேவா படத்துக்காக உங்களுக்காக பாடல் ரெடியாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான பாட்டு, டாப் நாச்சில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். இடையா இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல வளையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. சின்ன கொடை போல் விரியும் இமையும் விழியும் பார்த்தால் ஆசை விளையும் அப்படின்னு. அந்த பூமுகள் திருமுகம் மேலே குளிர் புன்னகை வருவதனாலே நிலவோ மலரோ எதுவோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கற்பனையில் மிதக்கக்கூடிய ஒரு பாட்டு வாலியுடைய வரிகளை தான் வந்துகிட்டு இருக்கு. என்ன பாட்டுன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஹைஃபை கொடுத்துங்க. அதே பாட்டு தான் அன்பேவா படத்துலேருந்து. ஸ்டேடியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோ.

நல்லா பாட்டு பாடணும்னு நினைக்கிறவங்க இந்த பாட்டை பாடி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பாட்டு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன்னு அவர் சொல்கிறாரா, அதுக்கப்புறம் கண்ணத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விடமாட்டேன்னு இந்தம்மா சொல்கிறாங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் அப்படிங்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு பொண்ணை நினச்சிக்கிட்டு யார் வந்து காதலியோ மனைவியோ அவங்கக்கிட்ட பேசுகிறதோ பழகிறதோ அப்படிங்கிறது வேற, உள்ளத்தால் கூட ஒரு பெண்ணை நான் வந்து தொடமாட்டேன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு உன்னதமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அது எத்தனை பேரால் முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு வரிகளை வந்து எழுதி இருக்கிறாங்க. ஸோ எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வேற யார், கவியரசர் கண்ணதாசன் தான். டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலாவுடைய குரலில் அந்த பாட்டுக்கு அமைச்சும் கே வி மகாதேவனுடைய செய்த. அடுத்ததாக உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பெஸ்ட்டான பாட்டு வந்துகிட்டு இருக்கு சர்வர் சுந்தரம் படத்துக்காக. திருப்பி எங்கே போகிறோம், வாளிக்கிட்ட போகிறோம். டிஎம் சௌந்தரராஜன் எல்லா ஈஸ்வரி பாண்ட பாட்டு. இந்த பாட்டுக்குள்ளே நிறைய இருக்குங்க. ஆயிரம் அழகிகள் பார்த்ததுண்டு அவள் போல் பார்த்ததில்லை, வா வா என்பதை வெளியில் சொன்னால், மௌனம் என்றொரு மொழியில் சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பல வரிகள் இந்த பாட்டுக்குள்ளே இருக்குது. கேளுங்க, கண்டுபிடிச்சிட்டு நினைக்கிறேன் என்ன பாட்டு அப்படின்னு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

எத்தனை பேர் நாகேஷுடைய டான்ஸை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க? செம்மையாக ஆடிருப்பார்ல இந்த பாட்டில். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவரே கேள்வி கேட்டு அவரே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் அந்த பாட்டு வந்து முழுக்கவே அமைஞ்சிருக்கும். பட் அந்த பெண் பாடும்போது அந்த மாதிரி இருக்காது, அது வந்து ஒரு மாதிரி ஆன்சர் பண்ணுற மாதிரி. அன்பு காதலன் வந்தான் காற்றோடு, அவள் நாணத்தையும் மறந்தால் நேற்றோடு, அதாவது ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிற மாதிரியே வந்து எழுதியிருப்பார். சிட்டடே என்பது முன்னடகுன்னு சொல்லிட்டு இது ரெண்டு பேருமே இவங்க கேள்வி பதிலில் சொல்கிற மாதிரி இந்த பாட்டை முடிச்சிருப்பாங்க. ஓகே, ஒரு வழியாக வந்து நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதி வந்துட்டோம். நிறைவு பாடலாக பட்டிக்காடா பட்டணமா படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். இதுவும் கண்ணதாசனுடைய வரிகளில் வந்துகிட்டு இருக்கு, எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியை கேட்டுருந்த எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் மீட் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இப்போதைக்கு நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். அடுத்ததாக உங்களுக்காக 2 மணிக்கு காவியா வருவாங்க, ஆர்ஜே காவியா. 4 மணிக்கு செம்மையான கேம் ஷோலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதனால கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே

இன்னும் சில நொடிகளில் 2 மணிக்கான ஆங்கில செய்திகள் கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

நேரம் 2:16 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் என்ன இருக்கோம். நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவியா தான். இந்த மதிய வேளையில இனிமையான பாடல்கள் தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். நிகழ்ச்சியில முதல் பாடலாக அஸ்திவாரம் திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. TM சவுந்தரராஜன் மற்றும் வாணி ஜெயராமனோட குரல்ல வாலிவரிகள்ல சங்கர் கணேஷோட இசையில கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 2:20 ஆகிட்டு இருக்க FM ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக அக்னி சாட்சி திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டு இருக்கு. SP பாலசுப்ரமணியம் மற்றும் சரிதாவோட குரல வாலி வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில கேட்டு இணைந்திருங்கள்.

பூஜிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக என்னென்றும் உனக்கு தான் திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் மற்றும் கே ஜே யேசுதாஸோட குரல்ல ஸ்ரீனிவாசனோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: इसी बीच काशु यानी कशिका के पापा भी आ गए और पुलिस भी आ गई।
1: अरे कितना बहादुर बच्चा है, देखो तो सही इसको कशिका को।
2: हाँ वाह वाह वाह,
1: कमाल कर दिया, कमाल कर दिया इस बच्चे ने।
3: आज तो हमारी जान कशिका ने बचा ली, उनके पास तो बंदूक भी थी, चाकू भी था, मैं तो डरी गई थी।
1: देखो ना सबकी जान बहादुर
3: है मेरी बच्ची।
0: अगले दिन कशिका की बहादुरी के चर्चे सबकी जुबान पर थे। मोहल्ले, रिश्तेदारों और स्कूल में कशिका की ही चर्चा हो रही थी। और जानते हो बच्चों, इस बहादुरी के लिए दिल्ली पुलिस की ओर से कशिका को 1000 रुपए का इनाम और प्रमाण पत्र मिला।
4: अभी आप सुन रहे थे कार्यक्रम बहादुर कशिका, और अब इसी के साथ हमारा आज का उमंग प्रसारण यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत
5: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
4: नमस्कार।
6: उमंग उमंग उमंग उमंग।
7: இதுவரை NCERT வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
8: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தூய எரிசக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் சூரிய சக்தி மின் உற்பத்தி கடந்த 12 ஆண்டுகளில் 54 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் நிலுவை கடன் தொகை குறைந்துள்ளதாக தவேக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் ஒப்புக் கொண்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் தகுதி பெற்றுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 21 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி வெற்றி பெற 320 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: தான் இணைந்திருக்கிறோம். பெண்களின் உடல் நலம் குறித்து நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் சௌமியா ரவி அவர்களுடைய நேர்காணலை கேட்கலாம்.
1: பெண்களின் ஆரோக்கியம் குறித்து நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் சௌமியா ரவி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: டாக்டர், உடல் ஆரோக்கியத்தை நம்ம இதுவரைக்கும் எப்படி பார்த்துட்டு இருந்தோம், இனிமேட்டு எப்படி பார்க்கலாம்?
3: இப்போ நம்ம ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மனிதனை முழுமையாக பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்காவது சக்கரை நோய் இருக்குன்னா அவங்களுக்கு வெறும்னா மாத்திரை கொடுத்து மட்டும் வைத்தியம் பண்ண முடியாது. அவங்க சுற்றி இருக்கிற அந்த எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா, அவங்க தூக்கம் எப்படி இருக்கு, நல்ல குவாலிட்டி ஸ்லீப்பா இருக்கா, ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கு, மற்றவங்களும் நல்லா பழகுறாங்களா, எல்லாம் தனிமையா வீட்லயே உட்காந்துட்டு இருக்காங்க, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த குணப்படுறதுக்கு எல்லாமே வேணும் நம்மளுக்கு. ஸோ அதனால வெறும்னா ஒரு மெடிசன் மட்டும் பார்க்காம ஒரு மனிதனுக்கு சுத்தி இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தாதான் அதுக்கு ஃபுல்லா சரியாயிடும் அது. ஸோ இப்போ பார்க்குற இந்த முழுமையாக பார்க்கறச்ச நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ ஒரு கண்டிஷன் வந்திருக்கு அவங்களுக்கு, டயபெட்டிஸ்னு ஒருத்தருக்கு வருது. இப்போ நம்ம என்ன நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறோன்னா, எதனால வருதுங்கிறது வெறும்னா ஒரு ஃபேக்டர் கிடையாது. இப்போ வந்து ஜெனட்டிக்ஸ்னால மட்டும் கிடையாது, லைஃப் ஸ்டைல்னால மட்டும் கிடையாது. இப்போ நிறையா ஃபேக்டர் சேர்ந்து தான் நம்மளுக்கு இந்த ஒரு நோய் வருது. அதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு வந்து சாதாரணமாக சளி கோல்டு வந்தால் கூட அந்த ஒரு டைம் மாத்திரையால் குணப்படுத்திடலாம். ஆனால் இப்போ அடிக்கடி ஒரு குழந்தைக்கு வந்துகிட்டே இருக்குது, பார்த்தீங்கன்னா வார வாரமாக குழந்தைக்கு ஒரு சளி வந்துகிட்டே இருக்குன்னா நம்ம எல்லாமே சேர்ந்து தான் பார்க்கணும் எதனால வருது. அந்த சாப்பாடோட ஆரோக்கியம் சரியில்லையா, இல்லை தண்ணி குடிக்கிற அந்த எப்படி இருக்கு, பாயில் பண்ணி குடிக்கிறதா, இல்லை அந்த குழந்தையோட ஜெனரலாகவே எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கு, இது எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம குணப்படுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம்னா, ஒரு சிங்கிள் ஃபேக்டர் எடுத்துக்காம ஒரு ஃபுல்லாக பார்த்துட்டு என்னெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும், வெறும்னா அந்த மருந்து மட்டும் கொடுக்காம நம்மளுக்கு வந்து சாப்பாடும் சரி பண்ணணும், அந்த எக்ஸசைஸ்க்கும் சரி பண்ணணும், ஸ்லீப்பு இதெல்லாமே சரி பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்குற வேண்டிய ஹோலிஸ்டிக் ஹெல்த் அப்ரோச்.
2: டாக்டர், டயபெட்டிஸ் என்று கூறப்படும் நீரிழிவு நோய் எதனால வருது?
3: இப்போ டயபெட்டிஸ்னு பார்த்தோன்னா, இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது. நம்ம டைப் ஒன் டயபெட்டிஸ் சொல்லுவோம், டைப் டூ டயபெட்டிஸ் சொல்லுவோம், சில பேருக்கு ப்ரெக்னென்சியாக இருக்க சில பேர் ஜிடிஎம்னு பேர், நிறையா விதவிதமாக டயபெட்டிஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம கல்ச்சரில் நிறையா காமனாக இருக்கிற டயபெட்டிஸ்க்கு பேர் டைப் டூ டயபெட்டிஸ்னு பேர். அது எதனால வருதுன்னா, இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடம்போட எனர்ஜி ஃபியூல் வந்து குளுக்கோஸ்னு பேர். ஸோ எதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வாழைப்பழம் சாப்பிட்றோன்னா, அந்த வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புல வந்து 5 குளுக்கோஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த 5 குளுக்கோஸ் வந்து எனர்ஜியா டைரக்டா செல்க்கு போக முடியாது. ஸோ அந்த 5 குளுக்கோஸ் செல்க்கு கூட்டின் போகிறதுக்காக பான்க்ரியாஸ் ஆர்கன் வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணும். ஸோ அந்த இன்சுலின் 5 குளுக்கோஸுக்கு 5 இன்சுலின் வந்து அதை கூட்டின் போயிட்டு பிளட் ஸ்ட்ரீம் வழியாக கூட்டின் போயிட்டு செல்க்குள்ள கூட்டின் போகும். இப்படிதான் யூஸ்வலா இருக்கும் அது. பட் என்ன ஆகும், நிறைய கண்டிஷன்ஸ்னால சில ஜெனட்டிக்கா வரலாம், சில பேருக்கு வந்து ஹேபிட்ஸ்னால இருக்கலாம், ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், ஸ்லீப்பு பத்தாது, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் சில பேருக்குலாம், சில பேருக்கு வெயிட் கெயின் ஆயிட்டே இருக்கும், அது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. என்ன ஆகும், அந்த பாடிக்கு இன்சுலின் ஒர்க் ஆகாது சரியா. ஸோ இன்சுலின் ஒர்க் ஆகாதது என்ன ஆகும், அந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போகாது, பிளட்லயே தேங்கின்னு இருக்கும் அது. ஸோ அப்பதான் என்ன பிளட் டெஸ்ட் பண்றது என்ன ஆகும்னா, பிளட்ல வந்து சுகர் லெவல் அதிகமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு எதுனால சுகர் அதிகமா போனது, சாப்பாடுனால மட்டும் இல்ல, ஏன் இன்சுலின் சரியா ஒர்க் ஆகல, அந்த இன்சுலினால அந்த குளுக்கோஸ் செல்க்குள்ள கூட்டின்னு போக முடியல எனர்ஜிக்காக. ஸோ இதை நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்கு நம்ம எதனால வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அதை. ஸோ அது ஃபுட்டுனால வந்ததா, ஜெனட்டிக்காக வந்ததா, இல்லைனா எல்லாமே சேர்த்து ஒரு காரணத்தினால வந்ததான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை ட்ரீட் பண்ணும், ரிவர்ஸும் பண்ணலாம் சில பேருக்கு.
2: டாக்டர், ஹெல்த் அட்வைஸ்ன்றது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காமனாக கொடுப்பாங்க. இப்படி காமனாக கொடுக்கறதுனால வர விளைவுகள் என்ன, ஏன் நம்ம வந்து தனித்தனியாக ஹெல்த் அட்வைஸ் இப்போ கேட்க வேண்டியதா இருக்கு?
3: இப்போ வந்து ஹெல்த்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வேற மாதிரி அட்வைஸ் கொடுக்கணும், பெரியவங்களுக்கு வேற மாதிரி அட்வைஸ் கொடுக்கணும், பெரியவங்களுக்குள்ளே வந்து ஒரு 20 வயசு இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி கொடுக்கணும், 60 வயசுல இருக்கிற மாதிரி. அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாறும், வேற ஆணுக்கு இருக்கிற ஹார்மோனல்ஸ் லெவலாம் வேற மாதிரி இருக்கும், பெண்களுக்கு ஹார்மோன் லெவல் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே நம்மளுக்கு அந்த இதுவும் எடுத்துக்கணும், சில பேருக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கும், டே ஷிஃப்ட் இருக்கும், இது எல்லாமே எடுத்துட்டு தான் அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு தனியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்வைஸ் கொடுக்கணும். அது ஒரே அட்வைஸ், இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன்னா அதே இது உங்க ஃப்ரெண்டுக்கும் ஒர்க் ஆகாது. ஸோ அவங்களுக்கு வேற மாதிரி கொடுக்கணும், உங்களுக்கு வேற மாதிரி கொடுக்கணும் அது.
2: டாக்டர், இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாப்பிட்ற உணவு வந்து நம்ம ஆரோக்கியத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்ட்டு, இப்போ ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம ஆரோக்கியத்தை அஃபெக்ட் பண்ணுதா? எஸ்பெஷலி விமனுக்கும்
3: கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணுவது. இப்போ ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா நம்ம பாடியில எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகுறது அது. ஸோ ஸ்ட்ரெஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிசிக்கல் ஹெல்த் வரும், இமோஷனல் ஹெல்த் வரும், எல்லாமே அஃபெக்ட் பண்ற ஒரு காரணம் அது. ஸோ என்ன ஆகும், வந்து ஜென்ரலா விமன்

0: விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பாரம் சுமந்துப்பாங்க அவங்க. அதுவும் எஸ்பெஷலி ஒர்க்கிங் உமன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க்லையுமே நல்லா ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். அவங்களுக்கும் அதுலேயும் ஒரு எனக்கு தன்னை ஒரு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்பாங்க. அது அதே மாதிரி வீட்டு வேலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அவங்க ட்ரை பண்ணுவாங்க, எல்லாமே நம்ம பண்ணி ஆகணும் அதுன்னு. ஸோ பண்ண பண்ண என்ன ஆகும், அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அதை காமிக்கவும் மாட்டாங்க நிறைய பேர் உமன் பார்த்தீங்கன்னா. நிறைய பேர் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் தவிர நான் இதை வந்து சொன்னேன்னா எனக்கு கொஞ்சம் வீக்காக காமிக்கும் எனக்கு, அதனால அங்கே சொல்லிக்கவும் மாட்டாங்க. ஸோ போக போக என்ன ஆகும்னா இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதிகமாக ஸ்லீப் காம்ப்ரமைஸ் ஆகலாம் அவங்களுக்கு. சில பேர் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரலாம் இதனால பார்த்தீங்கன்னா. அந்த இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி கம்மியாகிட்டே இருக்கும் அது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு வராது, ஒரு வருஷம் வருஷமாக பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் ஒரு 25 இயர்ஸ் ஆரம்பிச்சதுன்னா ஒரு 40 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஹெல்த் நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. அது அதாவது டைஜஸ்டிவாக இருக்கலாம், இல்லை டயபெட்டிஸாக இருக்கலாம், தைராய்டாக இருக்கலாம். பட் மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருந்திருக்கும் அது.
1: டாக்டர், உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன?
0: இப்போ நம்ம உணவு தான் நம்ம உடம்புக்கு மெயினாக வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குற ஃபேக்டர் அது. பட் என்ன ஆகுது, இப்போ ஃபஸ்ட்டு உணவுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துக்கணும் நம்ம. இப்போ வந்து மாசத்து பொருள், நமக்கு ஃபைபர், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு முக்கியம். ஆனால் இது என்ன ஆகுது, ஓவர் டைம் நம்மளுக்கு வந்து வெதர் அந்த ஒரு ஈஸினஸ்க்காகியோ இல்லைனா இதுதான் அவைலபிளாக இருக்கோ, இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து மாவசத்து பொருள் தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். இப்போ வந்து ரைஸ் காயெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா அரிசி தான் அதிகமாக இருக்கும், ஒரு 80% அரிசி தான் எடுத்துப்பாங்க. காய் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் தான் வரும் அது. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஹெல்த்து கம்மி ஆகிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து உடம்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஃபைபரும் தேவை, நிறைய ப்ரோட்டீன்ஸும் தேவை, நிறைய டீ ஃபேட்டும் உடம்புக்கு முக்கியம் தான் அது. பட் எல்லாமே இருக்க மாட்டேங்கிறது. ஸோ அந்த மாசத்தான் அதிகமாக இருக்கிறச்சு என்ன ஆகுது, நம்ம ஹெல்த்தும் காம்ப்ரமைஸ் ஆகுது நம்மளுக்கு. அதே மாதிரி சில பேர் லேட்டாக சாப்பிட்றாங்க. நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சன்ரைஸ் சன்செட் தான் சாப்பிட்றது நல்லது. சன்செட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டோன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் பவர் கம்மி ஆகிடும். ஸோ அந்த டைஜஸ்ட் கம்மி ஆனதுக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு வீட்டு ஹேபிட்னால எனக்கு 9-9 o'clock சாப்பிட முடியும், இல்லைனா லேட் ஆகிடுறது எனக்கு சொல்கிறச்சு என்ன ஆகுதுன்னா அவங்க டைஜஸ்டிவ் பவர் கம்மியாக இருக்கும். ஸோ படுத்துக்கிறச்ச என்ன ஆகும், வயத்தில் வந்து எம்டியாக இருக்காது, வயத்தில் ஃபுட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறச்ச படுத்துட்டாங்கன்னா மற்ற விஷயம் அசிடிட்டிலாம் வரலாம், இல்லை சரியாக ஸ்லீப்பு சரியாக இருக்காது, குவாலிட்டி ஸ்லீப்பு. ஸோ காலையில் எழுந்துக்கிறச்ச பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாகவே இருப்பாங்க. அது எதனாலதான், சாப்பாடு டைம்னால. ஸோ நம்ம ஃபோக்கஸ் சாப்பாடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம ஒரு ஒரு மீலுக்குமே என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது. இப்போ ரைஸ் சாப்பிட்லாம், பட் அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி காயெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். அது அதே மாதிரி பருப்பு இல்லை எக்கு சாப்பிட்லாம் அந்த ப்ரோட்டீனுக்கு. அதே மாதிரி தயிர்னா நம்ம சவுத் இந்தியனுக்கு நல்ல சோர்ஸ் ஆஃப் ஹெல்த்தி ஃபேட், தயிர் மோரெல்லாம் எடுத்துக்கலாம். அதை அதே மாதிரி எப்போ சாப்பிட்றோங்கிறது பார்க்கணும் நம்ம. ஸோ நம்ம வந்து டைமுக்கு சாப்பிட்றோமா, மீல் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்றோமா, ரொம்ப கேப் வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப லேட்டாகவும் சாப்பிடக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு தூங்குறதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 4 hours ஆகுது இருக்கணும் நம்மளுக்கு அது. அண்ட் ஆக்டிவிட்டியும் ரொம்ப முக்கியம் நம்ம டைஜஸ்ட் பண்ணுறதுக்குமே. ஸோ நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமும் உடனே போய் படுத்தக்கூடாது, உடனே உட்காரக்கூடாது. அந்த மூமெண்ட் இருந்ததுனால தான் நம்ம வந்து சாப்பாடு நல்லா இறங்குவோம் நம்மளுக்கு.
1: டாக்டர், உடல் ரீதியாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு?
0: இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு ஹார்மோனல் வித்தியாசம் வரும். ஒன்று வந்து விமனுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரோன் லேடி ஹார்மோன்ஸ் இருக்குது, அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆண் கம்பேர் பண்ணுறச்ச. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த ஃபேட் செல்ஸ் எல்லாம் இருக்குது, அது வந்து ஆணுக்கு வேறு மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், பெண்ணுக்கு வேறு மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சில விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ஸில் இல்லை அந்த ஆர்ம்ஸில் வந்து அந்த ஃபேட் செல்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மசில் மாஸோட இது வித்தியாசமாக இருக்கும். ஸோ மென்னுக்கு யூஸ்வலாக மசில் மாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், விமனுக்கு வந்து அந்த ஹார்மோன் எஃபெக்ட்னால ஜெனடிக் பில்டப்னால கூட அந்த மசில் மாஸோட கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கும் கம்பேர் டு த மென். ஸோ இதனால என்ன ஆகும், மசில் மாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா விமனுக்குமே. நல்ல மசில் மாஸ்னா நான் ரொம்ப அதிகமா பில்டப் அந்த மாதிரி பல்க் பண்ண அவசியம் இல்லை, நார்மலா டோண்டா வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மசில் தான் பாடியோட ஃபேக்டரி மாதிரி, அங்கதான் நம்மளோட பாடியோட கால்சியம் மெட்டபால் நடக்கும், குளுக்கோஸ் மெட்டபால் நடக்கும். ஸோ இந்த மசில் மாஸ் நல்லா இருந்ததுனா தான் அவங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம்.
1: டாக்டர், ஆண்களை விட பெண்களுக்கு ஜாஸ்தியா ஹெல்த் இஷ்யூஸ் வருதா? வருதுன்னா எதனால?
0: அதான், ஸோ இந்த வந்து நம்ம பெண்களுக்கு இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ரொம்ப காமன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பிட்வீன் ஒரு 25 to 45 எஸ்பெஷலி அவங்களுக்கு நிறைய அந்த ஷிஃப்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு பீரியட் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம பீரியட்ஸ் டேட் ஒட்டினாப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் இருக்கலாம், பீரியட்ஸ் முடிச்ச உடனே அந்த லெவல்லாம் மாறும். இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கும் சிம்டம் நிறைய மாறிட்டு இருக்கும். அது இது வந்து அவங்க டைஜஷனும் அஃபெக்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ யாருக்கும் பீரியட்ஸ் வரப்போகுது 20ஆம் தேதிக்கு, 18ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பசி லெவலாக மாறும் அவங்களுக்கு. அது சில பேருக்கு வந்து பசியே எடுக்காது, சில பேருக்கு வந்து அதிகமாக பசிக்கும். அது அந்த அதுக்கேற்ற மாதிரி அவங்க உணவும் மாற்றிக்கணும், ஒரே மாதிரியும் கிடையாது. அப்படி மாற்றிக்கலன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரலாம். அது அதே மாதிரி இப்போ போக போக போக இந்த ஹார்மோனல் வேரியேஷன் இருக்குது. அந்த என்னாகும், விமனுக்கு எஸ்பெஷலி ஆஃப்டர்

0: தேர்ட்டி இயர்ஸ் மசில் மாஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ மசில் மாஸ் கம்மியாகிற வச்சு தான் நம்மளுக்கு அந்த மசிலில் தான் மெயினாக அந்த மெட்டபாலிசம் நடக்கிறது. ஸோ அதனால என்ன ஆகும், உமனுக்கு மசில் மாஸ் கம்மியாக ஆக அவங்களுக்கு பாடியில் அந்த கால்சியம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சுகர் லெவல் ஹேண்ட்லிங் எல்லாமே கம்மியாகும். ஸோ இது என்ன ஆகும், இது அவங்களுக்கு வந்து ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ், ரிஸ்க் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகும் அவங்களுக்கு அது. ஸோ மெயினாக அவங்களுக்கு வந்து, ஸோ உமனுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்வைஸ் சொல்கிறச்சு அவங்க வந்து என்ன ஏஜில் இருக்காங்கன்னு பார்த்துக்கணும், அவங்க கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும், அவங்க வந்து எப்படி ஃபிசிக்கல் ஆக்டிவ் எப்படி இருக்காங்க, வாக்கிங்லாம் பண்ணுறாங்களா இல்லை யோகா அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு எல்லாம் பார்த்துன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்வைஸ் கொடுக்கணும். எது இதெல்லாம் அப்புறம் வராமல் இருக்கிறதுக்கு, அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் டயபெட்டிஸ் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு.
1: பெண்களின் ஆரோக்கியம் குறித்து நீரழிவு நோய் நிபுணர் டாக்டர் சௌமியா ரவி அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: Rainbow FM Mutiyun Napolinale inggi elame samadule.
1: Rainbow FM Mutiyun Napolinale.
2: பெண்களின் ஆரோக்கியம் குறித்து நீரழிவு நோய் நிபுணர் டாக்டர் சௌமியா ரவி அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
3: டாக்டர், மெனோபாஸ் அடைந்த பெண்கள் அவங்களோட ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கலாம்?
4: இப்ப மெனோபாஸ் வந்துச்சுன்னா ஒரு பெண்ணுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸ்டன்கிற ஹார்மோன் கம்மியா இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம 35 இயர்ஸ்க்கு அப்புறம் பெண்களுக்கு மசில் மாஸ் கம்மியா இருக்கு. ஈஸ்டன் கம்மியா இருக்குன்னா நம்ம அசியூம் பண்ணலாம் அவங்களோட பாடிக்கு கால்சியம் எல்லாம் சரியா இருக்காது, அவங்க அந்த இதெல்லாம் சரியா இருக்குன்னா. ஒன்னு வந்து நம்ம போன் ஹெல்த்துக்கு நிறைய செக் பண்ணிக்கணும். ஏன்னா போன் ஸ்கேன் டெக்ஸா ஸ்கேன் மாதிரி இருக்கு நம்மளுக்கு. அதே மாதிரி பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்கு, விட்டமின் டி இருக்கு, இதெல்லாம் ஒரு இயர்லி ஒன்ஸ் ஆகுது செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி நான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ண சொல்லணும் அவங்களுக்கு. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக லேஸ் அந்த படி ஏறுது பண்ணதே இல்லைன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் வாக்கிங். அவங்க அதெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணுறாங்கன்னா அது கண்டினியூ பண்ணணும் அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அது தவிர ஹார்ட் ஹெல்த்தும் நம்ம செக் பண்ணணும் அவங்களுக்கு. அந்த பிபி பார்க்கணும், கொலஸ்ட்ரால் லெவலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், ஏதாவது சிம்டம் இருக்கான்னு கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது நடக்கிறாங்க, ஒரு 1 கிலோ நடந்தாங்கன்னா அந்த 1 கிலோ நடக்கச்சா மூச்சு வாங்குறது அவங்களுக்கு, அது ஏன் மூச்சு வாங்குறது, அதுக்கு நம்ம பிளாக் இருக்குது, அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அதை. அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸும் நல்லா ஒரு மாதிரி ஹெல்த்தி ஃபேட்லாம் நிறையா சாப்பிட்றாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும் அதுக்கு.
3: டாக்டர், பெண்கள் எந்த மாதிரி உடற்பயிற்சிலாம் செய்யலாம்?
4: இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. இப்போ பொதுவாக நம்ம வந்து சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்கும், அவங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட நல்லா ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ண சொன்னீங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு அந்த பாடிக்கு ஜென்ரலாக ஹெல்த். ஸோ கேர்ள்ஸாக இருக்கனால டான்ஸ் பண்ண டான்ஸ் பண்ணலாம், நல்ல எக்ஸசைஸ் டான்ஸ் அவங்களுக்கு. இல்லை அதாவது ஃபுட்பால் மாதிரி போகும், ஸ்விமிங்னா பண்ணணும், அது ரொம்ப நல்லது. அது சைக்கிளிங்லாம் ரொம்ப நல்லது, நிறைய சைக்கிள்லாம் பண்ணட்டும் அவங்க. ஏன்னா அவங்க நிறைய எனர்ஜி இருக்கு, அவங்க நல்லா யூஸ் பண்ண தான் அவங்க பாடிக்கும் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட ஜென்ரலாக பாடி இம்யூனிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி யோகா ரொம்ப முக்கியம். ஸோ சின்ன வயசுலேருந்தே யோகா பண்ண யோகாங்கிறது எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகும். நம்ம ப்ரீதிங்க்கும் நல்லா ஹெல்ப் ஆகும், மசில்க்கும் நல்லது, அதே மாதிரி ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இதே இது ஒரு 20 இயர்ஸ்க்கு 45 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாடி நிறைய சேஞ்சும் நடக்கும் அது. ஸோ அந்த நம்ம போன் ஹெல்த் எல்லாமே மாறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு கார்டியக் ஆக்டிவிட்டி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கார்டியக் ஆக்டிவ்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸியாக இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஒரு வாக்கிங் போகிறது கண்டிப்பாக பண்ணணும். அதை தவிர ஏதாவது ஒரு மசில் டோனிங் ஆக்டிவிட்டி, ஸோ ஒரு 10 நிமிஷம் பண்ணால் கூட பரவாயில்ல. ஒரு 10 நிமிஷத்துக்கு அவங்க ஏதாவது வந்து வெயிட்ஸ் பண்ணுறாங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ் வச்சு பண்ணலாம், இல்லை வால் புஷ்அப்ஸ், இல்லை நம்ம அந்த படியேறது நல்ல காலுக்கு நல்ல எக்ஸசைஸ் தான் அது, இல்லை நம்ம சிட்அப்ஸ் போல சொல்கிறோம், நிறைய வித விதமாக இருக்குது. அது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பண்ணணும் அதை. அதே மாதிரி யோகா ரொம்ப நல்லது ஓவராலாக நம்மளுக்கு அந்த உடம்ப காம் பண்ணுறது. தவிர நிறையாவும் இருக்குது யோகாவில், அந்த ஆசனாஸே பார்த்தீங்கன்னா அதுவே நிறைய ஆசனாஸே நம்மளுக்கு மசில்க்கு ஹெல்ப் பண்ணும் அதை. ஸோ மசில் டோனிங்க்கு ரொம்ப முக்கியம் யோகா. இது வந்து 20 to 45 இயர்ஸ். 20 to 45 பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டெய்லி கார்டியோவும் வேணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அட்லீஸ்ட் ஒரு 10 minutes per day. அப்படி 1 hour பண்ணுறாங்கன்னா ஒரு வீக்லி 2x ஆகுது அந்த மாதிரி பண்ணுறது நல்லது. அண்ட் யோகா அட்லீஸ்ட் ஒரு 1 or 2x a week. 45 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எஸ்பெஷலி இந்தியன் பாப்புலேஷனில் மசில்

0: மாஸ் கம்மியாக ஆரம்பிக்கும் அண்ட் அவங்க கொஞ்சம் எனர்ஜி லெவலும் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ 20 வயசு இருக்கிற எனர்ஜி லெவல் 40 வயசு இருக்கிறவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால அவங்க ஏற்ற மாதிரி வாக்கிங் பண்ணுறாங்கன்னா ஃபைன். ஸோ வாக்கிங் முடியல முன்னாடி பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு முன்னாடி வந்து பண்ணாமல் இருக்கிறவங்க ஒரு ஸ்டார்டிங்க்கு ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணுறது அவங்களுக்கு நல்லது. அந்த 10 மினிட்ஸ் அவங்க டெய்லி பண்ண 1 வீக்கில் அது பழகிடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து 15 நிமிஷம் ஆக்கலாம், அந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அவங்க உடம்புக்கு எப்போ அட்ஜஸ்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ண அவங்களுக்கும் பாடி ஹெல்ப் பண்ணுவோம் அது. ஸோ முன்னாடி அவங்க 10 மினிட்ஸ் முடியும்னா ஒரு 1 மினிட் பர் வீக் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ 10 மினிட்ஸ் 11 மினிட்ஸ் நெக்ஸ்ட் வீக், அதுக்கப்புறம் 12 மினிட்ஸ் நெக்ஸ்ட் வீக். ஸோ பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்லேயே அவங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அவங்களுக்கு அது. பட் அந்த கார்டியாக் அந்த ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுற ஆக்டிவிட்டி நல்லது அவங்களுக்கு. அதே மாதிரி யோகா நல்லது அவங்களுக்கு, அந்த டாய்ச்சி மாதிரி அந்த பேலன்ஸ் ஆக்டிவிட்டிலாம் நல்லா ஹெல்ப் பண்ணும். 60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் நல்லா கம்மி ஆயிருக்கும் அவங்களுக்கு. அது கொஞ்சம் நிறையா அவங்களுக்கு அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த காமிங் ஆக்டிவிட்டி அந்த பேலன்ஸ் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ண நல்லா ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு. ஸோ நார்மலாக இப்போ எல்லாருக்குமே வாக்கிங் நல்லது, அதான் லைட் வெயிட் ட்ரைனிங் அந்த மாதிரி பண்ணலாம், இல்லை அந்த யோகா மாதிரி அந்த எழுந்து முடியலாம். அந்த சேர் யோகா மாதிரி நிறையா இருக்குது ஆப்ஷன்ஸ், ஸோ சேரில் உட்காந்து யோகா ஆக்டிவிட்டிலாம் இருக்கா, டாய்ச்சிங்கிற எக்ஸசைஸ் இருக்குது, அதுவும் நல்லா ஹெல்ப் பண்ணும் அது. பட் ஆனால் எக்ஸசைஸ்ங்கிறது இட் இஸ் அ மஸ்ட், எல்லா வெதர் குழந்தைங்களா இருக்கோ அடல்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே முக்கியமானது எக்ஸசைஸ் தான். அது என்ன டைப் எக்ஸசைஸ் வருது மாறும் 1% to 1%, பட் எல்லாரும் பண்ணுறது அவசியம்.
1: டாக்டர், இரவு நேர உணவுக்கும் தூக்கத்துக்கும் எவ்வளவு கேப் இருக்கணும், அந்த கேப் ஏன் முக்கியம்?
0: இப்ப பாத்தீங்கன்னா நைட் சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும் மினிமம் ஒரு 3 to 4 hours கண்டிப்பா அவசியம். சோ ஐடியலா பாத்தீங்கன்னா நம்ம இந்த சன்செட் ஆகுற டைம் தான் நம்மளும் சாப்பிடணும். சோ அந்த சன்செட் ஒரு 7 o'clock குள்ள முடிச்சிட்டோம்னா ஒரு 10 மணிக்குள்ள அந்த ஃபுட் டைஜஸ்ட் ஆயிடும் ஸ்டமக்ல. அதுக்கப்புறம் படுத்தணும்னா நம்மளுக்கு வந்து ஸ்லீப்புக்கு, ஏன்னா ஸ்லீப் போதுதான் நம்ம பாடி ஃபுல்லா ரீசெட் ஆகும். அந்த ஸ்லீப் தான் நம்ம பாடிக்கு ரெஸ்ட்ஃபுல் டைம், அப்பதான் நம்ம பாடி மத்ததெல்லாம் பண்ணுவோம். சோ தட் நம்ம நெக்ஸ்ட் டே நம்ம பாடி ரீசெட் மாதிரி, இப்ப நம்ம கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்றோமோ அதே மாதிரி நம்ம உடம்ப ரீஸ்டார்ட் பண்றது வந்து தூக்கத்தினால தான் அது. அப்ப என்ன சில பேர் லேட்டா சாப்பிடுறாங்க, சப்போஸ் ஒரு 8 o'clock தான் சாப்பிடுறாங்கன்னா 8 o'clock சாப்பிடுற ஃபுட்டு ரொம்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. இப்போ சன்செட் கிட்ட எவ்வளோ நம்ம சாப்பிட்றோமோ ஃபாஸ்ட் டைஜஸ்ட் ஆகிடும், சன்செட்டுக்கு அப்புறம் டைஜஸ்டன் தூங்கிடும் ஆல்மோஸ்ட் வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்கள் ஒரு தூங்குற பர்சன் எழுப்புறீங்கன்னா வேலை பண்ண பர்சனா அவங்களால முடியாது, அது அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம உடம்புமே. ஸோ டைஜஸ்டிவ் பவர் தூங்க போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு சன்செட்டுக்கு அப்புறம். ஸோ 8 மணிக்கு நான் எங்க சாப்பிட்றோம்னா இட் இஸ் லைக் நம்ம அந்த எழுந்துருவா டைஜஸ்ட் பண்ணி எழுப்பிட்டு இருக்கோம் நம்ம ஸ்டமக்கு, அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ முன்னாடி வந்து 7 o'clock சாப்பிட்டுட்டீங்கன்னா ஒரு 3 hoursக்கு டைஜஸ்ட் பண்ணுற ஃபுட்டை அதே சாப்பாடை நீங்கள் 9 o'clock சாப்பிட்டீங்கன்னா ஒரு 6 hours ஆகும். ஸோ 9 o'clock சாப்பிட்டீங்கன்னா நைட்டு ஒரு 3 o'clock தான் ஆக்சுவலி நம்ம ஸ்டமக்கே டைஜஸ்ட் பண்ணி முடிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரெஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்கும் நம்ம உடம்பு, அதுக்குள்ள நம்ம எழுந்துடுவோம் நம்ம. ஸோ அந்த குவாலிட்டி ஸ்லீப்பே இருக்காது. ஸோ நம்ம தூக்க அந்த வயிறு கொஞ்சம் எம்டியாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு தூக்கம் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் நல்லா பெட்டராக இருக்கும். அது இல்லைன்னா நம்ம தூங்கறச்சியே வந்து என்ன ஆகும், நம்ம தூங்கிட்டு இருக்கோம் தவிர நம்ம பாடி வந்து ரெஸ்ட்லேயே இல்லை, அந்த டைஜஸ்ட் அந்த சிஸ்டம் வந்து ஆக்டிவாகவே இருக்கிறதுனால டெக்னிக்கலி ரெஸ்ட்டே இல்லை. ஸோ அதனால நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்துக்கச்ச பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் 7 hours தூங்குறேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, கொட்டை கொண்டே இருப்பாங்க அவங்க. ஏன்னா டெக்னிக் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெஸ்ட்டே இல்லை அவங்க நைட்டில் அவங்களுக்கு அது. ஸோ அதனால மெயினாக பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சாப்பிட்றது பெட்டர், சீக்கிரம்னா 7 மணிக்கு சொல்கிறேன், 7 மணிக்குள்ளே டின்னர் முடிக்கிறது பெட்டர். அது ஒரு 2-3 hours கேப்பு, அதுக்கப்புறம் படுத்துனாங்கன்னா அவங்களுக்கு ஓவரால் ஹெல்த்துக்கு நல்லா ஹெல்ப் ஆகும் அது.
1: டாக்டர், தூக்கமின்மை எப்படி உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குது?
0: இப்போ தூக்கம் கம்மியாக இருக்கனால என்னாகும், நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் லெவலாம் அந்த கார்டிசோல்ங்கிற ஹார்மோன் அதிகம் பண்ணுவார், அதுவும் அதனால என்னாகும் நம்ம மற்ற ஹார்மோன் எல்லாமே அஃபெக்ட் பண்ணுவது. ஸோ நம்மளுக்கு வந்து டைஜஷன் கம்மியாயிடும். ஸோ சில பேர் தூக்கம் கம்மியாகவே இருக்கும், சில பேர் அதனால என்ன ஆகும் அவங்களுக்கு பசி கம்மியாகிட்டே இருக்கும் அவங்களுக்கு, இல்லை அவங்களுக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் கிரேவிங் மட்டும் அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்கும் அது. இப்போ நல்லா தூக்கம் இருந்ததுனால தான் அவங்க பாடிக்கு வந்து நார்மல் ஹெல்த்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் அது. இப்போ வந்து ஒழுங்காக தூங்கினாங்க தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க வந்து கார்டிசோல் லெவல், இன்சுலின் லெவல், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா ஹெல்ப் ஒழுங்காக பேலன்ஸ்டாக இருக்கும் அது. சப்போஸ் யாராவது கம்மியாக தூங்குறாங்க அவங்க, நைட் வந்து ஒரு லேட்டாக படுத்துக்கிறாங்க, ஒரு 2 o'clock தான் டெய்லி தூங்குறாங்க அவங்க, பட் காலையில் 6 மணிக்கு இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அவங்களுக்கு வந்து கார்டிசோல்ங்கிற ஹார்மோன் அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகும் அவங்களுக்கு. அதே மாதிரி மூடுக்கெலாம் நல்லா அஃபெக்ட் ஆகும் அது. ஸோ அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஸ்ட் ஒரு லோ மூடாகவே இருக்கலாம் அவங்களுக்கு. அது மூடு பார்த்தீங்கன்னா அந்த என்ஜாய் பண்ண முடியாது அவங்களால. இப்போ சாதாரணமாக ஏதோ அவங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பண்ணுறாங்கன்னா முன்னாடி மாதிரி அவங்களுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் வராது அதில். அதே மாதிரி அந்த அப்படைட்டும் கம்மியாகிடும் அவங்களுக்கு. அது சில பேர் பார்த்தீங்கன்னா பசியே எடுக்காது அவங்களுக்கு. அது சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய ஜங்க் ஃபுட் கிரேவிங் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அது ஸோ வெறும்னா சிப்ஸ் சாப்பிட தோணும், சமோசா தோணும், அது இல்லை அந்த பிரியாணி சாப்பிட அதிகமாக சாப்பிட தோண்டே இருக்கும் அவங்களுக்கு அது. ஸோ அந்த ஸ்லீப் வந்து கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி நம்ம குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பும் பார்த்துக்கணும், கரெக்டாக இருக்கணும். காதல எழுந்துக்கரைச்சியுமே நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணாதான் நம்ம பாடி மெட்டபாலிசம் அதெல்லாமே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு.
1: டாக்டர்,

0: உலகெங்கும் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பெண்கள் வந்து நைட் ஷிப்ட் வேலை செய்யறாங்க. நர்ஸா இருக்கும் சரி, டாக்டர்ஸா இருக்கும் சரி, ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கும் சரி, இல்ல நம்ம ஸ்வீப்பர்ஸா இருக்கட்டும் சரி, இவங்க எப்படி அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பாத்துக்கலாம்?
1: ஆமா, இது வந்து இப்ப கரண்டா இருக்கிற நிறைய பெரிய இஷ்யூவா இருக்கு. இப்போ நைட் ஷிப்ட்ங்கிறது, சோ நைட் ஷிப்ட்னால அவங்களால ஒன்னும் வேற ஆப்ஷனும் கிடையாது. சோ அவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ஃபிக்ஸட் ஸ்லீப் ருட்டீனாக வச்சுக்கலாம் அவங்க. சப்போஸ் அவங்களுக்கு வந்து நைட் ஒரு 9 PM டு ஒரு 8 AM ஷிஃப்டாக இருக்குன்னா வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபிக்ஸட் ருட்டீனாக ஸ்லீப் வச்சுக்கணும். ஸோ வந்த உடனே என்ன பண்ணுவோம், அவங்க ஒரு 3-4 hours தூங்கினா கூட அந்த நைட்டு மாதிரியே நல்லா இருட்டாக வச்சுக்கணும் ரூம் அவங்க. ஸோ அதை மாதிரி அந்த ஒரு 4-5 hours நல்ல ஒரு ஸ்லீப் வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த பகலை தூங்கினதுக்கப்புறம் எழுந்து கரைச்ச வெளில போகணும் அவங்க. ஸோ அந்த சன்லைட்டை பார்த்தா தான் அவங்க பாடிக்கு வந்து நல்லா ரீசெட் ஆகுவாது. ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 9 o'clock வீட்டு வராங்கன்னா 9 AM டு ஒரு 1 o'clock தூங்கினா கூட அந்த 1 மணிக்கு போய் வெளில உட்காந்துக்கணும் அவங்க. ஸோ வெளில உட்காந்துக்கச்சு அந்த சன்லைட் பட்டதுனா தான் அவங்க பாடி கொஞ்சம் ரீசெட் ஆகும் அது. அதே மாதிரி ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒர்க் பண்ணா கூட அவங்க டைஜஸ்ட் சிஸ்டம் ஆக்டிவாக கிடையாது. நைட் அவங்க முழிச்சுட்டு இருக்காங்க தவிர அவங்களோட பாடி சிஸ்டம் ஹார்மோன் எல்லாமே அது ரெஸ்ட்ல தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்க கிளம்புறது ஷிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஹெவி டின்னர் சாப்பிடலாம். ஒரு 7 o'clock ஹெவியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசிங்கிறது மோஸ்ட்லி இட்ஸ் மைண்டு தான் வரும் தவிர அவங்க பாடி மோஸ்ட்லி கிரேவ் பண்ணாது அந்த ஃபுட். இப்படி பசிச்சா கூட எதாவது சாப்பிட்டா கூட நிறைய வாட்டர் நிறைய குடிக்கணும் அவங்க. அந்த க்ரீன் டீ மாதிரி நீர்க்க மோர் மாதிரி அது மாதிரி எடுத்துக்கலாம். நட்ஸ் மாதிரி கையில் வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸுக்கு, அதாவது பாதாம் இல்லை வேர்க்கடலை இந்த மாதிரி கையில் வச்சுக்கலாம் அதை. ஓகே, அதே மாதிரி கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லா உட்காந்தே இருந்தால் கூட மூவ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். சப்போஸ் அந்த உட்காந்துட்டே இருந்தால் கூட ஒரு 20 minutes ஒரு வாட்டி எழுந்துன்னு தண்ணி குடிச்சிட்டு இல்லை காலை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க அந்த நைட் ஷிஃப்ட்னால வர பாதிப்பு கம்மியாகும் அது.
0: டாக்டர், அன்றாட வாழ்க்கையில பெண்கள் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் உங்களோட ஆரோக்கியத்தை பாத்துக்க?
1: இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விமன் வந்து ஒர்க்கிங் பண்றதுனால நிறைய டெஸ்க் ஜாப்ஸ் தான் பண்றதுனால உட்காந்துட்டே இருப்பாங்க ரொம்ப நேரமா. ஸோ இந்த ரொம்ப நேரம் உட்காந்துக்கிறதுனால கூட எனக்கு பிளட் ஃப்ளோ கம்மியா இருக்கும், இதனால கூட நிறைய நோயெல்லாம் வரலாம். ஸோ என்ன பண்ணலாம் அவங்க, ஒன்னும் வந்து இப்ப சப்போஸ் ஒரு 1 hour உட்காந்துட்டு இருக்காங்கன்னா ஒரு அலாரம் வச்சுக்கலாம் போன்ல, ஒரு 20 minutes ஒரு வாட்டியோ இல்லைன்னா 1/2 hour ஒரு வாட்டியோ அவங்க நின்னுண்டு ஒரு லைட்டா ஸ்ட்ரெச்சஸ் இல்லைன்னா வாட்டர் பாட்டில் தள்ளி வச்சுட்டு அந்த வாட்டர் பாட்டில் போய் குடிச்சிட்டு வர்றது வந்து ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்லாம் வரும் இல்லை, அந்த டோஸ் மேல நிக்கிறது அந்த டோ ஸ்ட்ரெச்சஸ் கை இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்பெல்லாம் சான்ஸ் இருக்கோ படி யூஸ் பண்றது. ஸோ லிஃப்ட்டும் இருக்கு படியும் இருக்குன்னா அவங்க வந்து படியில போனீங்கன்னா அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி கொஞ்சம் வரும். அதே மாதிரி வண்டி நிறுத்துறாங்கன்னா கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டாங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் வரும். ஸோ கொஞ்சம் கூட நடந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப சாப்பாட்டுக்கு அப்புறம் வாக் பண்ணலாம். சப்போஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் லஞ்ச் சாப்பிடலாம் உடனே உட்காரத்துக்கு பதிலா நின்றுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவங்க ஆபீஸ்க்கு நடக்கலாம். இல்ல வீட்டுல இருக்காங்கன்னா வீட்லயே ஒரு கார்டன் மாதிரி போயிட்டு ஒரு கீழே அந்த வாசலுக்கு கேட் கிட்ட போயிட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்பன்னா பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும் நைட்டா இருக்கட்டும் டின்னர் இருக்கட்டும் எந்த மீலுக்கு அப்புறமே ஒரு 10-15 minutes வாக். அது தவிர இப்ப குழந்தைங்களா இருக்கா அவங்களோட சேர்த்து போய் அந்த பார்க்ல போய் உட்காருது போய் ஓடுறது அவங்களோட இதெல்லாம் சின்ன சின்னதுல அவங்கள பண்ணலாம். அது ஓவரால பாத்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் தான் மெயினா ஹெல்ப் பண்ணும். இப்ப அவங்களை எக்ஸசைஸ் பண்ண முடியும்னா பரவாயில்ல, பட் இந்த மூவ்மெண்ட் எல்லாம் அவசியம் ஹெல்த்துக்கு.
0: டாக்டர், மாதவிடாய் காலத்துல பெண்கள் அவங்களோட ஆரோக்கியத்தை எப்படி பாத்துக்கலாம்?
1: இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேறு வேறு சிம்டம்ஸ், சில பேருக்கு ரொம்ப வயிற்றுவலி வரும், சில பேருக்கு ரொம்ப மயக்கமாக ஆகும் அது, சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கலாம் அதை. ஸோ ஒன்று வந்து இப்போ இதை அதிகமாக பிளட் ஃப்ளோ இருக்குன்னா எதனால வருதுன்னு அவங்க வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது தவிர ஜென்ரலாக ஹெல்த்னு பார்த்தீங்கன்னா அயன் ரிச் ஃபுட்ஸ் அந்த டைம் நிறையா சாப்பிடணும். ஸோ நம்ம பேரிச்சம்பழம்னா 2 பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி கீரை நிறைய எடுத்துக்கலாம். அந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி இதெல்லாம் நல்லது அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும். அது சொன்ன மாதிரி ஒரு 20 kilos 1 liter வாட்டர் வந்து கண்டிப்பாக அவசியம். ஸோ ஒரு 80 kilos பண்ணி இருக்காங்கன்னா அவங்களுக்கு 4 liter வந்து மினிமம் ரிக்குயர்மெண்ட் அவங்களுக்கு. இது நல்லா குடிச்சாங்கன்னா அவங்களுக்கும் பாடிக்கு அந்த கிராம்ப்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், கொஞ்சம் எனர்ஜி லெவல் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி லேசாக ஒரு வாக்கிங் மாதிரி பண்ணால் ரொம்ப எக்ஸ்ட்ரெஸ் ஆக்டிவிட்டிலாம் வேண்டாம், பட் ஸ்லோ வாக்கிங் இல்லை ஒரு ஜென்டல் யோகா அது மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். தூக்கம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக கிராம்ப்ஸ் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த ஹீட்டிங் பேட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கும் மீறி மாத்திரை போடணும்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதை. பட் அந்த அவங்க டாக்டர் கிட்ட பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் எடுத்துக்கலாம் அதுக்கு.
0: டாக்டர், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டயபெட்டிஸ்க்கும் சம்மந்தம் இருக்கா?
1: ஆமாம். ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு கார்டிசோல்ங்கிற ஹார்மோன் அதிகமாகும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ங்கிறது அதிகமாக இருந்துகிட்டே இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இன்சுலின் ஃபங்க்ஷன் கம்மியாகும், சுகர் ஃபங்க்ஷன் கம்மியாகும். ஸோ என்ன ஆகும், ஓவர் டைம் வந்து சில பேருக்கு வந்து கிரேவிங்ஸும் அதிகமாகலாம், வெயிட் கெயின் ஆகும் ஓவர் டைம். அது இது எல்லாமே சேர்ந்து ஓவர் வெயிட் கெயின் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாகும் அது. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ப்ரொஃபஷனல் இருக்காங்க அவங்க, அவங்க ஒரு லேடி இருக்காங்க, நைட் டியூட்டிக்கு ஷிஃப்ட் மாறிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு தூக்கம் கம்மியாக இருக்குது, தூக்கம் கம்மியாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகலாம் அவங்களுக்கு. அது இப்போ நைட் டைம் வேலை பார்க்கறதுனால நிறைய அந்த ஸ்நாக் பண்ணிட்டு இருப்பாங்க, சிப்ஸ்லாம் எடுத்துப்பாங்க, பாப்கார்ன் எடுத்துப்பாங்க.

0: ஒரு த்ரூ அவுட் தனே ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அது. ஸோ ஓவர் டைம் என்ன ஆகும், அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் டயபிட்டிஸ் வரதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹார்மோன் லெவல் வேரியேஷனாக இருக்கும், அதே மாதிரி அவங்க இன்சுலின் சரியாக ஒர்க் ஆகாது. இன்சுலின் சரியாக ஒர்க் ஆகலைன்னா குளுக்கோஸ் வந்து செல்குள்ளே போகாது, அதனால சுகர் வர வாய்ப்பு அதிகம் அவங்களுக்கு.
1: பெண்களின் ஆரோக்கியம் குறித்து நீரழிவு நோய் நிபுணர் டாக்டர் சௌமியா ரவி அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: பெண்களின் ஆரோக்கியம் குறித்து நீரழிவு நோய் நிபுணர் டாக்டர் சௌமியா ரவி அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், பெண்கள் எப்படி அவங்களோட உணவு முறைகளை மாத்திக்கலாம் டயபெட்டிஸ் வராம இருக்க?
2: டயபெட்டிஸ்ங்கிறது இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ங்கிறது இதனாலன்னா நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் இருக்கு, அந்த குளுக்கோஸ் சரியா செல்லுக்கு போக வைக்கணும் அந்த இன்சுலின். ஸோ இது எப்படி நம்ம பெட்டரா பண்றதுன்னா, ஒன்று வந்து மருந்துக்கு வேணா மருந்து பாத்துக்கணும், அவங்க டோஸ்லாம் செக் பண்ணும். ஒரே மருந்து எப்போதுமே கிடையாது, மாசம் மாசம் செக் பண்ணுவோம்னா ஒரு 3 மாசம் ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படியான்னு. மருந்து போட்டுக்கிறாங்கன்னா, சுகருக்கு மருந்து போட்டுக்கிறாங்கன்னா அந்த டோஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவோம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து ஃபுட்டு பார்க்கணும். இப்போ உணவுங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய காய் எடுத்துக்கணும், அவங்க நிறைய ப்ரோட்டீன், ப்ரோட்டீன்னா நம்ம ரொம்ப அதிகமாக ப்ரோட்டீன் பவுடர்லாம் எடுத்துக்க தேவையில்லை, சாதாரணமாக நம்ம பருப்பில் எடுத்துக்கிற ப்ரோட்டீன் போதும். சுண்டலுக்கு அவங்களுக்கு ஒத்துக்கிறதுனா சுண்டல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹெல்த்தி ஃபேட்ஸுக்கு வந்து கர்ட் இஸ் அ குட் ஆப்ஷன், இல்லைனா பன்னீர் எடுத்துக்கலாம் அவங்க. அது மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னா சிக்கன், பாயில் சிக்கன் இல்லைனா எக்கு சாப்பிட்றது நல்லா ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு. அதான் ஒரு மீல்ங்கிறது எல்லாமே இருக்கணும், அந்த வந்து ஃபைபர் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபேட் இருக்கணும். ஓகே, ஸோ அதை சப்போஸ் என்ன ஃபுட்டாக இருந்தாலுமே ரைஸ் எடுத்திருந்தா கூட ரைஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் அவங்க. பட் அதுக்கு கூடியுமே நிறையா காய், நிறையா குழம்பு, ரசம், அதெல்லாம் கர்டெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி டிஃபன் சாப்பிட்டா கூட, இப்போ 2 இட்லி சாப்பிட்டாங்கன்னா கூட அதிகமாக ஒரு சாம்பார் அதிகமாக எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு சேர்த்து மோர் நிறைய எடுத்திருந்தா கூட இதெல்லாம் மீட் பண்ணிவிடும் அவங்களுக்கு. அது அந்த பேலன்ஸ்ட் மீல்னு சொல்லுவோம் அதை. ஸோ பேலன்ஸ்ட் மீல் வந்து கண்டிப்பாக சுகர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது வந்து அதே மாதிரி டைமிங்கும் பார்த்துக்கணும். லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்டிங் சுகர் ஏற தான் செய்யும் அது. அதனால அந்த ஃபுட் டைமிங்கும் பார்த்துக்கணும், கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடணும், அதனால சுகர்ஸும் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். இது வந்து உணவு. அடுத்தது வந்து எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த மூவ்மெண்ட்டை தான் வந்து இப்போ நம்ம நடந்தால் கூட, அந்த படி ஏறினா கூட, சின்ன சின்ன மூவ்மெண்ட்டை கூட பண்ணலாம் அதை. ஸோ நம்ம எக்ஸசைஸ்னா ஒரு 1 ஹவர் வாக் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் 3-4 வாட்டி பண்ணிங்கன்னா கூட அதுவும் ஹெல்ப் ஆகுது. அந்த மூவ்மெண்ட்டை தான் வந்து பிளட் நல்லா சர்க்குலேட் ஆகும், மசில் நல்லா பம்ப் ஆகும். மசில் நல்லா பம்ப் ஆக சுகரோட ஃபங்க்ஷனும் பெட்டரா ஒர்க் ஆகும் அது. சோ எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ்னா வந்து வெறும் வாக்கிங் இது மட்டும் இல்ல, மசில் மூமெண்ட்டும் வேணும். சோ நான் யோகா பண்றாங்கன்னா அந்த ஆசனாஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும் அது. படி ஏறது வந்து நல்ல லோவர் பாடிக்கு நல்ல ஒர்க் அவுட் அது. அதே மாதிரி அப்பர் பாடிக்கு சப்போஸ் அந்த வெயிட்ஸ் மாதிரி பண்ணாலும் நல்லதுதான், வெயிட்ஸ் ஓகே, ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் மாதிரி பண்றாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல, வால் புஷ்அப்ஸ் அந்த மாதிரி சும்மா அந்த சேவத்துல சாஞ்சுன்னு தள்ளுறது நல்லா இம்பார்ட்டன்ட். இல்ல வெறும் வாட்டர் பாட்டில் கூட பரவாயில்ல, வெறும் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில வந்து வெயிட்ஸுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மசில் டோனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் சுகர் மேனேஜ்மெண்ட். அது தவிர இப்போ மூணாவது வந்து அவங்க ஸ்லீப் பார்த்துக்கணும். இப்போ நல்லா ஸ்லீப் இல்லை, இப்போ எல்லாமே பார்த்துட்டு இருக்கு, சுகர் மெடிசன் நல்லா இருக்கு, உணவு நல்லா இருக்கு, தூக்கம் மட்டும் நல்லா இல்லைன்னா கூட சுகர்ஸ் ஏறும் அது. ஏன்னா நம்ம தூக்கம் தூங்குறது நம்ம பாடி வந்து ரெஸ்ட் எடுத்துக்கும், அதை திருப்பி ரீசெட் பண்ணுற மாதிரி அது. ஸோ நல்லா தூங்கிட்டு தான் காலையில் பார்த்தீங்கன்னா ரீசெட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். சில பேருக்கு அந்த நல்ல தூக்கம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 5 ஹவர்ஸாக இருக்கலாம், சில பேருக்கு 7 ஹவர்ஸாக இருக்கலாம். அப்படி ஒன்றும் எல்லாருக்கும் 7 மணி நேரம்னு கிடையாது, உங்கள் உடம்புக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அது மாதிரி பார்த்துக்கணும் அதை. ஆனால் காலை எழுந்துக்காச்சா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும், அப்போ தான் தெரியும் ஓகே இது நல்ல குவாலிட்டி ஸ்லீப் இது அப்படின்னு தெரியும் அது. அந்த நல்ல குவாலிட்டி ஸ்லீப் இருந்ததுனா தான் நம்மளுக்கு அந்த பாடிக்கு மெட்டபாலிசமுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். 4வது வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்தால் கூட சுகர்ஸ்

0: வரும். ஸோ அதாவது ஸ்பெஷலி இந்த மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்மோனல்ஸ் மார்னிங் டைம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக வரும். இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்கச்ச உடம்புக்கு ஒரு ஹார்ட் கார்டிசோல் இருக்க ஹார்மோன் அதிகமாக போகும். அது அதிகமாக இருந்தாலுமே சுகர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பண்ணுவோம். அதை ஸோ என்ன ப்ரீதிங் ஆக்டிவிட்டி எதனால ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அட்ரஸ் பண்ணணும். அது தவிர ஜென்ரலாகவே எல்லாருக்குமே நல்ல ப்ரீதிங் எக்ஸசைசஸ்லாம் பண்ணிங்கன்னா, பிராணாயாமெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்லாம். அஞ்சாவது வந்து சோஷியல் ஹேபிட்ஸ், அந்த ஸ்மோக்கிங் ஆல்கோஹால்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அதுவும் அந்த ஆல்கோஹால் எஸ்பெஷலி சுகர் வேரியேஷன் நிறையா வரும். அது கடைசி இது ரொம்ப முக்கியமானது வந்து மற்றவங்களோட பேச பழகிறது. ஸோ இப்போ வந்து சோஷியல் கனெக்ஷன் சொல்லுவோம் அதை. ஸோ இப்போ வந்து தனிமையாக ஒரு மனிதன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து லோன்லினஸ்னாலேயே சம்டைம்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆகலாம். ஸோ இதே தான் அவங்க வந்து வெளில போயிட்டு ஒரு சும்மா ஒரு பார்க்கில் போய் உட்காந்துக்கிறாங்க, ரெண்டு பேர் பக்கத்தில் வந்து பேசுகிறாங்கன்னா அதுலேயே நல்ல ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். அதுலேயே அந்த இன்ட்ராக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சுகர்ஸ் ஆக்சுவலி இம்ப்ரூவ் ஆகும் அவங்களுக்கு அது. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 வயசு ஒரு லேடி இருக்காங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கலாம் சில பேருக்கு அது. ஸோ அவங்களுக்கு அதே லேடி வந்து இப்போ வெளில போயிட்டு ஒரு மார்னிங் ஒரு கோயில் போகிறாங்க, சாயந்தரம் ஒரு பார்க்கில் உட்காந்துக்கிறாங்கன்னா ரெண்டு மூணு பேர் பார்ப்பாங்க, அவங்க பேசுவாங்க, பழகுவாங்க. அந்த பழகிறதுலேயே ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும் அண்ட் சுகர்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் நல்லது. ஸோ அதான் இது எல்லாமே பார்க்கணும், மெடிசனும் பார்க்கணும் அண்ட் டயட்லையுமே பார்க்கணும் அண்ட் மற்ற ஹேபிட்ஸுமே பார்க்கணும் நம்ம.
1: டாக்டர், மெனோபாஸ் எப்படி பெண்களோட ஆரோக்கியத்தை அஃபெக்ட் பண்ணுது?
0: இப்போ மெனோபாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெனோபாஸ்ங்கிறது ஹார்மோனல்ஸ் மாறும் பெண்களுக்கு. ஸோ அந்த ஹார்மோனில் வந்து ஈஸ்ட்ரோன்ங்கிற ஹார்மோன் வந்து கம்மியாகும். ஸோ ஏற்கனவே பெண்களுக்கு வந்து ஒரு 30 வயசு 35 வயசுக்கு அப்புறம் மசில் மாஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மசில் மாஸ் கம்மியாகிறது ப்ளஸ் இந்த ஈஸ்ட்ரோன் கம்மியாகிறச்சு என்னாகும், போன் ஹெல்த் கம்மியாக ஆரம்பிக்கும். ஏன்னா மசில் மாஸ் இல்லாதனால அந்த போன் ஹெல்த் அந்த கால்சியம் கம்மியாக ஆரம்பிக்கும். அது தவிர அங்கே பாடி மெட்டபாலிசமும் கம்மியாக ஆரம்பிக்கும். இதனாலேயே என்னாகும், அவங்களுக்கு வந்து மற்ற கண்டிஷன்லாம் வரலாம். அந்த இந்த பிபி அதிகமாகிறது, ஹார்ட் ரேட் அதிகமாகிறது, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வரலாம். எதனால வருதுன்னா மசில் மாஸும் கம்மியாகிறது, இந்த ஹார்மோன்ஸும் கம்மியாகிறதுனால. இது வந்து என்ன பண்ணணும் நம்பனா மெயினாக வந்து அந்த ஒன் அந்த என்ன சப்போஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு, ரொம்ப அந்த லாஸ் அதிகமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசன் கொடுக்கலாம் அதுக்கு. அப்படி இல்லை ஜென்ரலாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அண்ட் அந்த மசில் டோனிங் எக்ஸசைசஸ் பண்ணிங்கனாலே கொஞ்சம் அந்த சிம்டம்ஸ்லாம் அந்த மெனோபாஸ் சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அது அவங்க எதிர்த்ததையும் கொஞ்சம் பெட்டர் ஆகும் அது. ஸோ அவங்களுக்கு வந்து வர அந்த கண்டிஷன்ஸுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அது.
1: டாக்டர், பெண்களுக்கே யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு, அவங்க எப்படி அதை தவிர்க்கலாம்?
0: ஓகே, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக தான் வருது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்த ஏஜுக்கு அப்புறம் 10-12 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு அடிக்கடி வரலாம் அதை. இப்போ உமன் பார்த்தீங்கன்னா யூரித்ராங்கிற ஒரு ஆர்கன் இருக்கு, அது வந்து சைஸ் கம்மியாகும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ பீரியட்ஸ் டைம் போது அவங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது, இல்லை சில பேர் தண்ணி கம்மியாக குடிப்பாங்க அவங்க அதை, அதனாலேயே அந்த ஒரு அந்த பேர்னிங் சென்சேஷன்லாம் வரலாம் அவங்களுக்கு அது. இல்லை ரொம்ப நேரம் போகாமல் இருப்பாங்க, வெதர் அந்த கன்வீனியன்ஸ்க்காக போகாமல் இருக்காங்களோ, இல்லை அவங்களுக்கு ஜென்ரலாகவே வெளில போனீங்கன்னா அந்த பாத்ரூம் போகமாட்டோம் நிறைய பேர். இதெல்லாம் என்னாகும் அடிக்கடி, இது வந்து என்னாகும்னா அவங்க அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் அதிகம் பண்ணுவாது. ஸோ எப்படி இதை தடுக்கலாம்னா ஒன்று வந்து மெயினாக ஹைட்ரேஷன். ஸோ கண்டிப்பாக வாட்டர் இன்டேக் நல்லா தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் 3-4 லிட்டர்ஸ் நல்லா இருக்கும். அதுவும் சென்னையிலாம் ரொம்ப வேர்த்துட்டே இருக்கலாம் நம்மளுக்கு, அதனால சென்னையில் எஸ்பெஷலி இந்த ஹியூமிட் கிளைமேட்டுக்கு வாட்டர் இன்டேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரஃபாக வச்சிங்கன்னா ஒரு 20 kgs ஒரு லிட்டர் வச்சுனிங்கன்னா ஒரு 60 வயசு லேடிக்குன்னா 3 லிட்டர்ஸ் இஸ் லைக் த மினிமல் ரிக்குயர்மெண்ட். அவங்க அதை எடுத்துருந்தா ஆகணும் அதை. ஸோ ஒன்று வந்து வாட்டர் இன்டேக் பார்க்கணும். செகண்ட் வந்து ஹைஜீன் பார்த்துக்கணும். ஸோ நிறைய அடிக்கடி அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம் அந்த ஏரியா நல்லா வாஷ் பண்ணணும். ஜென்ரல் ஏரியா வாஷ் பண்ணும், எஸ்பெஷலி ஆஃப்டர் பாசிங் மோஷன் பண்ணதுக்கப்புறம் சோப்போட வாஷ் பண்ண பரவாயில்ல, நார்மல் வாட்டர் கூட வாஷ் பண்ணால் கூட நீட்டாக வச்சுக்கணும் அதை. அண்ட் அந்த ஹார்ஷ் சோப்ஸ்லாம் ரொம்ப போட வேண்டாம், அதுக்கேற்ற மாதிரி சோப்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் தேர்ட் இஸ் அந்த அவங்க இன்னர் வேர் அடிக்கடி மாத்திக்கிறது பெட்டர், அட்லீஸ்ட் டுவைஸ் அ டே. ஸோ மார்னிங் ஒன்று போட்டாங்கன்னா அதுலேயே நிறைய வேர்வை அதெல்லாமே சேர்ந்துக்கும் அதில். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் அ டே இன்னர் வேர் மாத்திக்கிறது பெட்டர்.
1: டாக்டர், பொதுவா பெண்கள் என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அவங்களோட வாழ்நாள் காலத்துல?
0: அதான், இப்ப பெண்கள்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எல்டர்லி வயசுல இருந்து ஒரு ஒரு இயருக்குமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு நோயெல்லாம் வரலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன பொண்ணு எடுத்தீங்கன்னா ஒரு 10-15 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போதான் அவங்க டெவலப் ஆயின்ட்டுருக்கும் அவங்களுக்கு, அப்போ தான் அவங்களுக்கு அந்த பாடிலாம் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கும் அது. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா யூஸ்வலாக வருது பார்த்தீங்கன்னா அனீமியாங்கிறது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பிசிஓடிங்கிற இது. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஓவர்ஸாக ஃபார்ம் ஆயின்ட்டு இருக்கும். ஸோ நம்ம மெயினாக அந்த வயசுக்கு என்ன அட்டென்ஷன் பார்க்கணும்னா பிசிஓடிங்கிற ஒரு கண்டிஷன் பார்க்கணும் அண்ட் அனீமியா பார்க்கணும் அது. ரெண்டாவது இப்போ ரீப்ராக்டிவ் ஏஜ் இப்போ 20-30 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன வருதுன்னா தைராய்டு இஷ்யூ நிறைய வரலாம், அந்த டைம் கண்டுபிடிக்கலாம். அதுவும் அவங்க கன்சீவ் ஆகிற டைம் போது நிறைய பேருக்கு பார்ப்பாங்க தைராய்டு இஷ்யூ இருக்குன்னு. செகண்ட் ஃபேமிலி இஷ்யூ இருக்கு ஆர் ஏதாவது அந்த பிரெக்னன்சியும் போது வருதுன்னா அந்த டைம் சுகர் வந்துடுது அவங்களுக்கு அது. ஸோ அதனால சுகரும் தைராய்டும் நம்ம அந்த இயர்ஸ் நிறையா வருது, அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் நிறையா வருது அது. மெனோபாஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா தட் இஸ் 45 to 55 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைம்

0: பேஷண்ட்க்கு வந்து நிறைய பேருக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வருது, அதாவது அந்த போன் ஹெல்த் கம்மியாக ஆரம்பிக்குது. அதே டைம் ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய பேர் வருது. ஸோ ஹார்ட் ப்ராப்ளம்னா நம்ம வந்து ஹை பிபி, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், சில பேருக்கு அந்த அடிக்கடி அந்த பிளாக்லாம் வரலாம் அந்த டைம். அது இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஏஜ் குரூப்புக்கு கூட ஃபோக்கஸ் நிறையா கொடுக்கணும். அதுக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் 60-70 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஜாயிண்ட் ஹெல்த் நிறைய பேருக்கு அப்போதான் அந்த ஜாயிண்ட் பெயின் அந்த இதெல்லாம் வரும், ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி வரலாம், இல்லை பிரெயின் ஃபங்க்ஷனும் பார்க்கணும். பிரெயின் ஃபங்க்ஷனாக அந்த ஆல்சைமர்ஸ் மாதிரி மெமரி ரிப்பேர்மெண்ட்டு சின்னதாக மறக்க ஆரம்பிக்கும் அது. ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலுக்கு போகிறாங்க, எதுக்காக போகிறாங்கன்னு மறந்து போயிடுவாங்க அவங்க, ஸோ திருப்பி வந்துடுவாங்க. அந்த மாதிரி சின்னதாக ஆரம்பிக்கும் அது. பட் அந்த ஏஜ் குரூப்லேருந்து நம்ம அதுவுமே பார்க்க ஆரம்பிக்கணும், அதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம அதை.
1: டாக்டர், பெண்கள் எந்த மாதிரி டெஸ்ட் ஸ்கேன் எல்லாம் பண்ணலாம் அவங்களோட ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்கு?
0: இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வந்து இப்ப கரண்ட் வேர்ல்ட் சினரியோ பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு பர்சனுக்கு 40 வயசு சுகர் வரும்னா இப்போ 20 வயசுலேயே வர ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த 20 வயசுலேயே வந்து நிறைய பேருக்கு சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஹை பிபி இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற சமயம் அப்படி இருக்குது. ஸோ ஏன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் மாறி இருக்கு, இப்போது நம்ம ஜென்ரலாக ஒர்க்கிங் ஹேபிட்ஸ் மாறி இருக்கு. முன்னாடிலாம் எல்லாருமே 8 மணிக்கு தூங்குவாங்கன்னா இப்போ கண்டிப்பாக 11 o'clock தூங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க சின்ன வயசு காலேஜ் டேஸ்லேருந்தே. ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்குது, அதனால இந்த லைஃப் ஸ்டைல் கண்டிஷன்ஸ் இந்த டயபெட்டிஸ் தைராய்டு எல்லாமே சீக்கிரம் வரதுனால ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 இயர்ஸ்லேருந்தே ஒரு இயர்லி செக்அப் பண்ணுறது பெட்டர். சுகர் டெஸ்ட் பண்ணிக்கணும், அந்த கொலஸ்ட்ரால் லெவல் பார்த்துக்கலாம், தைராய்டு ஃபங்க்ஷன் பார்த்துக்கலாம், விட்டமின் டி விட்டமின் பி12 எல்லாம் நிறைய கம்மியாக ஆரம்பிக்கிறது. ஏன்னா நம்ம சன் எக்ஸ்போஜரே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால அந்த லெவல்ஸ் தான் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது சில பேருக்கு ஹேபிட்ஸ் இருக்கும்னு தெரியும்னா ட்ரிங்கிங், ஸோ அவங்களுக்கு லிவர் ஹெல்த் பார்க்கணும் அதை. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் அவங்க வந்து ஒரு 30-40 இயர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த விமென்ஸ்க்கு ஸ்கேன் பிளட்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்கறது அதெல்லாம் பண்ணி பார்க்கலாம் அதை. பட் ஜென்ரலாக ஒரு இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கிறதே இந்த மாதிரி பெட்டர். ஸோ சப்போஸ் ஏதாவது இருக்குன்னா சீக்கிரமே நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப நாள் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதோட ஸ்டார்டிங் லெவலே நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறது ஈஸி. இதெல்லாம்
1: டாக்டர், உடல் பருமனால பெண்களுக்கு என்னென்ன பாதிப்புலாம் வருது?
0: இப்போ ஒபீசிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒபீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஹார்மோன்ஸ் நடந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ மெயினாக அந்த இன்சுலின் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும், சுகர்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ மெயினாக அந்த என்னெல்லாம் நம்ம பார்த்துக்கணும்னா சுகர் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இது இருக்கா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம. ஸோ சுகர் இருக்கான்னு செக் பண்ணணும், பிபிலாம் எப்படி இருக்கான்னு செக் பண்ணணும், ஜாயிண்ட் பெயின், லிவர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ஃபேட்டி லிவர் இருக்கலாம் அதை. ஓகே, அதே மாதிரி அந்த இன்சுலின் சம்மந்தப்பட்டமான ஃபர்டிலிட்டி இஷ்யூலாம் இருக்கான்னு பார்க்கணும். ஓவரியன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, ஏதாவது இஷ்யூ இருக்கா ரிகார்டிங் பீரியட்ஸோ, இல்லை அவங்க வந்து கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இஷ்யூ இருக்கா அது பார்க்கணும் நம்ம அதை. அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வெயிட் அதிகமாக இருக்காச்சு, தூக்கம் குவாலிட்டி நல்லா இருக்காது. ஸோ நம்ம தூக்கத்தினால ஸ்லீப் ஆப்னியாக இருக்க கண்டிஷன் இருக்கான்னு பார்க்கணும். அந்த குரோட்டோட அதிகமாக இருக்குன்னா அதனால என்னாகும், அவங்க உடம்பு போகிற ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். ஸோ இதனால இன்னும் கொஞ்சமும் காம்ப்ளிகேஷன் வரலாம். ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கணும், இதெல்லாமே நம்ம வெயிட்னால கூட சம்மந்தப்பட்டு இருக்காது.
1: டாக்டர், PCOS எப்படி பெண்களோட ஆரோக்கியத்தை பாதிக்குது?
0: இப்போ PCOS-ங்கிறது எதனால வருதுன்னா அவங்க உடம்புல இருக்கிற இன்சுலின் சரியாக வேலை பார்க்கல. ஸோ நம்ம இன்சுலின்னு சொன்னோம்னா அதை அப்போ சொன்ன மாதிரி இப்போ நம்ம இன்சுலின் தான் பேங்க்ரியாஸ்லேருந்து செக்ரீட் ஆகிறது. அந்த இன்சுலின் வந்து நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் வந்து குளுக்கோஸ் வந்து செல்குள்ளே கொண்டு போகணும், அது தவிர இன்சுலின் வந்து எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகும். நம்ம அந்த ஸ்கின் கண்டிஷன்லேருந்து, நம்ம வந்து அந்த தைராய்டு ஃபங்க்ஷன்லேருந்து, சுகர் ஃபங்க்ஷன், பீரியட்ஸ் அந்த வரத்துக்கு எல்லாமே வந்து ஹெல்ப் ஆகும், எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அது. ஸோ அதனால அப்படி அந்த இன்சுலின் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்கனாலே வி ஹவ் டு செக் ஃபார் எக்ஸாம்பிள். சில பேருக்கு ஸ்கின்ல பாத்தீங்கன்னா அந்த கவித்தை நல்லா டார்க்கா இருக்கும், சில பேருக்கு ஒரு மாதிரி ஒரு ரஃபா இருக்கும் கவித்தை சுத்தி. இதுதான் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன் தட் இன்சுலின் சரியா வேலை பார்க்கல அப்படின்னு. இது வந்து ஓவரீஸ் அஃபெக்ட் பண்றச்ச அதுக்கு நம்ம சொல்லுவோம் PCOD-ன்னு பேர். ஸோ அந்த ஃபாலிக்கிள் சரியா ஃபார்ம் ஆகாது ஓவரீஸ்ல. ஸோ ஃபாலிக்கிள் சரியா ஆகாத என்ன ஆகும், அந்த பீரியட்ஸ் தான் சரியா வரா சில பேருக்கு அதிகமா வரலாம், இல்ல கிளாட் மாதிரி வரலாம், இல்ல லேட்டா வரும் சில பேருக்கு. ஸ்கின்ல பாத்தீங்கன்னா அந்த பொறி பொறி அந்த ஆக்னி மாதிரி வரலாம் அது. அதே மாதிரி வெயிட் கெயின் நிறைய வரலாம். இதனால இது வந்து கரெக்ட் பண்ணாமல் போயிட்டே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் அதிகமாக இருக்கும். இல்லை அவங்களே கன்சீவ் பண்ணுற ட்ரை பண்ணுறாங்க, பட் ஆனால் இதனால ஒன்றும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவங்க ஒன்றும் மாற்றமே இல்லாதனால அவங்களுக்கு வந்து அந்த கன்சீவ் பண்ணுற இஷ்யூஸ் தான் கொஞ்சம் வரலாம் அதை. இன்ஃபர்டிலிட்டி மாதிரிலாம் செக் பண்ணிக்கணும் அவங்க அதை. ஸோ இதுக்கு வந்து நம்ம PCOD-ங்கிற மேனேஜ் பண்ணணும்னா ஒன்று வந்து மெடிசனும் இருக்குது, பட் அதை தவிர எதனால வந்திருக்குன்னு நம்ம கரெக்டாக ஐசோலேட் பண்ணணும். இதனால தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம பார்க்கணும். உணவு நாளாக வருதுன்னா நம்ம அதுக்கு அதுவும் நம்ம மாற்றிக்கணும், நம்ம ஃபுட் ஹேபிட்ஸும் மாற்றிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். இதனால கரெக்டாக வருதுன்னு பார்த்துட்டு அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும், அது தவிர அந்த மெடிசனும் எடுத்துக்கணும். இது எல்லாமே பண்ணிட்டோம்னா PCOD-ங்கிற கண்டிஷன் மேனேஜ் பண்ணிடலாம் அதை.
2: பெண்களின் ஆரோக்கியம் குறித்து நீரழிவு நோய் நிபுணர் டாக்டர் சௌமியா ரவி அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
3: ஸ்டூடெண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O capsules. இந்த H2O capsules

0: வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
1: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
2: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ. இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சுலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: பெண்களின் ஆரோக்கியம் குறித்து நீரழிவு நோய் நிபுணர் டாக்டர் சௌமியா ரவி அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
5: டாக்டர், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் என்ன? அந்த கர்ப்பிணி பெண்கள் எப்படி மேனேஜ் பண்ணலாம்?
6: இப்போ நம்ம ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வர சுகர்ஸ் அதிகமாகிறது பேர் தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். அந்த டைம் தான் அங்கே வரும். சில பேருக்கு முன்னாடி இருக்காது. பட் பிரெக்னன்சி போது பார்க்கறது, அந்த செகண்ட் மந்த்தோ ஃபோர்த் மந்த்தோ பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகர்ஸ் அதிகமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஸோ இதுக்கு மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க லெவல் பொறுத்து இருக்கு. ஸோ சில பேருக்கு மருந்து தேவைப்படும், சில பேருக்கு வந்து டயட்லேயே மாற்றிக்கலாம் அதை. பட் இதுக்கும் அதே மாதிரி நார்மல் டயபெட்டிஸ் மாதிரியே இவங்களுக்கு அதே மாதிரி தான். அவங்க என்ன சாப்பிடுறாங்க எல்லாமே கேட்கணும். நம்ம அவங்க சாப்பாடு உணவுல வந்து அதிகமா அம்மா சத்து பொருள் இருக்கணும், அதை கம்மியா பண்ணணும். நம்ம காய் நிறைய சேர்த்துக்கணும், அவங்க புரோட்டீன் நிறைய சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஏதாவது கேப் ரொம்ப விடுறாங்களா பாத்துக்கணும் அவங்க. சோ அந்த இது எக்ஸசைஸ் பண்ணலாம் கேட்கணும் அவங்க. சப்போஸ் இருக்கு, சப்போஸ் இதெல்லாம் பண்ணியுமே சுகர்ஸ் இருக்குன்னா அந்த ஏற்ற மாதிரி மெடிசன் கண்டிப்பா அவசியம். அவங்க ஏன்னா அந்த அந்த பேபியோட ஹெல்த்னால கரெக்டா அந்த லெவலுக்கு மெயின்டைன் பண்ணுவோம் நம்ம. ஸோ அவங்க வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கணும். அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி மந்த்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ அந்த பிளட் டெஸ்ட் கண்டிப்பா அவங்க பண்ணி தான் ஆகணும். பண்ணிட்டு அந்த லெவல் அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஏன்னா நம்ம பிரெக்னன்சி இன்க்ரீஸ் ஆக இந்த மந்த் போக போக போக ஒரே சுகரும் இருக்காது. பேபி உள்ளுக்குள்ள க்ரோ ஆக ஆக ஆக அவங்க பிளட் சுகர் லெவல்ஸும் மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஏதாவது மெடிசன் ஸ்டார்ட் பண்றாங்க, சில பேர் இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபிஃப்த் மந்த்ல, அதே இன்சுலின் லெவல் வந்து ஒரே மாதிரி இருக்காது நைன்த் மந்த் வரைக்கும். ஸோ அவங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா பேபி க்ரோ ஆக ஆக இந்த பிளட் சுகர் லெவல் எல்லாம் மாறும். அதே மாதிரி மெடிசன் ரிக்குயர்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகலாம் அது. ஸோ வந்து ஒரு ஃபிஃப்த் மந்த்ல ஒரு டோஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு வீக்லி வீக்லி செக் பண்ண அந்த சுகர் லெவல் மெயின்டைன் ஆகிற மாதிரி அந்த மெடிசன் டோஸும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உணவும் கரெக்டாக இருக்கணும், வாக்கிங்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து இப்போ ஜஸ்டின் டேவிட் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் ஒன்லி 30% ட்ரீட்மெண்ட் தான், 70% வந்து ஃபுட்டு எக்ஸசைஸ் ஸ்லீப் இதெல்லாமே எல்லாமே ஹெல்ப் பண்ணும் அந்த சுகர்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு.
5: டாக்டர், எதனால பெண்கள் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும்?
6: இப்போ இதெல்லாமே லைஃப் ஸ்டைல் கண்டிஷன். இப்போ நம்ம டயபெட்டிஸோ இல்லைனா வந்து ஹை பிபி ஹை கொலஸ்ட்ரால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு பேர் அது. ஸோ நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம சீக்கிரமாகவே ட்ரீட் பண்ணலாம். நிறைய வாட்டி ரிவர்ஸே பண்ணிடலாம் பிஃபோர் த சிம்டம்ஸ். பிளட் டெஸ்ட் பண்ணி இப்போ நிறைய ஐடி கம்பெனி அவங்க இயர்லி பிளட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஸோ அதனாலே நம்மளுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருது முன்னாடியே வந்து சுகர்ஸ் ஏற ஆரம்பிக்கிறதா இல்லை கொலஸ்ட்ரால் ஏற ஆரம்பிக்கிறச்ச இல்லை ஸ்கேன் எடுத்துக்கலாம் அதை ரிவர்ஸ் பண்ணுற சான்ஸ் வந்து அதிகம் அது. ஸோ அப்பயே நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா அது ரிவர்சல் பண்ணுற இது ஈஸி அவங்களுக்கு. அதே மாதிரி ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷனும் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஹார்ட் டிசீஸ் ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஹார்ட் அட்டாக் ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஸ்ட்ரோக்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஏர்லி 40 இயர்ஸ்லேயே ஹார்ட் அட்டாக்லாம் வருது. இது அவங்களை வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். அண்ட் அவங்க வர வாய்ப்பு இருக்கு, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை எப்படி வராமல் பார்த்துக்கலாங்கிறது அவங்களுக்கும் அதே மாதிரி மாற்றம்லாம் பண்ணிக்கலாம். அவங்க வந்து உணவு பார்த்துக்கலாம், எக்ஸசைஸ் கண்டிப்பாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ அவங்களாலையுமே மாற்றங்கள் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு.
5: டாக்டர், எலும்போட ஆரோக்கியத்தை மெனோபாஸ் எப்படி பாதிக்குது?
6: இப்போ மெனோபாஸ்ங்கிறதுனா நம்மளுக்கு அந்த ஈஸ்ட்ரோன்ங்கிற ஹார்மோன் கம்மி ஆகிறது அந்த டைம். ஸோ நிறைய அந்த ஹார்மோன் சேஞ்ச் நடக்கும் அந்த டைமு. அதில் என்னாகும், அந்த ஹார்மோன் ப்ளஸ் நம்ம மசில் டோனுமே நம்ம இந்தியன் உமனுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இது எல்லாமே சேர்த்து போன் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். அது வந்து போன் ஹெல்த் கொஞ்சம் வீக்கெண்ட் பண்ணும் இந்த டைமில். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று வந்து நான் கால்சியம் ரிச் ஃபுட்லாம் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நம்ம உணவை பார்த்துக்கணும் அந்த டைம் அந்த இது. அண்ட் விட்டமின் டி லெவலாம் செக் பண்ணிக்கணும் நம்மளுக்கு அந்த டைம். என்னென்னா கால்சியம் கரெக்டாக இருந்தால் விட்டமின் டி அப்சார்ப்ஷனும் பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு அது. அதே மாதிரி கொஞ்சம் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் லைக் அந்த யோகா ஆசனாஸ் மாதிரி இருக்கலாம், நம்ம படி ஏறுறது, வால் புஷ்அப்ஸு, ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் ஒர்க் அவுட் இல்லைனா அந்த வெயிட் ட்ரைனிங் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஃபார் அந்த மசில் டோன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது.

0: இதையும் மீறி யாருக்காவது ஒரு மாதிரி ஜாயின்ட் பெயின் மாதிரி இருக்குன்னா வருஷம் வருஷம் அவங்க போன் ஸ்கேன் பண்றது அவசியம். ஸோ ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தேவைப்படுதா மருந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை என்ன அவங்க மாற்றங்கள் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமே சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு மற்ற ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கலாம். அதுக்கு
1: டாக்டர், பெண்கள் தங்களின் மனநலத்தை பாதுகாக்க என்னென்ன செய்யலாம்?
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி நமக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் இம்பார்ட்டண்ட்டோ, எப்படி நம்மளுக்கு வந்து இப்போ சுகர் இதெல்லாம் கண்டுபிடி எப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனநிலமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மென்டல் ஹெல்த்ங்கிறது ஆஸ்

0: பண்ணாதான் நமக்கு அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண முடியும். அதை அது ஒன்று. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வெளில சொல்ல முடியாது, ஸோ அவங்க வந்து ஒரு டைரி மாதிரி வச்சுன்னா ஹெல்ப் பண்ணும். ஸோ டைரியில் வந்து அவங்க டே எப்படி போச்சு, இது வந்து ஒன்று வந்து கிராட்டிடுங்கிற பேர். ஸோ எதுனா நமக்கு எது ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும் நம்ம, அந்த ஜர்னல் எது எது நமக்கு பாசிட்டிவ் திங்க் கொஞ்சம் பெட்டராகும். அதே மாதிரி என்ன அவங்களுக்கு ட்ரபிள் பண்ணுறது, எனக்கு இதனால கொஞ்சம் இதுவாக இருக்குது, இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லலாம், இல்லை ஏதாவது டைரி இருக்குன்னா அதில் எழுதலாம் அவங்க. ஸோ எதனால அவங்க கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குங்கிறது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நேச்சர் வாக் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபோன் இல்லாமல் பாட்டு இல்லாமல் ஜென்ரலாக பீச்சில் இருக்கலாம், இல்லை நார்மலாக ரோடில் இருக்கலாம், அந்த நடக்கிறச்ச நம்ம அந்த என்வரன்மெண்ட் அப்சர்வ் பண்ணிக்கணும். அதை அந்த பீச்சில் இருக்கணும், அந்த அலைகளோட சத்தம்லாம் இது நல்லா காமிங் எஃபெக்டாக கொடுக்கும் நம்மளுக்கு. இது இதுலேயே நல்லா மூடுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம வந்து நம்ம பாரத்தில் நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அது வந்து அவங்ககிட்ட பேசி ஷேர் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் கம்மியாகும். அது ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம் நம்ம. நம்மளோட அந்த அப்படி யாரும் இல்லைன்னா வேறு யாராவது இருக்காங்கன்னு பார்க்கணும். யாராவது தெரப்பிஸ்ட் மாதிரி போகலாம், இல்லை யாராவது தெரிஞ்ச அந்த மிடில் மேன் மாதிரி பண்ணலாம் அதை. பட் யார்கிட்டயாவது பேசி சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ சொன்னால் தான் அவங்களுக்கும் என்ன ஸ்டெப் எடுக்கலாங்கிறது ஒரு தெரிய வரும் அவங்களுக்கு. அது அதே மாதிரி ஏதாவது ஒரு ஹாபி வச்சுக்கணும் அவங்க. அவங்க இப்போ ஜென்ரலாக ஒர்க்கு மாதிரி பார்த்தீங்கன்னா அது தவிர அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்சது, ஏதாவது சில பேருக்கு வந்து ஆர்ட்டாக இருக்கலாம், கதை படிக்கிறதா இருக்கலாம், பாட்டுக்கு ஏதாவது ஒன்று அவங்களை பர்சனல் டைமாக இருக்கட்டும். வந்து ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாவது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரீசெட் மாதிரி இருக்கும். அது அதே மாதிரி ப்ரீதிங் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ பிராணாயாமாவாக இருக்கட்டும், ஆர் அந்த பாக்ஸ் ப்ரீதிங்காக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று பட் டெய்லி ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு பண்ணாங்கன்னா என்னாகும், அந்த ப்ரீதிங் டீப் ப்ரீதிங் பண்ணுறச்ச அந்த பிராணாயாமா பண்ணுறச்ச அவங்க நர்வஸ் சிஸ்டம் நல்லா காம் ஆகும் அது. ஸோ இது அவங்க வந்து இது நல்ல ஒரு ஹேபிட்டாக வச்சுட்டாங்கன்னா இப்போ ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன் வந்தால் கூட அவங்க ரியாக்ஷன் பெட்டராக இருக்கும் அது அவங்களுக்கு. அண்ட் எப்போ நோன்னு சொல்லணுமோ அப்போ கண்டிப்பாக நோன் சொல்லி தான் ஆகணும். ஏதாவது ஒன்று வந்து எல்லாத்துக்கும் எஸ் சொல்லணும்னு சொல்லக்கூடாது. ஸோ அவங்க வந்து சில பேர் சிலுமே என்ன பண்ணுவாங்க, இல்லை நான் இதை பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னா தப்பாக நினச்சிப்பாங்க என்ன, ஆர் வந்து என்ன வீக்காக காமிக்கும் அது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது, உங்களோட மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை ஒரு எக்ஸ்ட்ரா அந்த ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கெல்லாம் முடியாது, வெதர் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஹெல்த்தோ ஸ்லீப் கம்மியாகுமோ ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் இருக்குனால தைரியமாக சொல்லணும், என்னால் இது பண்ண முடியாது, இதுதான் காரணங்கள். பட் ஆனால் அந்த நோங்கிறது சொல்கிற இது அவங்களுக்கு வரணும். அது
1: டாக்டர் யூஸ்வலாக பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆரோக்கியத்தை சரியா பாத்துக்க மாட்டாங்க. இது எல்லா வீட்லயும் நடக்கிறது. அது இதை எப்படி அவங்க வந்து மாத்தலாம்?
0: ஆமாம், இப்போ நம்ம கரண்ட் சினரி பார்த்தீங்கன்னா நிறைய விமன் வந்து தன்னோட ஹெல்த்தை வந்து லாஸ்ட்டாக வச்சுப்பாங்க. ஒன்று வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணும். சரி நம்மளோட நம்ம என்ன சொசைட்டி, நம்ம என்ன சொல்கிறோம், சொசைட்டி இஸ் எக்ஸ்பெக்டிங் அஸ், நம்ம எல்லாரையுமே நம்ம பார்த்துக்கணும், நம்ம மேல் தான் அந்த இது இருக்குது, நம்ம தான் மற்றவங்களை பார்த்துக்க தவிர நம்மளை லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் அதை. ஸோ என்ன ஆகும், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட ரொம்ப அதை கண்டுக்க மாட்டாங்க அவங்க. அதே மாதிரி சரி நம்மளை பற்றி ஃபோக்கஸ் பண்ணால் யாராவது சொல்லுவாங்க, ஏன் உங்களும் செல்சனடாக இருக்காங்க அவங்க, அந்த மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. ஆர் ஏதாவது பிரச்சனைனா அங்கே ஒரு கில்ட் வந்துடும் அவங்களுக்கு, அது சரி என்னை பற்றி நம்ம அப்புறமா யோசிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு கூட எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் விமன் தான் சாப்பிடுவாங்க அவங்க. ஸோ என்ன ஆகும், அவங்க சாப்பிட்டு நைட் ஒரு 10-10.5 ஆகிடும் அவங்களுக்கு அது. ஸோ இதனால ஓவர் டைமாக நிறையா ப்ராப்ளம் அவங்களுக்கு வரும் அது. ஸோ மெயினாக என்னென்னா அந்த விமன் நல்லா இருந்தாங்கன்னா தான் அவங்களால மற்றவங்க பார்த்துக்க முடியும். ஸோ அவங்களோட ஓன் ஹெல்த் நல்லா இருக்குன்னா தான் அவங்களால அவங்க குழந்தையோ அவங்க வீட்டில் இருக்கிற அந்த மற்றவங்கள பார்த்துக்கிறதுக்கால இந்த முடியும் அவங்களால. ஸோ மெயினாக அதனால அது கில்ட்டே இருக்கக்கூடாது, அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும். போத் அந்த ஃபிசிக்கல் ஹெல்த்து மென்டல் ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்கணும். ஹெல்த்தி உமனாக இருக்கிறதுனால தான் அவங்களால மற்றவங்கள ஹெல்த்தியாக வச்சுக்க முடியுங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க கண்டிப்பாக தெரியணும் அவங்களுக்கு அதை. ஸோ இதில் ஒன்றும் கில்ட் ஒன்றுமே கிடையாது இதில். அண்ட் அவங்க ரியலைஸ் பண்ண தான் அந்த சப்போர்ட் சிஸ்டமும் வரும் அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து சப்போஸ் குழந்தை இருக்குன்னா அம்மா அவனுக்கு உடம்பு சரியில்லையா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் அவனுக்கு பார்த்துக்கினா அது வந்து ஒரு சேஞ்ச் இன் சொசைட்டி தான் அது. ஸோ ஒரு சிக் ஒரு ஃபீவரான இருக்கிற அம்மாவால் தன்னை குழந்தைய பார்த்துக்க முடியாது. ஸோ அவங்க சொல்லும் அந்த குழந்தைகிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை, நீ கொஞ்சம் இந்த ஹெல்ப் பண்ண இந்த மாதிரி எடுத்துக்கோன்னா அந்த குழந்தைக்கு அப்போ தான் தெரிய வரும், ஓகே நம்ம அம்மாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொசைட்டியில், நம்ம எப்படிலாம் சேஞ்சஸ்லாம் பண்ணலாங்கிற ஒரு சொசைட்டி சேஞ்சுக்கு இது ரொம்ப அவசியம் அது. ஸோ ஒரு உமனோட ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அப்போ தான் அவங்க மற்றவங்களும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அவங்க.
1: டாக்டர், நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலேருந்து ஹெல்த் அட்வைஸ் எடுத்துக்கிறாங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் செலிபிரிட்டிஸோ சொல்லுவாங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு, அதை கேட்டு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இதனால வரக்கூடிய அபாயம் என்ன?
0: இப்போ வந்து நிறைய மெசேஜ்லாம் வருது, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுட்டு சாப்பிட்டா கேன்சர் வரும். ஸோ நம்ம என்ன நம்பிடுவோம், அப்படியே நம்பிடுவோம் நம்ம, அது வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனா நம்மளுக்கு அது தெரியாது. அது அதே மாதிரி அதை ஃபஸ்ட் நம்ம யோசிக்கணும், இது வந்து யார் சொல்கிறாங்க, இது என்ன டேட்டா இருக்குது இல்லை பேக் பண்ணுறதுக்கு, அது ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது வந்து இப்போ ஒரு அட்வைஸ் வருதுன்னா எல்லாத்துக்கும் அதே மாதிரி கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் ஒரு காமனாக சொல்லுவாங்க இந்த ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா சுகர்ஸ் கம்மியாகிடும்பாங்க அவங்க. அது எல்லாருக்கும் ஒரே ரூல் கிடையாது. ஸோ சில பேருக்கு அது ஒர்க் ஆகுமா இருக்கும், ஒரு 10 பேரில் ஒரு 2 பேர் கம்மியாகுமா இருக்கும், மற்ற 8 பேருக்கு அது ஒன்றும் எஃபெக்டே இருக்காது. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ ஏதாவது அட்வைஸ் வருது.

0: நம்ம உடம்புக்கு அது ஒர்க் ஆகுங்கிறது அவசியம் கிடையாது. அவங்க சொல்கிறவங்களுக்கு மேபி அவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்குமா இருக்கும். அதனால எல்லாருக்குமே அதே மாதிரி கிடையாது. அதே மாதிரி சில பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த நெட்டில் வரும் இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இது வந்து சுகர்ஸ் கம்மியாகுமோ, தைராய்டு இம்ப்ரூவ் ஆகுமோங்கிறது. அதில் அவங்க ஏதோ சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க. அதனால பெட்டராக அந்த பர்சனுக்கு பெட்டராக ஒர்க் ஆகிருக்குமா இருக்கும் அது. ஸோ இவங்களும் நிறைய பேர் வாங்குவாங்க அந்த ப்ராடக்ட் எல்லாம். பட் இதனால் என்னாகும், ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது. அவங்களுக்கு சேல்ஸ் அதிகமாகும் தவிர இந்த பர்சன் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஹெல்த் அப்படி ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அதனால நம்ம எப்போதுமே ஏதாவது இதை பார்க்குறோம், ஏதாவது படிக்கிறோம். சப்போஸ் வாட்ஸ்அப்பில் ஏதாவது நியூஸ் வருது நம்மளுக்கு, ஏதாவது சொல்கிறாங்க நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நம்மக்கிட்ட, இல்லை அந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்கன்னா அது ஒரு எழுதி பார்க்கலாம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்கள் டாக்டர்கிட்ட போய் இதை பற்றி பேசணும். அதை இது வந்து இது மாதிரி ஒன்று பார்த்தேன்னா இது என்னோடய ஹெல்த்துக்கு ஒர்க் ஆகுமா, அந்த மாதிரி கேட்கணும். அதே மாதிரி உங்கள் ஹெல்த்துக்கு ஒர்க் ஆனால் கூட மற்றவங்களுக்கு ஒர்க் ஆகணும் அவசியம் கிடையாது. ஸோ அதனால உங்கள் ஹெல்த்து எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் தனித்தனியாக இருக்கும் அது. ஸோ நீங்கள் வந்து இதை மாதிரி தெரியும்னா இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க. அதை அப்படி இல்லைன்னா உங்கள் டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயங்கிறது என்னோடய ஹெல்த்துக்கு இது பண்ணால் பரவாயில்லையா, இது பண்ணால் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமா எனக்கு, அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க அது பண்ணலாமா இல்லையா அப்படின்னு.
1: டாக்டர், சில வீட்டுல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து கடைசியா தான் சாப்பிடுவாங்க. இந்த பெண்கள் இங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னும் அந்த பெண்கள் சுத்தி இருக்க ஆண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: சோ இதுதான் நம்மளோட அந்த ஜெனரலா மென்டாலிட்டி பாத்தீங்கன்னா, உமன் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து அதை லாஸ்ட் தான் சாப்பிடுவாங்க. அவங்க வந்து சமைச்சிட்டு அவங்களுக்கு குழந்தை கொடுத்துட்டு அந்த ஆண்கள் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா தான் லாஸ்ட் தான் அவங்க சாப்பிடுவாங்க. என்னாகும், இந்த மாதிரி லேட்டாக சாப்பிட்றச்ச என்னாகும், அவங்க ஹெல்த்து கண்டிப்பாக பாதிப்பாகும் அது. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வரலாம், அசிடிட்டியாக வரலாம், ஜென்ரலாக இம்யூனிட்டி கம்மியாகும், அது எனித்திங்காக இருக்கலாம். பட் மெயினாக அவங்க உமனுக்கு சொல்கிறேன்னா உங்கள் ஹெல்த்து தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் மற்றவங்க நல்லா பார்த்துக்க முடியும் அதை. ஸோ நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜியோட நல்லா இருக்கணும், உங்களோட ஹெல்த்து நல்லா இருக்கணும் அதை. ஸோ அதனால தப்பே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களோட அந்த கில்ட்டை ஒன்றுமே வரக்கூடாது அதனால. அதே மாதிரி மற்ற மென்னுக்குமே நம்ம வந்து இப்போ இவங்களும் நம்மளுக்கு மெயினாக இம்பார்ட்டன்ட் தான். இவங்க தான் நிறையா பண்ணுறாங்கன்னா கூட அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது அது. ஸோ அந்த குழந்தைங்களா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சேர்ந்து சாப்பிட்றது நல்ல ஹேபிட் அது. அப்படிலாம் சீக்கிரமாக சாப்பிடணும்னா கொஞ்சம் ஹெவியாக சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு லைட்டாக ஒரு பால் மாதிரி குடிச்சிடலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஸோ சில பேருக்கு என்ன சொல்லுவோம்னா ஒரு 6 மணி 7 மணி கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுடலாம் நம்ம மீலை. ஸோ அதனால மற்றவங்க கொடுக்கறது ஈஸியாகிடும். அதுக்கும் அப்புறம் 9:30 பசிக்கிறதுனா ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைனா பாதாம் மாதிரி எடுக்கிறது பெட்டர். ஏன்னா அந்த உமன் ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா தான் மற்றவங்க பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அது.
1: டாக்டர், பெண்களோட குடும்பம் பெண்களோட ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கலாம்?
0: இப்போ பெண்கள் ஆரோக்கியம்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்துக்கணும். இப்போ வந்து ஒன்று வந்து அவங்க வந்து சரியாக அவங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் பார்த்துக்கணும். முன்னாடி மாதிரி அவங்களோட எனர்ஜியில் நல்லா இருக்கும் அவங்களுக்கு, அவங்களோட மூட் எப்படி இருக்கு அவங்களுக்கு. ஸோ முன்னாடி வந்து கொஞ்சம் சீர்ஃபுல்லாக பேசினவங்க இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி சட்டுன்னு கோவம் வருது அந்த மாதிரி இருக்குன்னா அது ரொம்ப நோட்டீஸ் பண்ணணும் அவங்களாம். ஸோ இதனால வருதுன்னு வெறும்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அந்த சில பேர் சொல்லுவாங்க சரி பீரியட்ஸ் வரும்போது இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து அப்படி மூடு மாறுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, ஏதாவது சேஞ்சாக கூட இருக்கலாம். மென்டல் ஹெல்த்தும் பார்த்துக்கணும் அவங்க. அதே மாதிரி முன்னாடி அடிக்கடி இந்த பெண்ணுக்கு வந்து அடிக்கடி ஒரு சளி பிடிச்சிட்டே இருக்குன்னா அவங்க எதிர்ப்பு சக்தி கம்மியாகின்னு இருக்குன்னு அர்த்தம். அது எதுனாலன்னு அவங்க வந்து கவனிக்கணும் அதை. அதே மாதிரி அசிடிட்டி அந்த மாதிரி நிறையா வந்துட்டு இருக்குன்னா அவங்க சாப்பாடு செட்டெலாம் கரெக்டாக இருக்கா, சரியாக சாப்பிட்றா, லேட்டாக சாப்பிட்றாங்களா பார்க்கணும். இல்லை இந்த பொண்ணு வந்து வாக்கிங் போகிறாங்களா, இது மாதிரி பண்ணிவிட்டு சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பிளான் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக சேர்ந்து நம்ம ஒரு மார்னிங் ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம். இல்லை நம்ம வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோமா முடியலையே அம்மாவால் நம்ம சேர்ந்து கொஞ்சம் பிச்சன் பண்ணலாம் அந்த மாதிரி. இல்லைனா அதையும் மீறி பண்ணலன்னா ஒரு பிளட் டெஸ்ட் போயிட்டு வரலாம், எதுக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதிலும் பண்ணதுக்கு அப்புறமும் ஒன்றும் மாற்றங்கள் இல்லைன்னா நம்ம ஒரு போய் டாக்டர் போய் பார்த்துட்டு ஒரு செக்அப் ஃபுல்லாக பண்ணிட்டு வரலாம். நம்ம பண்ணிங்கன்னா என்னாகும், ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட நம்ம சீக்கிரமே பார்த்துடலாம். அப்போ வந்து ரிவர்ஸ் பண்ணுறது ஆர் அந்த ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அது.
2: இதுவரை பெண்களின் ஆரோக்கியம் குறித்து நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் சௌமியா ரவி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தூய எரிசக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் சூரிய சக்தி மின் உற்பத்தி 54 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் நிலுவை கடன் தொகை குறைந்துள்ளதாக தவேக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரிசெய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றுள்ளார். உலகக்கோப்பை பிக்கில் பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 33.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 274 ரன் எடுத்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி வெற்றி பெற 320 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

நேரம் சரியா 4:03 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. எஸ் உற்சாகமாக பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவியா தான். ஸோ நீங்களுமே வந்து இந்த 1 மணி நேரம் உற்சாகமாக ஜாலியாக வந்து என் கூட பேசுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், ஃபோன் எடுங்க 2986003 அல்லது 2952055544 அப்படிங்கிற எங்களுக்கு கால் பண்ணி என் கூட ஜாலியாக விளையாடுங்க. எஸ் இன்னைக்கு ஃபன் பண்ணலாமால வந்து என்ன மாதிரியான டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமா குவிஸ். ஆமாம், நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளூஸ் கொடுப்பேனா. ஸோ ஒரு படத்தை பற்றின க்ளூஸை வந்து நான் கொடுத்துருவேன், நீங்கள் அந்த

நோய் என்ன அப்படிங்கறத தான் கண்டுபிடிக்க போறீங்க. எஸ் எல்லாருமே ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து பாஸ் ஆகக்கூடிய இல்லைங்க, 100க்கு 100 வாங்கக்கூடிய மாதிரியான படங்களை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே ஈஸியான க்ளூஸ் தான். ஸோ ஜாலியா விளையாடுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் கேட்டு வந்துடலாம். குரு திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான், சின்மை மற்றும் முர்த்தாசாவோட குரல் வைரமுத்து வரிகள ஏஆர் ரஹ்மான் இசையில வந்துட்டு இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையேதான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 4:11 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சினிமா குவிஸ் தான். நான் வந்து க்ளோஸ்லாம் கொடுப்பேனா, நீங்க வந்து அந்த மூவி என்ன, அந்த படம் என்ன அப்படிங்கறத தான் கண்டுபிடிப்பீங்களா. இதெல்லாம் எங்களுக்கு அசால்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காலர்ஸ்லாம் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், முதல் காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
1: நீங்க
0: வேணா பாருங்களேன், இதெல்லாம் ஒரு கேள்வியாங்கிற மாதிரி தான் நீங்க வந்து பாக்க போறீங்க. பட் இருந்தாலுமே வந்து பிரபலமான படங்கள் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச படங்கள் தான் கொண்டு வந்திருக்கேன். சரியா? ஓகே. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோ டிரைவர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும். ஓகே, ஒரு டான் பேக்ரவுண்ட் இருக்கும். அவ்வளவுதான். அதாவது வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிங்கல்ல, சச்சோ எப்படி கேட்க போறாளோ
1: அப்படின்ட்டு.
0: அவ்வளவுதான், அசால்ட்டா சொல்லிட்டீங்களா. நன்றி
1: நன்றி.
0: ஸோ என்னோட கேள்விகள் எவ்வளோ சுலபமாக இருக்குது பார்த்தீங்களா. வந்தீங்களா, ஜாலியாக விளையாடிட்டு ஆன்சர் சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கான குவஸ்டின்ஸு க்ளூஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாரங்கிருந்து?
2: அண்ணாநகர்லேருந்து மாலினி பேசுகிறேன்.
0: மாலினி தேவிமா, உங்களுக்கான க்ளூஸ் கொடுத்துடலாமா? தெரிஞ்சாலுமே வந்து கொஞ்சம் யோசிச்சு சொல்ற மாதிரி தான் சொல்லணும். சரியா? ஆமா, இப்படி சொல்லி சொல்லி எல்லாருமே ஆன்சர் சொல்லிட்டு போறீங்க. ஓகே ஓகே. இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து இரட்டை வேடம் இருக்கும். சரியா? ஒரு வேடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு வயசான ஒருத்தவங்க, வயசான லேடி. ஆமா, இதுல வந்து ஜெமினி கணேசன் வந்து நடிச்சிருக்காரு. நடுவுல இருக்கு. ஆனா வந்து இது ஒரு பிரபலமான படம்
2: தான். பிரபுதேவா நடிச்ச படம்
0: இல்லையே?
2: ரெட்டை நாயகியா?
0: ரெட்டை நாயகிலாம் இல்ல, ஜெமினி கணேசன் நடிச்சிருப்பார். ஜெமினி கணேசன் உடனே நீங்க பழைய படத்துக்கு போவேணாம். அவர் வந்து அடுத்த க்ளூ பாத்தீங்க. ஓ, நானே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்து ஏதாச்சும் சொல்லி கொடுத்துட்டேனோ.
2: அப்புறம்
0: சண்முகி அப்படிங்கிற விடை வந்து சரியான விடை.

0: நானே வாய கொடுத்து மாட்டிக்கிட்டோம். ஓகே, நன்றிமா, நன்றி. இப்ப அடுத்த வரவங்க எல்லாருக்குமே வந்து ரெண்டே ரெண்டு க்ளூ தான் கொடுக்க போறோம். அதுக்கு மேல நான் வந்து அமைதியா இருக்கிறது தான் எனக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த காலர், வணக்கம் ரெயின்போ. ஜெமினி கணேசன் நடிச்சது வந்து முன்னாடியே சொல்லி முடிச்சாச்சு. உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஹலோ, அதாவது அவங்க வந்து நான் பேசினதே வந்து எனக்கு வந்து ரிப்பீட் பண்ணி காமிக்கிறாங்க. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த காலர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம், வணக்கம். யார் இங்கிருந்து? இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு தாத்தா தான் கதையோட நாயகன், சரியா? அடுத்த க்ளூ பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர்ம கலை எல்லாம் இருக்கும்.
1: வர்ம கலையா?
0: வர்ம கலை. அப்பாடா யோசிக்கிறீங்க, கொஞ்சம் டஃப்பா தான் இருக்குன்னு
1: நினைக்கிறேன். அப்போ
0: இந்தியனே தாங்க. சூப்பர், நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: அதாவது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேள்விகள்லாம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ஜாலியா ஆன்சர் பண்ணிட்டு போலாம், யாருமே வந்து கவலையோட போவேனாச்சு சோ நம்ம ஆன்சர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். சோ அதுக்காகவே நீங்க என்ன கண்டிப்பா வந்து பாராட்டியே ஆகணும். கேட்டு வாங்குறோம் பாத்தீங்களா பாராட்டுக்களை. சரி, நெக்ஸ்ட் காலர் கிட்ட போயிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
2: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கம் சென்னை ரெயின்போவிங் பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: சொக்கலிங்கம் சார், சூப்பரா உங்களுக்கான இன்ட்ரோ கொடுத்தீங்க. ஆனா ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா நம்ம விளையாடலாம். ஓகே சரி, இந்த படத்துல அப்படி பாத்தீங்கன்னா இரட்டையர்கள் இருப்பாங்க, ஓகேவா? இரட்டையர்கள் கதாநாயகிகள் வந்து இரட்டையர்கள், ஓகேயா? அதுக்கப்புறமா வந்து ஏழு அதிசயத்தையுமே வந்து இந்த படத்துல ஒரு பாட்டுல நமக்கு காமிச்சிருப்பாங்க.
2: என்னது?
0: ஏழு அதிசயங்கள் இருக்கு இல்லையா?
2: ஆமா, ஏழு அதிசயங்கள்.
0: ஆமா, இந்த படத்துல ஒரு பாட்டுல அந்த ஏழு அதிசயங்களையுமே வந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க, ஓகேயா? அண்ட் இந்த படத்தோட கதாநாயகி வந்து இரட்டையர்கள். அவ்வளவுதான் க்ளூ, அதுக்கு மேலாம் கொடுக்க மாட்டேன்.
2: அதான் என்ன படம் கேக்குறேன்.
0: என்ன படம் இல்லைன்னா நீங்க தான் சொல்லணும். அப்ப நீங்க வந்து கேமே புரிஞ்சுக்கலையா? நான் க்ளூஸ் கொடுப்பேன், நீங்க வந்து என்ன பண்ணனும், அந்த மூவி என்ன என்ன படம் அப்படிங்கறத வந்து
2: க்ளியரா சொல்லுங்க. அது கேட்டு.
0: ஓகே, இந்த படத்துல வந்து கதாநாயகி இருக்காங்கல்ல?
2: ஆமா.
0: ரெண்டு கதாநாயகிகளா இருப்பாங்க, இரட்டையர்கள் மாதிரி இருப்பாங்க, சரியா? ஒரே ஒரு கதாநாயகி தான், ஆனா வந்து இரண்டு வேடம் இருக்கும், இரட்டையர்கள் மாதிரி இருப்பாங்க. அடுத்த க்ளூ பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டுல ஏழு அதிசயத்தையுமே காமிச்சிருப்பாங்க. ஓகே, நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. அப்ப வந்து இது ஒரு டிஃபிகல்ட்டான க்வெஸ்சன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் காலருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி சார், நன்றி நன்றி. பரவாயில்ல, ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு நான் இந்த காலர் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அடுத்த காலர் சொல்லிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அடுத்த காலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துல. வணக்கம் ரெயின்போ.
3: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் இங்க வந்து பேசுறீங்க?
3: ராயப்பேட்டை வெங்கட்.
0: எஸ் வெங்கட், நீங்க லாஸ்ட் காலர் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன்.
3: நல்ல படம் ஜீன்.
0: நல்ல படம், கரெக்டா சொல்லிட்டீங்க, அருமை, சூப்பர், நன்றி நன்றி நன்றி. எஸ், இதே மாதிரி நீங்களுமே ஏன் கூட பேசணும், ஜாலியா கேம் விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 298-6003-8 அல்லது 295-0-5-5-4 அப்படிங்கிற எண்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். வாரணமாயிரம் திரைப்படத்துல இருந்து தான். எஸ், கிரிஷ், பென்னி தயாள் மற்றும் ஸ்ருதி ஹாசன் பாடிய பாடல். தாமரையோட வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜ் சைல வந்துட்டே இருக்கு. கேட்டீங்க, இந்திரங்கள் 101.4 இங்க எல்லாமே சமதுலு.

0: 6:24 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். சினிமா குவிஸ் தான் விளையாடிட்டு இருக்கோம். அதாவது நான் க்ளூஸ் கொடுப்பேனா, நீங்கள் அது என்ன படம்னு கண்டுபிடிப்பீங்களா? நேர்கள் எல்லாருமே வந்து சட்டு சட்டு சட்டுன்னு ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி ஈஸியான க்வெஸ்டின்ஸ் தான் நானும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஓகே, அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் வணக்கம
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: புவனமட்டம், பாபுராஜபுரம், மாமதி இக்பால். நலமா இருக்கா சகோதரி?
0: நலமா இருக்கேன் சகோதரரே. ஓகே, உங்களுக்கான வீட்டுக்கு நடுவுல ஒரு கோடு போடுவாங்க, அந்த கோடு நானே கண்டுபிடிச்சிருவீங்களோ?
2: பங்களா
0: அந்த பங்களால வந்து மேல் தளத்துல பாத்தீங்கன்னா பெரிய பாம்பு. இந்த படத்துல வந்து பரதநாட்டியம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது.
2: அவ்வளவுதான்.
0: அதுக்கப்புறம் மேல் தளத்துல பாத்தீங்கன்னா பாம்பு, பெரிய நாகம் ஒன்னு இருக்கு.
2: சந்திரமுகி.
0: சந்திரமுகி என்பது சரியான விடை. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த காலர். வணக்கம் வணக்கம் வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம்.
3: ஹலோ
0: ஹலோ வணக்கம். யார் இங்கிருந்து?
3: வணக்கம், மணலி மாறன்.
0: எஸ் மாறன், உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜமீன்தார் பங்களா. ஓகேயா?
3: ஓகே.
0: அங்கே வந்து ஒரு விசுவாசமான ஒரு வேலைக்காரர்.
3: ஓகே.
0: ஆனால் அந்த வேலைக்காரர் பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவர் தான் அந்த ஜமீன் வாரிசே.
3: இது வந்து வேலைக்காரன் சொல்லலாம். அது அதுக்கப்புறம்
0: அதுக்கப்புறம்
3: இன்னொரு படமும் சொல்லலாம்.
0: இன்னொரு படம் என்னது?
3: அருணாச்சலம் சொல்லலாம்.
0: இல்லையே, இன்னும் இன்னும் இன்னும் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா.
3: இன்னும் யோசிக்கணுமா? அருணாச்சலம் இல்லையா?
0: இல்லையே, மூணே எழுத்து தான்.
3: முத்து.
0: முத்து, முத்தாக சொல்லிவிட்டீர்கள்.
3: ஆனா நீங்க சொன்ன பதில் அந்த மூணு படத்துக்குமே பொருந்தக்கூடியதுதான்.
0: ஆமா, கொஞ்சமாச்சு கஷ்டமா இருக்கட்டுமே அப்படின்ட்டு. சரி, தெரியலன்னா அடுத்த க்ளூ கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, பட் சூப்பர். நன்றி நன்றி நன்றி. பாத்தீங்களா, இதை விட யாராச்சும் சுலபமா கேள்வி க்ளூ கூடவே வந்து நானே வந்து ஆன்சர் சொல்லக்கூடிய என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுறேன். எல்லாருமே வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்டென்ஷன். ஓகே, அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ. எஸ் உங்களுக்கான கேள்வி. ஆனா அவர் சொல்லிட்டாரே. ஓகே, உங்களுக்கு வந்து ஈஸியா கேட்கலாமா கஷ்டமா கேட்கலாமா? ஓகே சரி, இந்த படத்துல அப்படி பாத்தீங்கன்னா இரண்டு பெரிய நடிகர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க, சரியா? இப்போ வந்து சினிமா, தமிழ் சினிமாலே வந்து ரெண்டு பெரிய நடிகர்கள் வந்து இந்த படத்துல ஒன்னா நடிச்சிருப்பாங்க. ஓகேயா? அதுல நீங்க சொல்லிடலாம் நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து இல்ல. ஓகே, அடுத்த க்ளூ குடுக்கறேன். அதுல ஒருத்தர் வந்து வில்லனாவும் ஒருத்தர் வந்து ஹீரோவாவும் இருப்பாங்க. அந்த படத்துல மயிலுங்கிற வார்த்தை பிரபலமான ஒரு வார்த்தை. ஓகே, அதாவது இனிமே நான் ரெண்டு க்ளூ தான் குடுக்க போறேன். போங்க, மூணாவது க்ளூல நீங்க ஆன்சரை பண்ணிடுறீங்க.

0: மயிலுன்னு சொன்னே. ஆ சூப்பர்,
1: நன்றி
0: நன்றிமா நன்றி. எஸ், தொடர்ந்து இந்த மாதிரி நிறையா நம்ம வந்து கேள்வி கேட்கலாம், ஆன்சரும் நீங்கள் சூப்பராக சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்டுட்டு வரலன்னா எப்படி, தசாவதாரம் திரைப்படத்துலேருந்து தான் வந்துகிட்டே இருக்குது. யார் பாடியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளையையும் நம்ம கேட்டுட்டு வந்துடலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நகர்ல இருந்து முருகேஷ் பேசுறேம்மா.
1: எஸ் முருகேசன் சார், உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா?
0: ஆ சொல்லுங்கம்மா.
1: ஆ ஓகே, என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வேலை கிடைக்கிறதுக்காக இரண்டு வேஷம் போடுவாரு கதாநாயகன், சரியா? அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்து மீச இல்லாத ஒரு கதாநாயகன், மீச இருக்கிற மாதிரி ஆபீஸ் தான் இந்த படம் ஃபுல்லாவே. மேலாளர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இருக்கிற எல்லா க்ளூஸையும் கொடுத்துட்டேன், இப்ப ஆன்சர் சொல்ல வேண்டியது உங்களுடைய வேலை. தில்லுமுள்ளு ஈஸியா இருக்குல்ல?
0: ஆமா ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆனா சந்தோஷமாவும் இருக்கு.
1: ஆமா, உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால எவ்வளவு ஈஸியா வேணா நான் கேட்பேன். பட் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க, நன்றி சார், நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்மா, யார் இங்க இருந்துமா?
2: திருவெட்டூர் பத்மாவதிமா. நல்லா இருக்கேம்மா.
1: ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேம்மா.
1: ஓகேம்மா, உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா?
2: குடுமா, முன்ன இந்த கோடு கண்டுபிடிச்சேன்.
1: கோடு கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி ஓகே, இப்ப வந்து பழைய படமா கொடுக்கலாமா?
2: ஆமா, எனக்கு பழைய படம் கொடுக்கணும்.
1: ஓகே, என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, கதாநாயகன் வந்து நாதஸ்வரம் வாசிப்பாரு, கதாநாயகி வந்து நாட்டியம் ஆடுவாங்க.
2: சிவாஜி பத்மனே.
1: அது ஓகே, படம் பேரு?
2: படம் பேரு கொஞ்சம் ஏமா, ஐயோ நெஞ்சில் கிட்ட வெளியே வர
1: மாட்டேன். எல்லாம் ஓகேதான், பட் அது என்ன படம்னு சொல்லணும்?
2: ஐயோ நான் அப்படிலாம் நம்பாங்க நம்ப.
1: அவ்வளவுதான் போங்க, சூப்பர், அவ்வளவுதான் சொல்லியாச்சு. அருமை அருமை அருமை, நன்றி நன்றி
2: நன்றிமா, நன்றிமா.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் இங்க இருந்து? ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க? நமக்கு கால் பண்ணிட்டு வேற எங்கயோ பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எஸ், அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
1: எஸ் மா, உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா?
4: கொடுத்துடலாம்.
1: சர்க்கஸ். ஓகேயா?
4: ஓகே.
1: இரண்டு வேடம் இருக்கும். ஒரு வேடத்துல வந்து ஒருத்தர் வந்து மெக்கானிக்கா இருப்பாங்க, இன்னொரு வேடத்துல பாத்தீங்கன்னா உயரம் குறைந்த நபராக இருப்பாங்க.
4: அபூர்வ சகோதரர்கள்.
1: அவ்வளவுதான்,
4: நன்றி
1: நன்றி. அதாவது நான் குவெஸ்டின் கேட்பேனா, அவங்க உடனே ஆன்சர் பண்ணுவாங்களாம், அவ்வளோதான். ஜாலியாக ரெண்டு பேருமே வந்து ஜாலியாக இருக்க வேண்டியது தான். இந்த மாதிரி தான் இந்த ஷோ போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த காலர் கிட்ட நம்ம வந்து அடுத்த சுலபமான க்ளூஸை கொடுத்துடலாம். வணக்கம் ரெயின்போ.
5: ஹலோ.
1: ஹலோ வணக்கம்.
5: மாலை வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு மேடம். டி நகர் ரங்கராஜன்.
1: எஸ் ரங்கராஜன் சார், உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா?
5: கொடுங்க மேடம்.
1: ஓகே, இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரே பாட்டுல பெரிய ஆள் ஆயிருவாங்க. ஓகேயா?
5: சரி.
1: எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரே பாட்டுல பெரிய ஆள் ஆகுறது எப்படின்னா, இந்த படத்தை தான் சொல்லுவாங்க. போதும், போதுமே, இந்த க்ளூவே போதுமே. அடுத்த க்ளூ கொடுத்தேன்னா நீங்க சொல்லிருவீங்க நினைக்கிறேன். இட்லி உப்மா.
5: விஜய் படம்.
1: விஜய் படமா? இல்லையே.
5: யாரு ஆக்டர் யாருக்கு?
1: அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஷோல வந்த காலர்ஸ்ல நீங்க மட்டும்தான் வந்து இதை யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுவே வந்து
5: பட்
1: சூப்பர் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க, சூப்பர் சூப்பர். ஓகே, அவர் ஆன்சர் பண்ணல, ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு ஒரே குஷியில சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் யார் சொல்றா அப்படிங்கறது வந்து அடுத்த காலர் கிட்ட கேட்டறலாம். வணக்கம் ரெயின்போ.
6: ஹலோ.
1: ஹலோ வணக்கம்.
6: வணக்கம் மேம்.
1: வணக்கம்மா, லாஸ்ட் காலர் கிட்ட ஒரு க்ளூ
6: கேட்டிருந்தேன். ஒரே ஒரே இதுல பாட்டுல தெரியல, சூரிய வம்சம்.
1: அவ்வளவுதான், அவ்வளவுதான், சூப்பர் சூப்பர்மா, சூப்பர். எப்பயுமே வந்து ஒரு மோட்டிவேஷனல் சாங், ஒரே பாட்டுல எப்படிடா பெரிய ஆள் ஆகுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா,

0: வந்து சூரிய வம்சம் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் ஒரே பாட்டிலே வந்து பயங்கர பெரியாளாக இருவார், ஆனால் வந்து அது நம்ம நிஜ வாழ்க்கையில் நடக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். எஸ் அடுத்த காலர் கிட்ட போயிடலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்படியில இருந்து பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: இந்த படத்துல ஒரு மனிதன், ஆனா அவங்களுக்கு அந்த மனிதனுக்கு அந்த நாயகனுக்கு வந்து மூன்று முகங்கள் இருக்கும், சரியா? ரூல்ஸ் ஃபாலோ என்ன தெரியுமோ? தெரிஞ்சிருச்சா?
1: சொல்லுங்க.
0: ஓகே, அடுத்தது வந்து என்னன்னா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலனா பனிஷ்மெண்ட். ஓகேயா?
1: சூப்பர் மேம், வேற எந்த படமும் இல்ல, விக்ரம் தான் கதாநாயகம்.
0: அவ்வளவுதான், ஈஸியா கொடுத்தனா?
1: சூப்பர் மேம், ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்கீங்க.
0: நன்றி நன்றி நன்றி.
1: ஆனா இன்ட்ரெஸ்டா இருக்கு மேம், வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். பரவாயில்ல, அவங்க ஆன்சர் சொல்லும் போது அவங்க கண்ணில் அந்த சந்தோஷத்தை என்னால் பார்க்க முடியலனாலும் குரல் வழியாக என்னால் கேட்க முடியுது. எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் காலர் கிட்ட போயிடலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம், மேற்கு மாமலா ராமகிருஷ்ணன்.
0: எஸ் ராமகிருஷ்ணன் சார், உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: அதாவது வந்து இந்த படத்துல வந்து ஃபுல்லா டிராவல்ஸ் தான், ஒரு பேருந்தை மையப்படுத்தி தான் இருக்கும், சரியா? பாதி படத்தோட பாதி பேரை வந்து நானே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அருமை, கரெக்ட், போங்க, சூப்பர், அருமை அருமை அருமை அருமை. பரவாயில்ல, நான் ஒரே ஒரு க்ளூ தான் கொடுத்தேன், ஆனால் அது வந்து படத்தில் பாதி பேர் அதுலேயே இருக்குங்கிறத வந்து நான் கவனிக்கலை. பட் இருந்தாலுமே வந்து செமையாக சொல்கிறீங்க எல்லாருமே. அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். எஸ் கண்ணன் சார், உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா? ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சயின்டிஸ்ட் இருப்பார். அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு ரோபோட் இருக்குல்ல, அதை வந்து உருவாக்குவாரு. கடைசியில பாத்தீங்க, இல்ல நான் முடிச்சுக்கிறேன், க்ளூ
3: முடிச்சுக்கிறேன்.
0: அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான், சூப்பர். பட் இருந்தாலும் வந்து எனக்கு நீங்க கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி, பட் பரவாயில்ல, அருமையா ஆன்சர் பண்ணீங்க, சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி. எஸ் இதே மாதிரி வந்து நிறைய நிறைய சினி குவிஸோட நான் வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம். மாயாவி திரைப்படத்துல இருந்து புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் கல்பனாவோட குரல்ல நா முத்துக்குமார் வரிகளை தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க இயலாமே சமதொழு.

0: கட்டணத்துல அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹ்தா.
3: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 4:51 ஆகியிருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எனக்கு இன்னைக்கு என்ன எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து எல்லாருமே வந்து ஆன்சர் பண்றீங்க, அதே மாதிரி தான் நான் க்ளூஸுமே கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. எஸ், நீங்களுமே ஹாப்பி, நானுமே ஹாப்பி. நிகழ்ச்சியில அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யாரெங்க இருந்து பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தொகுப்பு கே சிவசுப்ரமணியன்.
0: ஓகே, உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா?
1: நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஊட்டி இருக்கும், சரியா? ஊட்டி ஊர் இருக்கும். இந்த படத்தோட கிளைமாக்ஸ் பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும்.
1: ஊட்டி வரை உறவா?
0: இல்ல, ஊட்டினுல வர சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். கிளைமாக்ஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, கதாநாயகிக்கு வந்து நினைவு திரும்பின உடனே கதாநாயகன் யாருன்னு தெரியாது. அதனால வந்து கதாநாயகனை விட்டு அவங்க ரயில் என்னன்னு சொல்ற ரயில் பயணத்துல அவங்க போயிட்டே இருப்பாங்க. இவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லயே வந்து கதாநாயகியை பாத்துட்டே இருப்பாரு. இதுதான் கிளைமாக்ஸ். சோ முக்கியமான கிளைமாக்ஸே நான் சொல்லிட்டேன்.
1: பழைய படங்களா?
0: பழைய படம்
1: தான். ரயில் பயணங்கள் இல்லையா?
0: ஆம், ரயில் பயணங்கள் இல்ல. ரயில்ல வந்து கதாநாயகி போயிட்டு இருப்பாங்க நினைவு திரும்பின உடனே. ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்து கதாநாயகன் பாத்துட்டு இருப்பாரு. இது ஒரு சோகமான காட்சினே கூட சொல்லலாம். பிரபலமான படம் இது. ஓகே, அடுத்த காலருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி சார்.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம், குரு கோபி.
0: ஓகே கோபி சார், லாஸ்ட் காலர் கிட்ட ஒரு க்ளூ கொடுத்திருந்தேன், உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரியுமா? அகைன் சொல்லவா? என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு கிளைமாக்ஸ் சீன் இருக்கும். அந்த கிளைமாக்ஸ் சீன்ல பாத்தீங்கன்னா, ட்ரெயின்ல கதாநாயகி போயிட்டு இருப்பாங்க. கதாநாயகன் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் சுப்பிரமணியபுரமா? இல்ல இல்ல, இல்ல பாத்தீங்கன்னா வந்து நினைவு திரும்பின உடனே கதாநாயகன் யார் அப்படிங்கறத அவங்களுக்கு நினை சொல்லிட்டு இருக்கும் போதே அவருக்கு அவசர வேலை வந்து விட்டது என்று நினைக்கிறேன். அடுத்த காலர் கிட்ட நம்ம இதே க்ளூவை கொடுத்துடலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
3: நான் கார்த்திக் பேசுறேன்.
0: எஸ் கார்த்திக், இதுக்கு முன்னாடி ரெண்டு காலர்ஸ் கிட்ட க்ளூ சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரியுமா?
3: நான் கேக்குறேன், சொல்லுங்க.
0: என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகி கிளைமாக்ஸ் சீனில் ட்ரெயினில் போவாங்க. கதாநாயகன் ரயில்வே ஸ்டேஷன்லேயே தான் நிற்பார். ஓகேயா? ஸோ ஊட்டி இருக்கும் இந்த படத்தில். கதாநாயகிக்கு நினைவு திரும்பின உடனே கதாநாயகன் யாருன்னே தெரியாமல் போயிடும். நான் மொத்த கதையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கண்ணே கலைமானே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து இந்த படத்துல
3: இடம்பெற்றிருந்தான்.
0: நன்றி சார். நன்றி, நன்றி. எஸ், நிறைவு காலர் கிட்ட ஆன்சர் சொல்றாரா அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ, வணக்கங்க.
0: ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
4: நான் மின்ட்ல இருந்து ராஜா பேசுறேங்க. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கேன். நம்ம ப்ரோக்ராம் மாதிரியே இருக்கீங்க. நீங்க ப்ரோக்ராம் எப்படி இருக்குடா? ஊசியில வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி இருக்குங்க.
0: வாழைப்பழத்துல இப்ப நீங்க என்ன புகழ்றீங்களா இல்ல என்ன சொல்ற

0: ரொம்ப அவ்வளோ நல்லா இருக்கு.
1: ஓகே சரி, இதுக்கு முன்னாடி ஒரு மூணு காலர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆன்சருக்கு வந்துட்டு வந்துட்டு போயிட்டாங்க. நீங்க சொல்றீங்களான்னு பாப்போமா?
0: ஐயோ எனக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா கொடுத்துட்டீங்களே,
1: அது அது கண்டுபிடிக்க முடியலையா?
0: இது ஒரு நிமிஷம் டைரக்டர் பாலு மகேந்திரான்னு நினைக்கிறேன்.
1: ஓகே, நான் வந்து ரெண்டு எழுத்து, ரெண்டு வார்த்தை, சரியா ரெண்டு வார்த்தை.
0: கமல் நடிச்சிருப்பாரு, ஸ்ரீதேவி இருப்பாங்க.
1: ஆமா எல்லாமே கரெக்ட் தான்.
0: இளையராஜா இசையமைச்சிருப்பாரு.
1: நீங்க படப்பேரை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கீங்க.
0: கண்ணதாசன் கூட லாஸ்ட் பாட்டா இருந்தான்னு சொல்லுவாங்க.
1: புரிஞ்சு போச்சு, மூன்றாம் பிறை. ஓகேயா, நானே சொல்லிட்டேன், பட் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க.
0: சொல்லதான் வந்து நீங்களே
1: சொல்லிட்டீங்க. அடடடா, சரி சரி, ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி நன்றி
0: நன்றி, வணக்கம்.
1: எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஜாலியாக வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ஷோவை பண்ணேன். நீங்களுமே வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகிய அஜய் காவியாதான். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியோட குரலில் பாலிவரிகளில் வித்யாசாகர் இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தூய எரிசக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் சூரிய சக்தி மின் உற்பத்தி 54 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் நிலுவை கடன் தொகை குறைந்துள்ளதாக தாவேக்கா அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரிசெய்ய தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றுள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள்பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 44 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 369 ரன் எடுத்துள்ளது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி வெற்றி பெற 320 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 5:03. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் முழுக்க உங்கள் கையில் தொலைபேசி இல்லை அப்படின்னா அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் இந்த பதில் நீங்கள் சொல்லணும்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனை எடுத்து தாங்க ஆகணும். ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 298600038 இல்லைனா 295205054. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற இணைப்பு என்ன போட்டுட்டு கால் பண்ணுங்கள். ஒரு நாள் தொலைபேசி இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும்? வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: வேதாரண்ய மட்டம் கருப்பம்புலம் தெற்குல இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது ஒரு நாள் வந்து தொலைபேசி அதாவது செல் இல்லைன்னா அது நமக்கு பொழுதே போகாது, அன்னைக்கு மூடு அப்படியே அப்செட் ஆயிடும்.
1: எந்த வேலையும் செய்ய தோணாது இல்ல?
2: எந்த வேலையும் செய்ய தோணாது. நம்ம வந்து அவ்வளவுதான் வாழ்க்கையே அப்படியே இது போன மாதிரி போயிடும் மேடம். வாழ்க்கையே இருளடைஞ்ச
1: அவ்வளவுதான், விடுங்க போங்க. வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து? வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து?
3: வணக்கம், பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
1: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமா? இன்னைக்கு வந்து தலைப்பு தொலைபேசி ஒரு நாள் உங்க கையில இல்லனா அந்த நாள் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நான் பேசுறது திரும்ப திரும்ப எனக்கு கேட்டுட்டு
3: இருக்கே. இப்ப கேக்காதே?
1: இப்ப கேக்குதே? இப்ப கேக்கல. சொல்லுங்க.
3: அதாவது தொலைபேசி இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும்.
1: அவ்வளவுதான், ஒரே வார்த்தை தான் இல்லையா?
3: ஆமா.
1: நன்றிங்க. வணக்கம் ரெயின்போ, யாரங்க இருந்து?
4: வணக்கம்.
1: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? ரேடியோலயும் கம்மி பண்ணிட்டு பேசலாமே.
4: சுப்பிரமணி.
1: சுப்பிரமணி சார், ரேடியோலயும் கம்மி பண்ணலாமா சார்?

0: பாருங்க, எத்தனை வணக்கம், எத்தனை முறை உங்க பேர் கேட்டு இருக்கு.
1: ரொம்ப ரொம்ப பேரு செல் இல்லாமலே இருக்காங்களே, என்னங்க பண்றது.
0: அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க இல்லையா. இல்லைன்னா நம்ம வேற என்ன வேலை செய்வோம். இப்போ செல் இல்லை அப்படின்னா எனக்கு வேலை ஓடாது, இருண்டா மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஆனா செல் இல்லைன்னா
2: மகிழ்ச்சியா சொல்லுங்க. ஒரு நாள் செல்லே இல்ல அப்படின்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான். நிறைய விஷயங்கள் செல்போன் அப்படிங்கறத டிபெண்ட் பண்ணிருக்கோமா.
0: கண்டிப்பா
2: காசு அனுப்புறதுனாலும் ஆன்லைன்ல பண்றோம், ஏதாவது புக் பண்ணணும்னாலும் ஆன்லைன்ல பண்றோம். நிறைய விஷயத்திற்காக செல்போன் மீட்டிங்க்கு யூஸ் பண்றோம், ஆபீஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்றோம், மெயில் செக் பண்றோம், அபிஷியல் கால்ஸும் பண்றோம். செல்போன் இல்ல வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போற மாதிரி ஒரு உணர்வாயிடும் மேம்.
0: அவ்வளவுதான் இல்ல, வேற எதுவுமே செய்ய.
2: அப்ப என்ன பண்ணுவ தெரியுமா, வாழ்க்கையே ஸ்தம்பிச்சு போன மாதிரி இருந்தாலும் வாப்பா அப்படின்ட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸோட, அப்புறமா வீட்டுல இருக்கக்கூடிய தோட்டத்துல, அப்புறமா என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன். என்ன
0: பாத்துக்கோங்களேன், அவ்வளவுதாங்க. இது ஒரு யூஸ்ஃபுல்லான இது இல்லையா, மொபைல் இல்ல
2: செல்போன் இன்னைக்கு இல்லனா நாளைக்கு வர போகுது,
0: அவ்வளவுதானே. இல்ல அந்த அந்த நேரத்துலதான் நாம வந்து சில பயனுள்ள வேலைகளை வந்து செய்ய முடியும். மறந்த வேலைகள், இப்போ தோட்டம் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம தோட்டம் வச்சிருப்போம். இல்ல நிறைய பேருக்கு வந்து கதை எழுதுறது, கவிதை எழுதுறது இது பிடிச்சிருக்கோம், புத்தகம் படிக்கிறது பிடிச்சிருக்கோம். நம்ம போன் இருக்கிறதால ஆமா என்ன புக்கு வேணும், வாப்பா போன்லயே சர்ச் பண்ணி நாம படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து போயிடும். ஆனா அந்த போனே இல்லை அப்படின்னும் பொழுது தேட அந்த புக்கை எங்க வச்சோம் தெரியலையே வீட்டுல அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அதை படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இல்லையா. அப்ப மொபைல் போன் இல்லை அப்படின்னா எனக்கு பைத்தியம் பிடிச்ச வேலை ஓடாதுங்க, இருண்டு போயிடுங்க அப்படின்னு இல்லாம அதை தாண்டி நீங்க அந்த நேரத்தை எப்படி எல்லாம் வேற விதமா பயன்படுத்துவீங்க, இல்ல இதுவரைக்கும் செஞ்சிட்டு இருந்த வேலையெல்லாம் எப்படி நீங்க திரும்ப மீட்டு கொண்டு வந்து இந்த செல்போன் இல்லங்கிறதால திரும்ப நான் இந்த வேலையெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சுப்பா அப்படின்னு வந்து நீங்க சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம ஷேர் பண்ணலாம், நிறைய பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, வானத்தை போல திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வரலதா குரலில், விவேகாவின் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் கேட்டுணைந்திருங்கள்.

0: நேரம் 5:12 இருபது நொடிகள் ஆயிட்டிருக்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஒரு நாள் தொலைபேசி உங்கள் கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வந்து திரும்ப செய்வீங்க அப்படின்ற விஷயங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 இல்லைனா 2952055454. வணக்கம் ரெயின்போ.
1: கலா
0: மேடம் சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க என்ன பேச போறீங்க இந்த தலைப்புல?
1: மேடம் போன் கிடையாது, போன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் மேடம். யார்கிட்ட பேசுறது, யார்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுவோம். போன் இல்லைன்னா தைரியமா பண்ணி பேசலாம் செய்யலாம். இப்போ போன் வந்து ஒரு போன் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு போன் மிஸ் ஆயிடுச்சு மேடம். போன் எல்லாம் டெவலப் பண்ணிருந்தேன், அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். உங்களுக்கு எப்படா பாருங்க, வேலைக்கு போறேன் மேடம். அப்போ இந்த போன் திரும்ப போன் வாங்கி எல்லாம் டெவலப் பண்ணி இப்போ போன் பத்திரமா வச்சேன் மேடம். ஆனா போன் இல்லைன்னு லைஃப் இல்லை மேடம்.
0: ஐயோ, அந்த மாதிரி சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். அவங்க போங்க. வணக்கம் ரெயின் போய், யாரு இங்க இருந்து?
2: ஹலோ, வணக்கங்கம்மா. நான் பெரம்பலூர் மாவட்டம் கண்ணன் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க சார்.
2: நமக்கு வந்து டெலிபோன் போன்ங்கிறது வந்து நமக்கு ஒரு உயிர் நாடி மாதிரிமா. அது இல்லைன்னா நமக்கு வந்து நேர காலமே தெரியாது.
0: மொபைல் போனை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துற வகை ஓகே, அது வந்து நம்ம யாரும் வேணாம்னு சொல்லலை இல்லையா. இப்போ இதுக்கு முன்னாடி பேசின நேயர் சொன்ன மாதிரி நம்ம நிறைய அதில் இருந்து யூஸ் பண்ணுறோம், நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அதில் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம நேரத்தை வீணாக்குற மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த விஷயங்களை நம்ம பார்த்து நேரத்தை வீணாக்காமல் அந்த நேரத்தில் வேற ஏதாவது பயனுள்ள வகையில் செய்யலாம் இல்லையா. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து? வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்கேருந்து?
3: சென்னையிலேருந்து ராஜேஷ் பெரியார் நகரம்.
0: சொல்லுங்க சார்.
3: நான் பாத்தீங்க மொபைல் போன் ஒரு நாள் அப்படி என்கிட்ட இல்ல அப்படி பட்சத்துக்கு நான் என்ன பண்ணுவோம், என்னுடைய வேலை விஷயமா சில விஷயங்களை நாம அப்போ கொஞ்சம் பண்ணி பார்ப்போம் மேடம்.
0: இன்னும் அப்டேட் பண்ணிக்கிறது
3: மேடம். நாங்க வந்து அது நிறைய போன்ல நிறைய பார்த்து பண்றோம். சோ அப்படி போன் இல்லாத பட்சத்துக்கு நான் வந்து அத எங்களுக்கு நிறைய மெட்டீரியல் இருக்கும். சோ அதுல நான் டிசைன் பண்ணி என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அதை மார்க் பண்ணி இதெல்லாம் பண்ணி
0: இதை செஞ்சா இது இப்படி வருமா, அதை செஞ்சா அப்படி வருமா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னு இல்லாம நமக்கு இந்த டிசைன் வேணுமா, எடு போன போடுவோம், அதுல நம்ம எதிர்பார்த்ததை விடவே நல்லா கொடுக்கும்பா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நாம வந்துட்டோம். அந்த மாதிரி இல்லாம இது வந்து நிறைய படிக்கிற குழந்தைங்க யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஏதாவது ஒரு ஹோம்வொர்க் கொடுக்கறாங்க, அந்த ஹோம்வொர்க்கை நாம வந்து அதோட மாடல் வச்சு நாம போடணும் இல்ல நாமளாவே ட்ரை பண்ணி இதை இந்த மெத்தட்ல பாக்கலாமா அப்படின்னு வந்து யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமை மாறி, ஆமா கையில போன் இருக்கே பாக்கலாம்பா அப்படின்ற ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம யோசிக்க

கவனிக்கிற திறன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு இல்லையா. தொடர்ந்து நாம பேசுவோம் பாடல் காத்துக்கிட்டு இருக்க வல்லரசு திரைப்படத்திலிருந்து. அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் வைரமுத்து, வரிகளில் தேவாவின் இசையில் கேட்டணைந்திருப்போம்.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். நேரம் 5:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஒரு நாள் தொலைபேசி உங்கள் கையில் இல்லைனா உங்கள் நேரத்தை வேறு எந்த வகையில் நீங்கள் பயன்படுத்துவீங்க? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபோன் எடுக்கணும், டயல் பண்ணணும். 2980600038 இல்லைனா 2952205554. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். யார் இங்க இருந்து?
3: நான் சிங்கச்சோன் சென்னை ஆர்கே நகர்ல இருந்து. மேம்
2: சொல்லுங்க சார்.
3: மேம் ரொம்ப மகிழ்ச்சியா ஜாய் பண்ணுவோம். ஏன்னா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க முடியாது. உடனே கால் நம்ம கால் எடுக்கூடாதுன்னு கூட அந்த சவுண்ட் கேட்டணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதான் எல்லாமே கலைஞ்சிடும். சாப்பிடும் போது போன் வரும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். இது போன் ஊருனா இல்லனா அந்த உலகத்திலேயே சந்தோஷப்பட்ட ஒரு மனிதன்
2: எடுத்து வச்சுட்டு தூங்குடா இன்னைக்கு ஃபுல்லா அப்படின்ற மாதிரி
3: நல்லா ரஷ் நல்லா மகிழ்ச்சியா இருப்போம் மேம்.
2: நன்றி.
3: என் ஒய்ஃப் கிட்ட போன் அடி ரிலீஸ் ஆகும்ல
2: பாருங்களேன்.
3: எப்பமா டீ போட சொன்னா
2: இல்ல, இப்படி ஒரு ட்ரிக் இருக்கு போல இதுல.
3: நன்றி
2: சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம். வணக்கம். சொல்லுங்க.
4: திருவள்ளூர்ல இருந்து காமராஜ்.
2: சொல்லுங்க சார்.
4: ஒரு நாள் கைபேசி இல்லாதது நம்மளுக்கு வாழ்க்கையில இருக்குன்னு கேட்டீங்க.
2: யோசிச்சு கூட பார்த்ததே இல்லையே நாங்க.
4: அப்படி எல்லாம் இல்லாமா
2: யோசிச்சிருக்கீங்க?
4: வந்து கம்ப்ளீட்டா வந்து இல்லாமலே இருந்திருக்கேன். எனக்கு வாழ்க்கையில அன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா மன முயற்சியா இருக்கும். மன அழுத்தங்கள் இருக்காது,
2: அவ்வளவுதாங்க இல்லையா?
4: ஓய்வு எடுத்த மாதிரி இருக்கும்.
2: ஆமா, உண்மைதான்.
4: நான் இப்பொழுதும் வச்சிருக்கிறது வந்து டச் போன் எல்லாம் கிடையாது. சாதாரண பட்டன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். டச் போன விரும்புறதும் இல்லை. ஏன்னா அதுல ஏதாவது பாத்துக்கிட்டே இருக்க தோணும். ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வத்துல நிறுத்தியாவது நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம். அது மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும்,
2: நேர விரயத்தையும் ஏற்படுத்தும்,
4: நேரத்தை வீண் அடிக்கும். சொந்த குந்தங்கள் கூட பேசக்கூடிய நிலையும் இல்லாம போயிடும். இருங்கையில மன அழுத்தமும் இருக்காது, நல்ல முழு ஓய்வு கிடைச்ச மாதிரி இருக்கும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். நான் இந்த மாதிரி நம்ம வானொலி இந்த மாதிரி இதுல நிகழ்ச்சியில தான் பேசுறேன், அதுக்காக தான் எடுப்பேன். மிச்சபடி நம்ம எஃப்எம்ல உள்ள பாடல்கள் கேட்பேன், வேற எதுலயும் நான் இதை வந்து பயன்படுத்த மாட்டேன்.
2: நன்றிங்க சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: மாலை இனி வணக்கமா.
2: இனிய மாலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபாலம். நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்.
2: சொல்லுங்க.
5: என்ன ப்ராப்ளம்னா, ஒரு நாளைக்கு செல்லுனா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு என்ன காரணம்? ரீசார்ஜ் கடை
2: வச்சிருக்கேன்.
5: நைட்டு வந்து மொபைல் வந்து நைட்டு 7:30 ஆஃப் பண்ணா திருப்பி காலையில இருந்து கடத்துல இருந்து 7:00 சாமி மட்டும் ஓபன் பண்ணுவேன்.
2: சரி,
5: அதுக்கு என்ன காரணம்? இந்த இடைப்பட்ட நல்லா என்ன பண்ணுவோம், டக்குன்னு 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணு, போன் நம்பர் வாங்கி போயிடுவாங்க.
2: நமக்கான நேரம் அப்படிங்கறது, நம்ம குடும்பத்துக்கான நேரம் அப்படிங்கறதும் ஒண்ணு வேணும் இல்லையா? அதனால ஒவ்வொருத்தர் வாழ்க்கை, நான் வந்து இந்த நேரம் வரைக்கும் தான் போன் பயன்படுத்துவேன் அப்படின்னு நம்ம நினைச்சு கையில எடுத்தாலும் அது நேரம் போறதே தெரியாம அது பாட்டுக்கு அப்படி எழுதிட்டு போயிடும் இல்லையா? தொடர்ந்து நாம பேசுவோம். அந்த நேரத்தை நீங்க வேறு எந்த வகையில பயன்படுத்துவீங்க, இல்ல என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. அரசு திரைப்படத்துல இருந்து விஜய் யேசுதாஸ் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் கபிலன், வரிகளில் மணி சர்மா இசையில். கேட்டு இணைந்திருப்போம்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:31, 10 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ஒரு நாள் தொலைபேசி இல்லை அப்படின்னா உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அந்த நேரத்தை நீங்கள் எப்படி வேறு வகையில் பயன்படுத்துவீங்க? அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் சார். சரவணன் சார், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடலாமா? நிறுத்திட்டீங்களா? வெரி குட், சொல்லுங்க.
2: ஒரு நாள் இல்ல மேடம், பல நாள் செல்போன் இல்லன்னா சரி. நேரம் என் நண்பர் மனோகரன் பாலக்கர் கனகரகர் மனோகர் வீட்டுக்கு மாடியில போவோம். அவருக்கு ரெண்டு பாடம் தெரியாது. ஆனாலும் வந்து அவர் 65 பிறந்தனால வானொலியில இடம்பெற்ற நிறைய பாடல்களை பத்தி, அதுவும் குறிப்பா 70-82 வரைக்கும் வெளிவந்த பாடல்களை சப்ஜெக்டை மட்டும் எடுத்து அந்த படங்களை, அந்த படங்கள் இடம்பெற்ற பாடல்கள், இசையப்பாடல்கள், இதை பற்றியே நிறைய நேரம் போறதே தெரியாமல் அந்த பாடல்களை பற்றி, இன்னைக்கு அந்த பாடல்லாம் இல்ல, ஒளிபரப்புவதும் இல்ல. அதனால அந்த பாடல்களை குறிப்பிட்டு வாதிட்டு பேசிட்டே இருப்பாங்க. நேரம் போறதும் தெரியாது எங்களுக்கு.
1: அவ்வளவுதான் இல்லையா? அது ஒரு எவ்வளவு ஒரு, அதாவது முகம் பார்த்து முகம் பேசுறது அப்படிங்கறதே வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, எதனால வீட்டுல போய் பேசிக்கிறேன், போன்ல பேசுறேங்க அப்படின்ற மாதிரிதான் நம்ம நிலைமை வந்து போயிட்டு இருக்கு. பேசுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: இனிய மாலை வணக்கம். மறைமலை நகர் தாமரை கண்ணி.
1: சொல்லுங்கம்மா.
3: அதாவது என்னன்னா, குடும்ப உறவினர் கிட்ட எல்லாம் கொஞ்சம் மனசு விட்டு பேசலாங்க. இந்த கைபேசி இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல. ஆளாளு கொஞ்சம் எடுத்துன்னு பாத்துக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கூட பேசிக்க முடியல. அது இல்லைன்னா நல்லா பேசலாம். அப்புறம் இந்த மாதிரி ஜாலியா போய் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு எங்க பக்கத்துல இருக்க பார்க்ல உட்காந்து ஜாலியா பேசலாம். நிறைய எழுதலாம், படிக்கலாம். அதுவும் நான் கொஞ்சம் கவிதை எல்லாம் எழுதுவேன். சொன்ன மாதிரி இப்ப ப்ரோக்ராம்க்கு வர அப்பப்போ போன் எடுத்து கையில வச்சுக்கிறோமா நாங்க, அதனால இதுலயே பாதி நேரம் போயிடுது.
1: அதனால இல்ல, இதுலயும் நீங்க நினைச்ச கவிதை, கதை, உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையும் பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்குது இல்லையா?
3: ஆமா, அது இது உண்மையிலே நல்லாவும் இருக்கு. அதே சமயம் கொஞ்சம் நேரம் என்ன பண்றது, இரவுலதான் உட்காந்து எழுத முடியுது. இது இல்லன்னா மெயினா உட்காந்து வந்து பேச முடியலங்க. பையன்கிட்ட அவன் ஒரு போன் எடுத்து வச்சுப்பான், இவன் ஒரு போன் எடுத்து வச்சுப்பான், நம்ம ஒரு போன் என்ன பண்றது, தலைவிதியை எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான்.
1: பாருங்களேன்.
3: ஆமா, அந்த பேச்சு வந்து கம்மி ஆயிடுச்சு.
1: ஆமா, நிதர்சனமான உண்மை இது இல்லையா? நம்ம என்னதான் வந்து இதை விளையாட்டா எடுத்துக்கிட்டாலும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நீ ஒரு போன் எடுத்து பாத்துட்டு இருக்கியா, நீ ஒரு போன் எடுத்து பாத்துட்டு இருக்கியா, நான் சும்மா இருந்து என்ன பண்ண போறேன், எடு ஒரு போன
4: பயன்படுத்தீங்க. இந்த பண்டம் இல்லைங்க, பண்டம், இந்த ஆடு மாடுகள் இருக்குங்க, வச்சிருக்கீங்க, பசு மாடு, அப்புறம் இந்த ஆடு மாடு இதெல்லாம் இருக்குங்க.
1: சரி,
4: மேய்க்க போயிருங்க விடுமுறையாச்சுன்னா, அதனால இதா இருக்குங்க. மேல பக்கம் அவங்களும் என்னால அந்த மாடு மாடு ஓடிட்டு வருவாங்க, அந்த நேரம் பயன்பாடா இருக்குங்க.
1: இயற்கையோட இணைந்து இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை அப்படிங்கறது வந்து ஒரு தனி சுகம் தான் அது இல்லையா? இயற்கையோட இணைந்த வாழ்வு அப்படிங்கறது. வணக்கம் போய் யாரங்க இருந்து?
5: மேடம் ஆனந்த் சைதாப்பேட்டில மேடம்.
1: சொல்லுங்க சார்.
5: உங்களை வாழ்த்தத்துக்கு மொழியே இல்ல மேடம், வாழ்த்து அவ்வளவு அருமையா இருக்கும் மேடம்.
1: நன்றி சார், நன்றி.
5: உங்க வாழ்த்து கேட்கவே நான் போன் பண்றது உங்களுக்கு.
1: நன்றி,
5: நன்றி மேடம். பாட்டு ரொம்ப அருமையா போட்டீங்க மேடம், எல்லா பாட்டுமே ரொம்ப அழகு மேடம்.
1: ரொம்ப நன்றி சார். சொல்லுங்க சார்.
5: போன் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பணம் பரிவர்த்தனை பண்றது எல்லாமே அதுதான் மேடம். போன் எல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆடு மாதிரி எனக்கு.
1: அவ்வளவுதாங்க, ஒவ்வொருத்தர் கருத்து ஒவ்வொரு மாதிரி இல்லையா? போன் இல்லைன்னா நான் இந்த மாதிரி செய்வேன்ப்பா, போன் இல்லைன்னா எதுவுமே ஓடாதுப்பா அப்படின்னு பல கருத்துக்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து நாம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல், ரிஷி திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் மற்றும் எஸ் ஜானகி குரலில், பழனி பாரதியின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் கேட்டணைந்திருப்போம்.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்.

0: சிக்கனமான கட்டணத்துல அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 5:41 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொலைபேசி ஒரு நாள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுடைய வேறு மாற்று ஒரு வேலை என்னவாக இருக்கும்? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986-0038 இல்லைனா 2952-0554. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: தாய் தந்த துணை தஞ்சை மாவட்டம் உப்பிலை பூங்கிலிருந்து வாழ்வுடன் தைய கலைஞர் ராமன் பேசுறோமா?
0: சொல்லுங்க சார்.
1: ஒரு நாள் கடைக்கு 6 கிலோமீட்டருக்கு மூணு வந்து வேலைக்கு வரணும்.
0: சரி.
1: எல்லாம் இட்லி வச்சுட்டு வந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து நம்ம பேர்த்து பேசுற மாதிரி நிலைமை ஆகி போச்சு. வேற யாருக்கிட்டயே நம்ம கடை வாங்கி பேசுறதும் பிடிக்கல. அப்பெல்லாம் வாய் பேசி இருந்தது, இப்பெல்லாம் தொலைபேசியா இருக்கு. அந்த காலத்துல வாய் பேசிட்டான், இந்த காலத்துல தொலைபேசி
0: கையோட எடுத்துட்டு போயிடும்.
1: அந்த காலத்துல வந்து ஆள்காட்டி வரலால சுத்தி போன் பண்ணாங்க, இந்த காலத்துல கட்ட வரல தள்ளி போன் பண்றாங்க. அந்த மாதிரி ஆகி போச்சு. ஆள்காட்டி வரலாம் கட்ட வரலுக்கும் பந்தயம்
0: இருந்துச்சான்.
1: என்ன ஏன் ஆள்காட்டி வரலாம் பிறந்தேன்னு அழுத்து வச்சான். அது கட்ட வரல கேட்டுச்சான், ஏன் அழுத்துக்கிற
0: அப்படின்னு.
1: உனக்கும் ஒரு நேரம் வரும், இது இந்த நிலையும் மாறும் அப்படின்னு சொன்னிச்சான். அப்பதான் இப்ப டச்சு செல்லுல கட்ட வரலாம் தள்ளுறாங்க.
0: ஆமா, அந்த நிலைமை இதுக்கும் வந்துருச்சான். ரொம்ப அழகா கம்பேர் பண்ணி ஒரு கதை மாதிரி கொடுத்துட்டீங்க. எஸ், அந்த வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? அது வந்து அறிவியல் சார்ந்து, இயந்திரம் சார்ந்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு இருக்க தான் செய்யுது. நாம் வந்து ப்ளஸ்ஸை எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? தொடர்ந்து நாம் பேசுவோம். இன்னும் யார் என்னென்ன கருத்துக்கள் சொல்கிறாங்க? வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
2: காலகட்டத்துக்கு மக்கள் தள்ளப்பட்டுட்டோம். ஆனா போன் இல்லைன்னா நம்ம ரொம்ப நாளா வந்து அக்கம் பக்கத்துல கூட பேசாத இருக்கிறோம்ல, அவங்க கூட பேசலாம், பழகலாம், ஏதாவது முக்கியமான வேலை பார்க்கலாம், நம்ம வீட்டை ஒழிக்கலாம், அடுக்கலாம். அப்புறம் புஸ்தகங்கள், கதை புஸ்தகங்கள், லைப்ரரி புஸ்தகம் வச்சிருந்தா படிக்கலாம். நிறைய பொழுதுபோக்குறதுக்கு இருக்குது. போன் இல்லைன்னா அதை கடைபிடிக்கலாம். ஆனா போன் இல்லாம இருக்க முடியாத காலகட்டத்துக்கு வந்துட்டோம்.
0: அது அது உண்மைதான் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா நாம வந்து அந்த நேரத்துல நாம இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா நிறைய விஷயங்கள், அந்த மாதிரி மாற்று விஷயங்கள் நாம பண்ணக்கூடிய வாய்ப்பு.
2: நானே 70 வயசு ஆகுது எனக்கு. நானே என்ன பண்றேன்னா, என்னோட வேலைகளையும் நான் செஞ்சுட்டு தூங்கிட்டு எல்லாம் நான் சொன்னது எல்லாம் செய்யறானா,
0: ஆனாலும் போனு
2: ஆனாலும் அந்த ஒரு 5-10 நிமிஷம் ஆச்சும் உக்காந்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பாக்குறேன். அதே மாதிரி இந்த எஃப்எம் ரேடியோவுக்கெல்லாம் 4 மணி உங்களுக்கு தான் சொல்றேன், 5 மணி நேரம் அந்த போன்லதான் போன் பண்றேன்.
0: ஆமா, எல்லாம் அப்புறம் அப்புறம் உங்க குரல் எல்லாம் எப்படி கேக்குறது நாங்க?
2: ரொம்ப ஒரு பெரிய வரப்பிரசாதம் கண்டுபிடிச்சவங்க வாழ்க்கைன்னு சொல்ற அப்படிதான் இருக்குது. கொஞ்சம் நம்மளா கட்டுப்படுத்திக்கணும்,
0: அவ்வளவுதாங்க. நன்றிமா. வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: கும்பகோணத்துல இருந்து மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
3: போன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பார்த்து பழக்காத நண்பர்கள் எல்லாம் அப்படி பாத்துட்டு வருவோம்.
0: பாருங்க, அப்படி நண்பர்கள் நினைவெல்லாம் அன்னைக்கு வந்துரும்.

0: ஆமா பழைய ஞாபகம்லாம் வருதுல, அப்ப போய் அங்க போய் பேசிட்டு ஜாலியா இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க அங்க வெளியில போயிட்டு சுத்திட்டு ராத்திரிக்கே வருவோம்.
1: நன்றி சார், வணக்கம். ரெயின்போ யாரங்க இருந்து?
2: அன்பு சகோதரி மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம், சொல்லுங்க.
2: அடையாள மட்டும் இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: தலைப்பு சூப்பரா இருக்குது மேடம். ஒரு நாள் கைபேசி இல்லைன்னா கோயில போக, சர்ச்சி கோயில போய் உட்காந்து மேடம் காலில் கூட பேசின்னு இருப்போம். அடுத்தது எங்க வீட்டுல மாடி வீட்டுல தோட்டம் போட்டு வச்சுக்கிற செடிங்க,
1: அந்த
2: செடிகளுக்கு தண்ணி ஊத்துவோம், அவ்வளவு கொஞ்சம் எரு வைப்போம்.
1: பாருங்க மொபைல் போன்
2: நிறைய இருக்குது.
1: மொபைல் போன் இல்லைன்னா
2: எருவை தந்து வைப்போம். ஒரு நாள் எப்படின்னா தள்ளணும்னா அதுக்காக ஃப்ரெண்டா கூட பேசின்னு இருப்போம். அப்புறம் எப்பம் ரேடியா கேட்டு இருப்போம்.
1: அதுக்கு போன் வேணும்ல? ஒரு நாள் மட்டும் எப்படியாவது போன் எடுக்க மாட்டோங்க, அந்த நேரத்தை எப்படியாவது நாங்க கடத்துவோங்க. அப்பதான் வந்து சில பேருக்கு வீட்டுல வச்ச செடி, அடடா அன்னைக்கு நாம அந்த செடி வச்சோமே இல்ல விதை போட்டோமே அது முளைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற நினைவு எல்லாம் வரும். எஸ் தொடர்ந்து பேசுவோம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். காமராசர் திரைப்படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில் மூமேதா வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டு நைந்திருப்போம்.

0: நேரம் 5:51, 42 நொடிகள் ஆயாச்சு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. ஒரு நாள் தொலைபேசி கையில் இல்லை அப்படின்னா அந்த நேரத்தை எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் சார், யார் இங்கிருந்து? சொல்லுங்க சார்.
1: நான் நேரம் மெரினா பீச்சுக்கு தான் வருவேன். லைட் ஹவுஸ் ஏத்த மாதிரி அந்த மரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல உட்காந்து படுத்து நல்லா கொஞ்சம் தூங்கணும்னு நான் அந்த சென்னைக்கு வந்ததுல இருந்து யோசிக்கிறேன் மேடம். ஒரு நாள் கூட அந்த மொபைல்னால அங்க போயிட்டா கூட கஸ்டமர் போன் பண்ணி என்னதை தச்சுட்டீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு ரிலாக்ஸா இருக்க முடியல. எங்க போனா அந்த போன் சொன்னா பெரிய தொல்லையா இருக்கு. ஒரு நாள் நல்லா நிம்மதியா காத்து வாங்கிட்டு கொஞ்சம் இயற்கையா தூங்கணும்னு ஒரு ஆசை.
0: ஆசைதான் இல்லையா? ஆமா சார். நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
2: நல்லா
0: இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: எனக்கு வந்து ஒரு நாளைக்கு செல்போன் இல்லைன்னு அவ்வளவுதான் நானும். ஏன்னா எனக்கு வந்து அது ஒரு
3: வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: சொல்லுங்க சார்.
3: அதாவது செல்போன் இல்லாம தொலைபேசி இல்லாம இருக்க முடியாது. காலையில எந்திரிச்சா நைட்டு வர 10 மணி வர போன் பேசுறதும் எப்பம்ல பேசுறதும் இந்த மாதிரி இருக்கனால அது வந்து செல்போன் இருக்கு அவசியம்.
0: அவசியம் இல்லையா? அது ஒரு ஆமா, ஒரு அன்றாட ஒரு ரூட்டீன் மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார்.
4: எனக்கு செல்போன் இல்லைன்னா ரெண்டு கையும் இல்லாத மாதிரி மேடம்.
0: நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
5: சாதாரணமா வெளியில விளையாடுறது, இந்த மாதிரி சின்ன வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கிறது, இந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா செல்போன் வந்ததுக்கு அப்புறம் இந்த சின்ன பிள்ளைங்க கூட நம்ம யூஸ் பண்றத சின்ன பிள்ளைங்க அதிகமா
0: யூஸ் பண்றாங்க.
5: ஆமா, நம்ம வந்து தேவைக்குதான் யூஸ் பண்றோம். அது வந்து சும்மா கேம் விளையாடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
0: அதை வந்து அவாய்ட் பண்ணணும். உண்மைதான், இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அந்த பார்வை குறைபாடு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சீக்கிரமே கண்ணாடி போட ஆரம்பிச்சிடுறாங்க. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது, மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாகுது. இந்த வார்த்தையெல்லாம் நாம சின்ன வயசாக இருக்கும்பொழுது கேள்விப்பட்டிருப்போமா அப்படின்னா இல்லை. தேவைக்கு பயன்படுத்தணும். எல்லாத்துலேயுமே நம்ம முதல்ல பேசின மாதிரி ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. எதுவுமே வேண்டான்னு நாம் ஒதுக்கவும் முடியாது, எல்லாமே வேணும் அப்படின்னு எடுத்துக்கவும் முடியாது. எதில் எது தேவை அப்படிங்கிறத அளவோடு நாம் வந்து பார்த்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப ஸ்மூத்தா போகும். குழந்தைங்க ரொம்ப அதிகமா வந்து இந்த செல்போன் பயன்படுத்தாத மாதிரி நாம வந்து நிச்சயமா பார்க்கணும். இப்ப இருக்கக்கூடிய நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் வந்துகிட்டே இருக்கு. எங்க போன் எடுத்தா என் குழந்தை கீழே வைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாம அந்த நேரத்தை நாம குழந்தைங்களுக்கு பயனுள்ள வகையில கதை சொல்றதையும் அவங்களுடைய திறமைகளை தூண்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் நாம சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்களை ரொம்ப ஆர்வமா கவனிப்பாங்க. அதனால எல்லாத்துலயுமே நாம வந்து வெறும் நெகட்டிவா மட்டும் பார்க்காம இல்ல வெறும் பாசிட்டிவா மட்டும் நாம வந்து ரொம்ப அதிகமாகவும் எடுத்துக்காம அதை பேலன்ஸ்டா நாம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே ரொம்ப இனிமையா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நான் கிளம்புற. மீண்டும் 7 மணிக்கு வந்து உங்களை சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. பத்ரி திரைப்படத்திலிருந்து பாடல் பழனி பாரதியின் வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத் மற்றும் சித்ரா குரலில்.

0: Playing in the background, David Guetta, Alpha Will, and Ava Max together singing Forever Young. All right, it's 29 minutes past 6. At 6:30 p.m., you will listen to the bilingual commentary in Hindi and English of the ICC Women's T20 Cricket World Cup 2026 to be played between India and Netherlands at Headingley Leeds. And you can listen to the regular programming on the News on AIR app. All you need to do is download the News on AIR app, which is free, of course. Head on to live radio and search for FM Rainbow Chennai. I am going to be back on air at 6:40. Until then, this is me, Shefali, saying keep it tuned to Akashwani Chennai's FM Rainbow 101.4.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீப்

0: தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். சூரிய சக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 2.5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படையை நவீனமயமாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள தாவேக அரசு நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் கடன் சுமை 13,18,000 கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,326 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு ஏற்படுத்திய நிதிச்சுமையை சுட்டிக்காட்டுவதை விட அதனை சரிசெய்வதற்கான திட்டம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தாவேக அரசுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வின்போது முதலமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேருந்துக்கென தனி வழித்தடத்தை ஏற்படுத்துவது குறித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் தாவேகவினரே ஈடுபடுவதாக குறை கூறியுள்ளது. இதனை தடுத்து நிறுத்த எந்தவொரு நடவடிக்கையையும் முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறி வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். இதன் காரணமாக தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 207 குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 17 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் திரைப்பட பிரபலங்களை சந்திப்பதிலும் புகைப்படங்கள் எடுப்பதிலும் மட்டுமே ஆர்வம் காட்டுவதாக திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். நிதிநிலையை மேம்படுத்தவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும் தாவேக அரசிடம் செயல் திட்டம் இருக்கிறதா என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் கடன் சுமை 13 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக எந்த வளர்ச்சித் திட்டங்களையும் செயல்படுத்தாமல் தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை தொடர்வதற்கும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கும் நிலை உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை தாவேக அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: நீலகிரி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வட தமிழக பகுதியிலிருந்து லட்சத்தீவு பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சாய் பிரணீத்தும், கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விவேகானந்தா சுக்லாவும், தருமபுரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அருண் கபிலனும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் போதைப் பொருளை ஒழிக்கவும், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்றுநர்களுக்கான 3 நாள் பயிற்சி முகாமை ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் நினைவு தினத்தையொட்டி தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் மரியாதை செலுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 4 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள இந்தியன் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்திற்கான கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மதுரையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வின் போது 200 கிலோ எடையுள்ள கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை டெய்லர்ஸ் சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் சுகாதாரத்திற்கான இணை ஆணையாளர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜப்பானின் ஒகாசாவா ஜிவோனை வென்றார். மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஜோதியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள்பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக அர்ஜுன் சிங்கும், 14 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக வீர்ஷாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் ஆகஸ்ட் 30 தொடங்கி செப்டம்பர் 6 வரை நடைபெறவுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற 403 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சுப்மன் கில் 110 பந்துகளில் 154 ரன்னும் இஷான் கிஷன் 79 பந்துகளில் 125 ரன் குவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:01 ஆயிட்டிருக்கு. நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் இணைந்திருக்கிறோம். மனதிற்கு விரும்பிய பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் இந்த ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியின் முதல் பாடல் காத்துக்கிட்டு இருக்கு ரன் திரைப்படத்திலிருந்து. எஸ், ரன் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரன் மற்றும் ஜாக் ஸ்மைல் இணைந்து பாடிய பாடல் வித்யாசாகர் இசையில். பாடல்களை பிளே பண்ண வந்தாச்சு நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 7:11 20 நொடிகள் ஆயிற்றுக்கு. ஸ்ரீராம், சித்ரா மற்றும் ஸ்ரீனிவாசன் இந்த பாடிய பாடல் வாலியின் வரிகளில் தென்காசி பட்டணம் திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருப்போம்.
1: அன்பு கதை எழுதுமா வழி திருவிழா மஞ்சக்குழிகள்.

தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தனி கட்டமைப்பை சர்வதேச நிதி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் இரண்டாவது பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியாவை உயர்த்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சர்வதேச நிதி நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உதவுவதற்கென தனி கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் பசிபிக் தீவு நாடுகளை இணைப்பதற்கான போக்குவரத்து கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என குறிப்பிட்ட பிரதமர், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அனைவரின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தாா்.

0: உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை அனைத்து தரப்பு மக்களும் பெற வேண்டும் என்ற தலைப்பில் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் நட்பு நாடுகள், சர்வதேச செலாவணி நிதியம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். G7 உச்சி மாநாட்டை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்திக்க உள்ளது உலக அரசியலில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. G7 உச்சி மாநாட்டை ஒட்டி ஜெர்மன் பிரதமர் ஃபெட்ரிக் மெர்க்ஸை சந்தித்து பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெர்மன் பிரதமருடன் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பொருளாதாரம், பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஜெர்மன் இடையிலான கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் தாம் விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மூலம் தீவிரவாதத்துக்கு எதிராக வலுவான நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான தீவிரவாத செயல்களுக்கு பதிலடியாக நமது ராணுவம் தீவிரவாதிகளுக்கு எதிராக துல்லிய தாக்குதல் நடத்தியதாகவும் கூறியிருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். பாதுகாப்புத்துறையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டின் பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எதிரிகளின் தாக்குதலில் இருந்து நாட்டை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை, ஆபரேஷன் சிந்தூர், நக்சல் தீவிரவாதத்தை ஒழிப்பது, உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2,400 கோடி ரூபாய் நிதியுதவியை வரும் வெள்ளிக்கிழமை புதுதில்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் வழங்கவிருக்கிறார். வேலைவாய்ப்பை உருவாக்குவது, நிரந்தர வேலைவாய்ப்புகள், சமூக பாதுகாப்பை உறுதி செய்வது போன்ற நோக்கங்களுடன் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. நாட்டில் இதுவரை 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்கிறார்கள். பிரதமரின் வேலைவாய்ப்புடன் இணைந்த சலுகை திட்ட பயனாளிகளுக்கு 15,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. திறன் மேம்பாட்டு பயிற்சியை வெற்றிகரமாக முடிக்கும் இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 3,000 ரூபாய் கூடுதலாக இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. உற்பத்தி துறையில் பணியாற்றும் இளைஞர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கும் இதர துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலகிலேயே 6வது மிகப்பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியா திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் அமெரிக்க தொழில் நிறுவனத்தின் புதிய உற்பத்தி பிரிவை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்தியா மின்னணு சாதன உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக கூறினார். உலகிலேயே 2வது மிகப்பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியா மாறுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 2 செமி கண்டக்டர் தொழிற்சாலைகளை அமைத்து வருவதாக கூறிய அமைச்சர், இந்த ஆண்டு இறுதிக்குள் 4 தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், டிஜிட்டல் கட்டமைப்பு வளர்ச்சியில் மகாராஷ்டிரா முன்னணி மாநிலமாக திகழ்வதாக கூறினார். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் சேவை தொடங்குவதன் மூலம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார வழித்தடம் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வாத்வான் துறைமுகம் விரைவில் அமைக்கப்படும் என்று கூறிய திரு தேவேந்திர

0: பட்னாவிஸ் உலகிலேயே மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றாக இது திகழும் என்றும் கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பியாஸ் ரயில் நிலையம் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என ரயில்வே இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தெரிவித்துள்ளார். அம்ரிட்ஸர் கத்ரா வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த ரயில் குர்தாஸ்பூர் வழியாக இயக்கப்படும் என கூறினார். புனித நகரங்களான அம்ரிட்ஸரையும் ஸ்ரீ மாதா வைஷ்ணவோ தேவி கோவில் தலத்தையும் இந்த ரயில் இணைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு 5 டன் அத்தியாவசிய மருந்து பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது. வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்களின் நலனுக்காக இந்தியா தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. அந்நாட்டு மக்களுக்கு மனிதநேய அடிப்படையில் இந்தியா தொடர்ந்து உதவி அளிக்கும் என்றும் அந்த அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 101 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக திலக் வர்மா 59 ரன் எடுத்தார். 320 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் ஏ அணி 36.5 ஓவரில் 218 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை பிக்கல் பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனான அர்ஜுன் சிங்கும் 14 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக பீர் ஷாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் ஆகஸ்ட் 30 தொடங்கி செப்டம்பர் 6 வரை நடைபெறவுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஜப்பானின் ஒகசாவா ஜீவானை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயன்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 19-21, 21-15 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சனம் மீரை வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றிருக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தனி கட்டமைப்பை சர்வதேச நிதி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் 2வது பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியாவை உயர்த்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25:10

நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் இணைந்திருக்கிறோம். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடல்களை கேட்டுக்கொண்டு நேரம் 7:25:38 ஆயிட்டிருக்கு. ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் குரலில், வைரமுத்து வரிகளில், பரத்வாஜ் இசையில் பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: favorite. We have a lot of team who can win this tournament. So of course, we if we want to win, we have to beat everyone. But we are not the only the favorite. We have a lot of team who can win this tournament.
1: Also in Group I, Norway beat Iraq 4-1. Later this Wednesday, England start their campaign against Croatia in Dallas. Captain Harry Kane says the build-up to the tournament's gone well.
2: We had two good friendly games, and now, yeah, I think not just me, but I think the whole team are just itching to kind of get out there and prove ourselves on the pitch.
1: Also later, Portugal play the Democratic Republic of Congo in Houston. For more World Cup news from the BBC, go to bbc.com/football.
3: World Football Update from the BBC.
4: இதுவரை ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேரம் 7:32:50 ஆயிட்டிருக்கு. நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி, குரலில் செல்வபாரதியின் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் காத்துக்கிட்டு இருக்க கேட்டு நினைந்திருப்போம்.

நேரம் 7:38 ஆயிற்றுக்கு. கார்த்திக் மற்றும் அதுமிதா குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், சபேஷ் முரளி இசையில். அடுத்த பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து.

நியூஸ் ஆன் ஆர் மொபைல் ஆப்பில் மனதிற்கு விரும்பிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 7:43, 46 ஆயிற்றுக்கு. ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் அமுத்துக்குமார் வரிகளில், கார்த்திக் ராஜாவின் இசையில், ஆல்பம் திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 7:49 ஆயிட்டிருக்கு. தொட்டி ஜெயா திரைப்படத்திலிருந்து கார்த்திக், அனுராதா ஸ்ரீராம், பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் பாடல் கேட்டு நைந்திருப்போம்.

ரெயின்போ சேர் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் குரலில், ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இன்று பிரான்சில் பேச்சு நடத்தினார். மேற்காசிய விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், மேற்காசிய விவகாரம் உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே இதற்கு காரணம் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 இரண்டரை லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படையை நவீனமயமாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள தாவேக அரசு நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் கடன் சுமை 13,18,000 கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,326 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு ஏற்படுத்திய நிதிச்சுமையை சுட்டிக்காட்டுவதை விட அதனை சரி செய்வதற்கான திட்டம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தாவேக அரசுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வின் போது முதலமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேருந்துக்கென தனி வழித்தடத்தை ஏற்படுத்துவது குறித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு

ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் அதில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறி வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். இதன் காரணமாக தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 207 குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 17 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் திரைப்பட பிரபலங்களை சந்திப்பதிலும் புகைப்படங்கள் எடுப்பதிலும் மட்டுமே ஆர்வம் காட்டுவதாக திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். நிதிநிலையை மேம்படுத்தவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும் தவிக அரசிடம் செயல் திட்டம் இருக்கிறதா என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் கடன் சுமை 13 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக எந்த வளர்ச்சித் திட்டங்களையும் செயல்படுத்தாமல் தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை தொடர்வதற்கும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கும் நிலை உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை தவிக அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 101 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தம்பலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக திலக் வர்மா 59 ரன் எடுத்தார். 320 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் ஏ அணி 36.5 ஓவரில் 218 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் வரை 27.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. சுப்மன் கில் 110 பந்துகளில் 154 ரன்னும் இஷான் கிஷன் 79 பந்துகளில் 125 ரன்னும் குவித்தனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். 6 minutes past 8 ஆன் அ ஃபைன் வென்ஸ்டே ஈவினிங். யால் ஹவ் டியூன்ட் இன் டு த நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப் அண்ட் யூர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே தட்ஸ் ஏரிங் டு யூ ஃப்ரம் த ஸ்டுடியோஸ் ஆஃப் ஆகாஷ்வாணி சென்னை, எஃப்எம் ரெயின்போ 101.4. ஃப்ரெண்ட்ஸ் இன் புதுச்சேரி யூஷுவலி டியூன் இன் வயா தி எஃப்எம் ரெயின்போ 102.8, பட் டுடே ஆஃப் கோர்ஸ் யூ ஆர் கேச்சிங் மீ லைவ் ஆன் ஏர் வயா த நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப். My name is Shefali, and till 9 p.m. what I'm going to assure you is amazing English and Western music. I'm going to try and hopefully play music that you want to listen to. If you have a song request, quickly log on to facebook.com/rainbowfm and comment on the post that I have put out there. You can also call me on 044-2986-0038 or 044-2952-0554. You can also log on to tinyurl.com/air my song. That's tiny tinyurl.com/airmysong. Fill out that simple form, basic

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் பாடல்களை கேட்க இருக்கிறோம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ரெயின்போ ராகங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் மனதிற்கு இதமான பாடல்களை ப்ளே பண்ண நான் வந்தாச்சு. உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் தேவாவின் இசையில் வாலியின் வரிகளில் ஹரிஹரன் அனுபமா இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

பாம்பே திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் ஹரிஹரன், சுவர்ணலதா, ஜி வி பிரகாஷ் மற்றும் பாம்பே சாரதா இணைந்து பாடிய பாடல். வைரமுத்து வரிகளில் ஏ ரஹ்மானின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில், வித்யாசாகர் இசையில், கர்ணா திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 9:37 48 நொடிகள் ஆயிட்டிருக்க ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவா திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் விஜய் குரலில், வாலியின் வரிகளில், தேவாவின் இசையில்.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன்.

ராசையா திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பிரீத்தி உத்தம் சிங் இணைந்து பாடிய பாடல்.

நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் இணைந்திருக்கிறோம். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு ஊரிலே ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சித்ரா குரலில், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல்.

ரெயின்போ ரிவைன். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடு வந்தாச்சு. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் நிறைய பாடல்கள் கேட்க இருக்கிறோம். முதல் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 10:11 23 ஆயிற்றுக்கு ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து பி. சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல்.

ரெயின்போ ரீவைன். நேரம் 10:19, 30 நொடிகள் ஆயிற்றுக்கு. ரெயின்போ ரிவாய் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில், ஆலயமணி திரைப்படத்திலிருந்து பாடல்.

பாசனி சதா பணி மாமா சஜ சஜ சஜ சஜ சஜ சஜ நிசஜ சஜ சஜ

தாத்தா ஜம்

நீ சனி சனி கங்கே சச்ச கங்கே.

0: தக்க தண்டி கிண்ணத்து தக்க தண்டி கிண்ணத்து தக்க தண்டி கிண்ணத்து மாப்பிளே
1: தனிப்பமாக தகப்பமாம்.

நேரம் 10:49:47 நொடிகள் ஆயிற்று. கேடிஎம் சவுந்தரராஜன், குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இசையில் பந்த பாசம் திரைப்படத்திற்காக பாடல்.

நேரம் 10:33 ஆயிட்டிருக்கு. அடுத்த பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து. பி.வி. ஸ்ரீனிவாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல்.

0: நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் ரெயின்போ ரிவாய் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 10:40:37 ஆயிட்டிருக்கு. கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திலிருந்து பி லீலா குரலில் பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.
1: சாத்தாதி தாத்தோனா தாக்கி தாத்தி மேதா.

தாக்கத்தின் தரக்கடத்தின் தரக்கடத்தின் தரக்கடத்தின் தோட்டா.

ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முத்து மண்டபம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில் கேட்டு இணைந்திருப்போம்.

நேயர்கள், இதுவரை லீட்ஸ் ஹெட்டிங்லே கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேரம் 10:53:35 நொடிகள் ஆயிற்றுக்கு காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்க இருக்கிறோம்.

மனிதனும் முருகனும் திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். நேரம் 10:57 ஆயிற்றுக்கு. ரெயின்போ ரிவாய் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். நிகழ்ச்சியின் நிறைவா பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து பி சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல். மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. கேட்டு நினைந்திருங்கள், இது FM Rainbow 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களி. நேரம் இரவு 11 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரை நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பட்டாக்கத்தி பைரவன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடிய பாடல்.

இரவு நேரத்திற்கு என்றே ஒரு பாடல்கள் கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யும். இந்த பாடல் அந்த மாதிரி ஒரு அருமையான பாடல் தான் கேட்டோம். இந்த பாடலுடைய மெட்டுக்குள்ளே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல் வரிகளை எப்படி எப்படி வச்சுருக்காருன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதில் முதல் வரிகளை, எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள், இங்கே தான் கண்டேன் பொன் வண்ணங்கள், என் வாழ்க்கை வானில் நிலாவே நிலாவே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் முழுதும் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியவர்களும் பாடலை ரொம்ப அழகாக அந்த பாடல் மேலும் மேலும் அழகாக கேட்டிருப்பாங்க. அந்த மெட்டுக்குள்ளே அந்த வரிகள் வைத்திருக்கும் போது, அந்த வரிகள் கேட்கும்போது சின்ன சின்ன வரிகளாக தான் இருக்கும். அந்த வரிகள் அவங்க ரொம்ப அழகாக மெருகூட்டி பாடுற மாதிரி இருக்கும். என் நெஞ்சிலே உன் எண்ணமே அன்றும் இன்றும் என்றும், இந்த மூன்று வரிகள் தான் இருக்கும், மூன்று வார்த்தைகள் தான். அதை அந்த ஒரு ஹம்மிங்கோடு அவங்க இணைந்து பாடும்போது அந்த பாடல் வரிகள் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஹீரோவை பற்றி அவரே சொல்கிறார், நான் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமான ஒரு ஆள் தான், கல்லானவன் பூவாகிறேன் கண்ணே உன்னை எண்ணி அப்படி. அதை வந்து எஸ்பிபி அவர்கள் கண்ணே உன்னை எண்ணி, அந்த ஐ என்ற வார்த்தைக்கும் ஈ என்ற வார்த்தைக்கும் இத்தனை ஒரு அழகுபடுத்தி அந்த பாடலை பாட முடியுமாங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இளையராஜாவினுடைய இசை தான் அந்த பாடல் தான். அதில் முடிக்கும் போது, எதற்காக வாழ்ந்தேன் உனக்காக வாழ்வேன் நான் நீ நாம் அப்படிங்கிற அந்த மூன்று வார்த்தையும் அப்படி பாடல் முழுதும் ஒரு அன்பை வெளிப்படுத்தும் விதமாக, அந்த இணைந்த ஒரு நேசத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல் இருந்துச்சு. கேட்டு இணைஞ்சிருந்தோம். பழைய பாடலாக இருந்தாலும் மனசுக்குள்ளே கேட்கும்போது ஒரு சின்ன மகிழ்ச்சியோடு தான் அந்த பாடலை கேட்டிருப்போம். நிகழ்ச்சியினை கேட்கவிருக்கும் பாடல் ஆட்டோ ராஜா படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.

அன்று கேட்ட பாடல் இன்று கேட்கும்போதும் பாடலை பாடி பார்க்கின்ற விதமாக அந்த பாடல் இருக்கும். அந்த தரரரரரரரரரரரர அந்த இசை எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டேதான் இருக்கும். இப்பொழுது காணொலிகளில் அந்த பாடலை பல முறை கேட்டிருப்போம். அந்த பாடல் வரிகள் புலமைப்பித்தன் அவர்கள் எழுதியிருக்காங்க. கையென்றே செங்காந்தல் மலரை நீ சொன்னால் நான் நம்பவோ அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த கை உள்ளங் கை விரல்கள் காந்தல் மலருக்கு செங்காந்தல் மலருக்கு ஒப்பீடாக நமது சங்க இலக்கிய பாடல்களில் இருந்திருக்கும். அந்த பாடல் வரிகளை அதை எடுத்து இந்த பாடல் வரிகளில் கையாண்டிருக்கார் புலமைப்பித்தன் அவர்கள். அதில் வர்ணிப்பும் அந்த மெட்டும் அந்த மெட்டுக்கு எழுதப்பட்ட இந்த பாடல் வரிகளும் நம்ம கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான பாடல் வரிகள் தான். அந்த பாடல் வரிகளை கேட்டு ரசித்தோம்.

நேரம் இரவு 11:19 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உறவினும் புதியவானில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். பாடல் வரிகள் வந்து கங்கை அமர்ந்தான். அந்த இரண்டு பேரும் நடந்து நடந்து அந்த இயற்கையில் கலந்து பேசிக்கொண்டே போகிற மாதிரி லிபம் ஒன்றில்லாமல் பாடல் வரிகள் இருக்கும். பார்வை ஒவ்வொன்றும் கூறும் பெண் காவியம், பாவை என்கின்ற கோலம் பெண் ஓவியம், மாலை வரும் போதிலே நாளும் முந்தன் தொழிலே, கனவிலாடும் நினைவு யாவும் இனிய பாவம், உறவெனும் புதிய வானில் பறந்ததே இதயமோகம். இந்த பால் வரிகளை ரெண்டு பேருமே ரொம்ப ரசித்து பாடியிருப்பாங்க. அந்த மெட்டு அந்த பாடல் கேட்கும்போது

இந்த இரவு நேரத்தில் நம்மளும் கொஞ்சம் பாடி பார்க்கலாம். அந்த ரபா பாப்பா ரபா பாப்பா அந்த வரியோடு தொடங்கும் போது அந்த ஹம்மிங்கும் அந்த பாடலை ரொம்ப அழகுபடுத்திச்சு சொல்லணும். இளையராஜாவின் இசை சொல்லவே தேவையில்லாத ஒரு விஷயந்தான். பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனி தீபன் சக்கரவர்த்தி உமா ரமணன் குரல்களில் நிழல்கள் படப்பாடல்.

துவக்கத்தில் இருந்து தோங்குகின்ற வயலின் இசையாகட்டும், பாடல் இடை இசையில் ஒலிக்கின்ற நாதஸ்வர ஒலியாகட்டும், பாடல் இடையில் அந்த ஒரு மிருதங்கத்தினுடைய ஒலி, அந்த பாடல் முழுமைக்கும் கேட்டு கேட்டு வரணும் அந்த ரிதமாகட்டும், எல்லாமே இந்த பாடலை ரொம்ப அழகு சேர்த்து தான் சொல்லணும். கவிஞர் கங்கை அமரன் அவர்கள் இந்த பாடல் வரிகள் எழுதுங்க. இளையராஜாவனுடைய இசை தான் நிழல்கள் படத்தில் இருந்து இந்த பாடல். இப்போது நம்ம காணொலிகளில் பார்க்கும்போது அந்த பாடல் லைவாக அந்த இசை கருவிகளில் எப்படிலாம் அந்த இசையமைச்சாங்க, அந்த இதை பார்க்கும்போது அந்த பாடலோடு இணைந்து பார்க்கும்போது அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் கேட்கும்போது அந்த ஒலித்தரம் தான் மாறிக்கு தர, பாடலுடைய ஜீவன் என்றைக்குமே இணைந்து கொண்டு தான் இருக்கும். பூங்கதவே தாழ் திறவாய், அதில் அந்த பாடல் இடையிடையே அந்த ஹம்மிங்காக அப்படின்னு பாடிட்டு இருப்பாங்க, அது கூட அந்த பாடலை இன்னும் மேலும் கேட்கதற்கு அழகு செய்த விதமாக தான் இருந்தது. திருத்தேகம் எனக்காகும் தேனில் நனைந்தது என்னுள்ளம், பொன்னாரம் பூவாளை ஆடும் தோரணம் எங்கெங்கும், மாலை சூடும் அந்நேரம் மங்கள வாழ்த்தொலி கீதம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளில் அந்த மங்கள வாழ்த்தொலிக்காக அந்த பாடலை நிறைவாக செய்த ஒலி மாதிரி அந்த பாடலை இருந்திருக்கும். அந்த இசையும் அந்த பாடலை இன்னும் ஒரு விதமாக அழகு சேர்த்தது இந்த இரவு நேரத்தில். நிகழ்ச்சியில் இனி பன்னீர் புஷ்பங்கள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேரம் இரவு 11:31. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு. கேட்டு பாடலும் அந்த ஹம்மிங் கோரஸ் குழுவினர் அந்த பாடல் பூந்தளிர் ஆட அப்படின்னு சொல்லும்போதே அதனிடையே அவங்களும் இணைந்து இணைந்து அந்த லலலல ஆஹாஹா அப்படின்னு சொல்லி பாடும்போது நமக்கும் ஒரு விதமாக அந்த பாடலை பாடி பார்க்கணும்னு தான் தோணும். அந்த மாதிரி ஒரு துள்ளலான ஒரு மெலடியான ஒரு பாடல் தான். காதலை ஏற்றும் காலையின் காற்றும் நீரை தொட்டு பாடும் பாட்டும் காதில் பட்டதே, வாலிப நாளில் வாசனை பூவின் வாடைப்பட்டு வாடும் நெஞ்சம் நெஞ்சில் எண்ணம் சுட்டதே, கோடிகள் ஆசை கூடிய போது கூடும் நெஞ்சிலே புது கோலம் எட்டுதே, தேடிதே பெண் பாட்டின் ராகம் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் அந்த கோரஸ் அந்த பாடலோடு இணைந்து இணைந்து அந்த பாடல் வரும்போது இடையிடையில் இடை இசையும் வரும். அந்த இடை இசை நடுவே கோரஸினுடைய அந்த ஹம்மிங் அதுவும் அந்த பாடலை ரொம்ப அழகு செய்துன்னு சொல்லணும். இரண்டு பேரும் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்களும் இந்த பாடலை ரொம்ப இனிமையாக பாடினாங்க. பாடல் வரிகள் கங்கை அமரன், இசை இளையராஜா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாழ்வே மாயம் படப்பாடல்.

மேடை பாடல்களிலோ இல்லைனா திருமண வீடுகளிட மெல்லிசை நிகழ்ச்சிகள் எங்கே நடந்தாலும் எந்த நம்ம கேட்ட பாடல் கண்டிப்பாக பாடியிருப்பாங்க. நீலவான உடையில் மேடை பாடல்களுக்கான ஒரு அழகான பாடல், வர்ணையை மிஞ்சுகின்ற ஒரு பாடல் தான். இந்த பாடலுக்கு இசை வந்து கங்கை அமர், நிறைய பாடல்கள் எழுந்தாலும் அவர் பன்முக திறமினாலும் இந்த படத்திற்கு அவர் இசையமைச்சிருக்காரு. பாடல் வரிகள் கவிஞர் வாலி அவர்கள் தான். நீலவான ஓடையில் நீந்துகின்ற எல்லாமே அவர் கவிதைத்துவமாக அந்த பாடுவில். காளிதாசன் பாடினான் மேகதூதமே, தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே அப்படின்னு சொல்லி அந்த கிளாசிக்கல் டச்சை எடுத்து வச்சிருப்பார். இதழ்களில் தேன் துளி ஏன் தினம் பயங்கிலி, நீ இல்லையில் நான் இல்லையில் ஊடல் ஏன் கூடும் நேரம் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் சின்ன சின்ன வரிகளாக இருந்தாலும் அதை ரொம்ப அழகுபடுத்தி மென்மையாக இன்னும் மெருவாக பாட அதிகப்படியாக நம்மளை கேட்கும்படியாகவும் பாடும்படியாகவும் எஸ் பி பாலசுப்ரமணியர்கள் பாடுவார். இடை இசை எல்லாமே பாடல்களாக இருக்கும். அதில் நானும் நீயும் நாளை தான் மாலை சுடலாம், வானம் பூமி யாவுமே வாழ்த்து பாடலாம். அந்த அன்பு இணையும் போது வானம் பூமி இரண்டுமே நமக்கு வாழ்த்து பாடலாக இருந்திருக்குன்னு சொல்லி அந்த பாடல் வரிகளை எல்லாம் வச்சு ஸ்ரீதேவியே என் ஆவியே என் தேவி எங்கே நீ அங்கே நான் தான் அப்படின்னு சொல்லி பாடல் முடிச்சிருப்பாரு. அதனுடைய அந்த ஹம்மிங் ஸ்டார்டிங்லேருந்து பாடல் முடிகிற வரைக்கும் பாடலை கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தோணும். அந்த பாடலை கேட்டோம். மனசுமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததான் கேஜே யேசுதாஸ் குரலில் இளமை காலங்கள் படப்பாடல்.

கேட்டு பாடலில் ஒரு ரிதமிக் அந்த தபேலாவினுடைய இசை பாடல் துவக்கத்திலிருந்து முடியும் வரை இணைந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு நெஞ்சில் பழைய நினைவுகளை எடுத்து பார்க்கின்ற வகையிலான ஒரு அழகான ஒரு பாடல் தான் ஈரமான ரோஜாவை. என்னை பார்த்த முடியாது பாடல் வரிகள் வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பார். என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சார்த்தி விட்டு போகும், மேகம் போகும் அப்படின்னு அந்த பாடல் எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் உன் வாசலில் என்னை கோலமிடு, இல்லை என்றால் ஒரு சாபமிடு பொன்னாரமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ராகமா நீண்டமா பொன்னாரமே அப்படின்னு யேசுதாஸ் அவர்கள் அழகாக பாடியிருப்பாங்க. தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்து என்னோடு நீ பாடிவா சிந்து அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளையும் ஒரு அறிவியல் தத்துவத்தையும் வச்சு எழுதியிருப்பார். நேரம் கூடி வந்த வேளை நீ நெஞ்சை மூடி வைத்த கோளை, என் நெஞ்சிலே இனி ரத்தம் இல்லை கண்ணீருக்கே நான் தத்துப்பிள்ளை, என் காதலி உன் போல என்னாசை தூங்காது ராணி தண்ணீரில் தள்ளாடுதே தோணி அப்படின்னு சொல்லி அதை பாடல் முடிக்கும்போது ஏக்கமென ராஜாவே சோகம் வந்து கண்டிப்பாக தீரும், அது ஒரு மேகம் மாதிரி அது விலகி போய்விடும் அப்படிங்கிற அந்த ஒரு கன்க்ளூஷனுடைய அந்த பாடல் முடிச்சிருப்பாங்க. கேட்கும்போது நமக்கும் அந்த பாடலை பாடி பார்க்கறதுக்கும் அந்த பாடலை நினச்சி மனசுக்குள்ளே சந்தோஷப்படுக்கும் அந்த சோக பாடலாக இருந்தாலும் மனசை கொஞ்சம் அதுக்கு தேர்தல் சொல்ல மாதிரி நமக்கு அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். வைரமுத்தினுடைய பாடல்களுக்கு இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். நேரம் 11:45. மனசுமயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக நேயர்கள் தங்களது கருத்துக்கள் லைக் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. யார்

தெரிவிச்சிருக்கீங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாடலுக்கு நேயர்கள் நிறைய பேர் லைக் மற்றும் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. பாபு முள்ளக்காடில் இருந்து பாடல்கள் இனிமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரசிவாக்கத்தின் சவுந்தரராஜன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியினுடைய பாடல்களை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணரப்பேட்டையிலிருந்து மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருமணிசிலிருந்து அஸ்வினி நாகராஜ் அவங்களும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம், வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து இடைக்கால இரவு நேரத்தில் இடைக்கால பாடலை கேட்பதில் அளவில் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்தில் இருந்தவங்க எழுதியிருக்காங்க. கவிதை வழக்கமாக கவிதை எழுதியிருக்காங்க. மனசு மயங்க மட்டும் மயங்கவில்லை, மந்திரம் செய்த ராக கீதங்களால் உறக்கம் தவிர்த்து கேட்கிறேன், உள்ளம் கவர்ந்த பாடல்களை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முனிராஜ் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரியிலிருந்து முத்துலட்சுமி லக்ஷ்மி வழக்கம் போல் நிறைய பாடல்களுக்கு குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க, போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. ரங்கராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராயனிலிருந்து அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேர்களுக்கும் முகநூல் வழியாக கமெண்ட் தெரிவித்த நேர்களுக்கும் நன்றி.

மூன்று வெர்ஷன் அந்த பாடலை கீதம் சங்கீதம் அந்த படத்தில் இருந்தாலும் இந்த சோக பாடல் சில நேரத்தில் கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு வலிகளை அந்த வலியும் இருந்தாலும் அந்த பாடலை ரசிக்கும் விதமாக அந்த பாடலை எழுதியிருப்பாங்க கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான். சோகமான காதலால் தேவதாசும் வெம்பினான், நீ பிரிந்து போனதால் தேவதாசின் தம்பினான். அழகான கவிதை வரிகள் பாருங்கள். உன் பேரை நான் சொல்லி பசியாற்றி கொண்டேன், பேர் சொல்ல இனிமேலும் தெம்பின்றி நின்றேன், உன் வாசல் நான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஆலாபனைகளோடு அந்த பாடல் வரிகளை முடிக்கும்போது கோரசம் இணைந்து அந்த பாடலை இன்னும் அந்த சோகத்தை அழகுபடுத்தும் விதமாக அந்த பாடல் இருக்குவாங்க. அதன் பிறகு தோகை உந்தன் பூமுகம் எந்த நாளும் ஞாபகம், தூங்கவில்லை ஆயினும் கனவு தோன்றும் ஆயிரம் அப்படின்னு அந்த கவிதை வரிகளை பாருங்கள். தூங்காமலே கனவுகளை இந்த காதல் மூலமாக நான் ரொம்ப சிரமப்பட்டு தவித்து கொண்டிருக்கிற இந்த தவிப்பு அழகாக அந்த பாடல் மர வழிகளால் வெளிப்படுத்துவது எஸ்பி பாலசுப்ரமணியர்கள் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. வேதம் பாதம் முந்தன் பாதம் என்னோடு வந்தாலே போதும் எப்போதும் சொல்லி பாடலும் முடிச்சிருப்பாங்க. அது இனிமையாகும் என்றிருக்கேன். இளையராஜாவினோட இசை தான் இதை நான் சொல்லவே தேவையில்லை. மனசுமேங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா தங்கமகன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடியது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை இனி தொடர் இசைப்பாடல்களை கேட்கலாம். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இடைவிடாத பாடல்கள். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகளாக சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

0: கிங்கிரிச்சாங் கிங்கிரிச்சிச்சாங் சிச்சாங் சாங் கன்னி மலரே நீ மலர்ந்தது என்ன கண்ணில
1: மெல்லவா அல்லவா கையடைத்து கொள்ளவா
0: பிள்ளை போலே மழலை பேச மடியிலே.

விரலால் நான் கொட்ட போது எப்படி ஜிஞ்சிரிச்சான் ஜிஞ்சிரிச்சான் ஜிஞ்சிரிச்சு சாங் சிச்சாங் சாங். அந்த சுகமே நீ சொல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கண்ணம் தொடாமல் போவேனோ, கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்னை மறந்து வாழ்வேனோ, கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்னை மறந்து

0: தாய்க்கு நன்றி சொல்வேடா. மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வேடா. இல்லை ஜாழியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வேடா.
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்.
0: கொஞ்சமா இயங்குது இதயம், அட கொஞ்சினால் என்னதான்.

0: கொஞ்ச நாள் போனதும் எனக்கும்
1: அச்சமும் நாணமும் தடுக்கும்,
0: அதில் ஆசையும் தேவையும் இருக்கும், தேவையும் இருக்கும், இடமோ சுகமா.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.
2: நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக மீரா படத்திற்காக MS சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பாடல்.

0: நேர்களை நேரம் காலை 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். காஞ்சிபுரம்

ஏழுமலை அவர்கள் தவில். சோபில்லு சப்தஸ்வர ஜெகன்மோகினி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை. ரூபக தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில். தொடர்ந்து சுத்தசாவிரி ராகத்தில் அமைந்த தாரிணி தெலுசு கொண்டி தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம் அகன்றிடவே. ஸ்ரீ ஆஞ்சநேயனே.